0: போராட்டங்களில் தனித்தனியாக ஈடுபடாமல் அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டுமென கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். மீன்பிடி படகு செயலிழந்தலில் பங்களாதேஷ் கடற்பரப்பிற்கு சென்ற மாத்தறை தெய்வேந்திரமுனை பகுதியைச் சேர்ந்த இரண்டு மீனவர்களை உடனடியாக நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மீன்பிடி நீரியல் வளங்கள் பிரதி அமைச்சர் ரத்தினகமகே எடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது. கர்நாடகவின் முன்னாள் முதல்வர் சித்தராமையா அரசியல் நிலவரங்கள் வருத்தமளிப்பதால் இனி தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என தெரிவித்துள்ளார். 2 மாதங்களுக்கு முன்னர் இவர் பதவி விலகியிருந்தார். ரொனால்ட் ட்ரம்புடனான வர்த்தக பேச்சுவார்த்தைக்கான அரசியல் திட்டத்தை அவசர கூட்டம் ஒன்றை கூட்டி அறிவிக்க வேண்டுமென மார்க் கானியிடம் கன்சர்வேட்டிவ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவில் ஆரம்ப பாடசாலை புனரமைப்பில் அதிகாரிகளின் ஊழல் நிரூபிக்கப்பட்டதால் அதற்கு தார்மீக பொறுப்பேற்று பிராந்திய கல்வி அமைச்சர் பதவி விலகியுள்ளார்.
1: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.
0: செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 25 °C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 31 °C காணப்படுகின்றது. மழை பொழிவதற்கான சாத்திய கூறுகள் 9 மணிக்கு 40% காணப்படுகின்றன. 0.2 mm மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 19 °C, நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 29 °C, நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 24 °C, வரும் புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 26 °C காணப்படுகின்றது. நாளை மறுதினம் மற்றும் புதன்கிழமையில் மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 89. உட்பகை வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் HD-இன் தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்கள் 9 மணி வரை உங்களுக்கு ஒரு கதை தரப்படும். அந்த கதைக்கான சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 9 மணியிலிருந்து 11 மணி வரை இதய ராகம் நிகழ்ச்சியுடனும் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இதய ராகம் நிகழ்ச்சியில் 9 மணியிலிருந்து 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களையும் நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம் பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி 4664-6422-22.

கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD. தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள வந்து ஒரு குருவியும் ஒரு குரங்கும் நண்பர்களாக இருப்பார்களாம். அந்த குருவி வந்து ஒரு சின்ன மரத்தில் அந்த கிளைகள் வந்து பழப்பில்லாத ஒரு கிளைகளில் வந்து கூடு கட்டியிருக்குமாம். அந்த கூட்டுக்குள்ளே மூன்று முட்டைகளும் இருக்குமாம். ஆனால் குருவிக்கு தெரியுமா, ஒரு நாள் இந்த மரம் வந்து விழுந்து விடும் என்று நினைத்து கொண்டு குருவி என்ன செய்தால், முட்பாதுகாப்பாகவே இன்னொரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு மரத்தில் நல்ல கிளைகள் எல்லாம் பழப்பான கிளைகளில் கூடு கட்டுதாம். அந்த கூடு கட்டி முடியும் தருணத்தில் வந்து இந்த காட்டில் வந்து நல்ல மழை பெய்தான், இடியுடன் கூடிய நல்ல மழையாக. அப்போ அந்த குருவி வந்து தன்னுடைய நண்பனான குரங்கிடம் கேட்குதான், நண்பா எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமான்னு. அப்போ குரங்கும் சொல்லுதான், தான் உதவி செய்கிறேன்னு குரங்கும் சொல்லுதான். அப்போ அந்த குருவி கேட்குதான், தன்னுடைய முட்டைகளை தான் இன்னொரு கூடு கட்டியிருக்கிறேன், தன்னுடைய முட்டைகளை வந்து அங்கே கொண்டு போய் வைக்க வேண்டும் என்று. அதற்கு குரங்கு ஓம் என்று சொல்லும் பொழுது இந்த குரங்கிடம் இரண்டு முட்டைகளையும் தான் ஒரு முட்டையும் கொண்டு போகுதான். அப்படி கொண்டு போகும் பொழுது இந்த குரங்கு வந்து ஒரு கல்லில் தடக்கப்பட்டு விழுதான். விழும்பொழுது அந்த இரண்டு முட்டைகளில் ஒரு முட்டை உடைந்து விடுதாம். இதை பார்த்து அந்த குருவி வந்து மனது வருந்தி அழுது கொண்டு சொல்லதாம், நான் உன்னை நம்பித்தானே தந்தேன், நீ இப்படி செய்து விட்டாய் என்று சொல்லிவிட்டு அந்த குரங்கிடம் கொடுத்த அந்த முட்டையும் வாங்கி கொண்டு, அந்த ஒரு முட்டையை வாங்கி கொண்டு தன்னிடம் இருந்த முட்டையையும் சேர்த்து இரண்டு முட்டைகளுமாக கொண்டு போகுதாம். இந்த கதையை நான் இத்துடன் நிறுத்துகிறேன். நீங்கள் இந்த கதையை இதிலிருந்து தொடரலாம், அல்லது இந்த குரங்கு இந்த மன்னிக்கவும் இந்த குருவி வந்து இந்த முட்டைகளை எடுத்துக்கொண்டு இங்கு சென்று இருக்கும். அத்துடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். இல்லை, எனக்கு இந்த கதையெல்லாம் சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்க கொண்டாலும் நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி 4164 6642 2

பாடல் இதய முரளி திரைப்படத்திலிருந்து 2026 வந்த திரைப்படம். அந்த திரைப்படத்திலிருந்து தமிழுடைய சேமிப்பில் ஒருத்தவர்களுடைய வாரிகளே தீராஜ், ஆதித்யா மற்றும் சாக்கித்தி அவர்கள் இணைந்து பாடிய ஒரு பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 8:12.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ராஜி, நான் பவானி. எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: சுகமா இருக்கும்.
1: எப்படி இருக்கிறது வென்குவர் காலநிலை?
2: வென்குவர்ல மழை பெய்து பார்த்துட்டு காருங்க இருந்து
1: ரசித்து கொண்டிருக்கிறீங்க காருங்க இருந்து? அப்படியா? நல்லது. சொல்லுங்க, ரெண்டுக்கு என்ன பாடல் தெரியும்?
2: எனக்கு இந்த மின்னலை படத்துல இருந்து அழகியதையே.
1: நன்றி. இந்த பாடல் வந்து ஹரஷ் ராகவேந்திரா மற்றும் டிமி இணைந்து பாடிய பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 8:17.

0: என்ன, கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டுக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.

0: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: நாளை வணக்கம் ரஜி செவந்தி கேட்கிறேன். அப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கிறேன் செவந்தி. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லமாக இருக்கிறேன், நன்றி.
0: இரவு சாப்பாடு எல்லாம் செய்துட்டீங்களா?
1: முடிஞ்சதெல்லாம்.
0: அப்ப நாங்க வந்தா சாப்பிடலாம் அப்படியா? நன்றிங்கள், அன்புக்கு செல்லுங்கள். என்ன பாட தெரியும்?
1: பந்தய புராதர படத்துல இருந்து தன்னம்பிக்கை உனக்கு இருந்தால் மனிதா நீதான் கடவுளடா அந்த பாடல்.
0: ஆஹா, சித்ராமா பாடிய பாடல். கேட்ட மகளுங்க நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. நாளைக்கு முன்ன நேரம் 8:25 நிமிடம்.

0: KM Business Solutions, Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் ராஜி, நல்ல இருக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
2: நல்ல சுகமாக இருக்கிறேன் லலித். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம்.
2: லலித்துக்கு என்ன பாடல் தெரியும்?
3: எனக்கு காதல் தேசம் படத்தில இருந்து முஸ்தபா முஸ்தபா அந்த பாடல் கேட்போம்.
2: டோன்ட் வரி முஸ்தபா, அதுவா? இந்த பாடலுடன் நாங்க ஒரு கதையும் சொன்னோம்.
3: ஆமா, அந்த கதை என்னன்னு சொன்னா, நான் நினைக்கிறேன் இப்ப குரங்கு ஒரு முட்டை உடைக்கிறேன்னு
2: தானே,
3: உடைச்சோடனே சொல்லியிருக்கார் இந்த பேர்ட் குருவியா, குருவி அங்கெல்லாம் சொல்லியிருக்கோம், குரங்கு நான் வேணுமென்று செய்யல, தவறுதலா தான் உடைஞ்சது, ஆனா அப்படி உடைஞ்ச அப்புறம் நீ என்ன சந்தேகப்பட்டுட்ட அப்படி உடைஞ்சிட்டு சொல்லி, ஆனா முதல்ல குருவி தான் ஒன்று தான் தூக்கி கொண்டு போகலாம், ஒன்றை தூக்கி குரங்கட்டை ரெண்டை கொடுத்தது. இப்ப குரங்கட்டை இருக்கிற மண்ணு தான் அப்புறம் ரெண்டை தூக்கி கொண்டு முயற்சி கேட்க அப்படியும் கூட ரிஸ்க் ஆயிருக்கும் அதுக்கு குருவிக்கு. அப்ப குரங்கு சொல்லும், இப்ப நீ என்ன சந்தேகப்பட, இப்படி நண்பராய் வந்து என்ன நீ சந்தேகப்பட்டுட்டு இப்ப நீ பயங்கர ரிஸ்க்ல போற, ரெண்டு முட்டையும் எடுத்துக்கொண்டு ரெண்டு சொன்னோடனே குருவி யோசிச்சு பார்க்கும், ஓகே தன் நண்பன் தானே, தனக்கு அப்படியும் துரோகம் செய்ய மாட்டான் என்று சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு, ஓகே நீ சொல்றது சரிதான் சொல்லி போட்டு திருப்ப அதை ஒன்றை திருப்பி குரங்கட்டை கொடுத்துட்டு ரெண்டு பேரும் பக்குவமா நடந்து போயினும். இந்த பாட்டை பாடிக்கொண்டு
2: அந்த முடிவு நல்லா இருக்கு. இந்த பாட்டு பாடிக்கொண்டு போயினோம்,
3: அதுக்கடுத்தான் இந்த பாட்டு
2: நல்லது.
3: குருவி மனம் மாறி முதல் சந்தேகப்பட்டு இருந்து யோசிச்சு பாத்து பாதுக்காது சரியா தான் இருக்கா, சந்தேக சூழ்நிலை நடக்கிறது வாழ்க்கையும் அப்படித்தான், வாழ்க்கையிலயும்
2: அப்படித்தானே,
3: அப்ப அத புரிஞ்சிருக்குது.
2: அழகான உங்களுடைய கதை, நன்றி. உங்களுடைய பாடலும் கேட்டு மக்களுங்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி,
3: நன்றி, வணக்கம்,
2: நன்றி. காதல் தேசம் திரைப்படத்திலிருந்து ரகுமானுடைய குரல் வருகிற பாடல் அளிக்கும் 8:33.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 28ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சாய்கரன் முரளிதாசன், சாய்சரண் முரளிதாசன் மற்றும் தமீரா ரஜிகர். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் ராஜதோ, நல்லா இருக்கிறீங்களா?
2: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கோம். லீவு நாள் வேலை, அங்க வேலை இல்லாதான்
2: என்ன பாடல் தெரியுது?
3: மிருதங்கல் படத்துல இருந்து பாலக்கடல் ஆடக்கடல் அந்த பாடம்.
2: நாங்க சொன்ன கதையும் கேட்டீர்கள?
3: கதை கேட்கவில்லையே.
2: கேட்கவில்லையே, பரவாயில்லை. பாடல் கேட்டு மக்களுங்க கதை சொல்வது.
3: ஆமா சொல்லுங்க.
2: என்னவென்றால், ஒரு ஒரு ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள வந்து ஒரு குருவியும் ஒரு குரங்கும் இருப்பார்களாம், நண்பர்களாக. அப்ப அந்த குருவி வந்து ஒரு சின்ன மரத்துல, அந்த கிளைகள் வந்து பழப்பில்லாத ஒரு மரத்துல கூடு கட்டி இருக்குமா, அந்த கூட்டுல 3 முட்டைகள் இருக்குமா. அந்த குருவி தெரியுமா, இந்த மரம் வந்து விழுந்திடும், இரண்டாவது பழப்பில்லாம இருக்கிறபடியே அந்த கூடு வந்து இதாக உடைந்து விடுமனு நினைத்து விட்டு அது என்ன செய்தேன்டா, ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு மரத்துல வந்து நல்ல கிளைகள் எல்லாம் பழப்பான ஒரு கிளைகள்ல கூடு கட்டுதான். அந்த கூட்டுல வந்து நல்ல மழை, அந்த கூடு கட்டி முடியும் பொழுது அந்த காட்டுல நல்ல மழை, நல்ல புயல் காற்று வீது, புயலோட நல்ல மழையா. அப்பொழுது அந்த குருவி என்ன சொல்லதான், அந்த குரங்கிடம் சொல்லதான், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்குதாம். அப்போ குரங்கும் தான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லும் பொழுது அந்த கேட்குதாம், தன்னுடைய முட்டைகளை வந்து தான் ஒரு புது கூடு கட்டி கொண்டு இருக்கிறான், அந்த கூட்டில் கொண்டு வைக்கலாமான்னு. அப்போ குரங்கு மோகம்னு சொல்லி சொல்லும் பொழுது அந்த குருவி வந்து அந்த குரங்கிடம் 2 முட்டைகளை கொடுத்து விட்டு தான் ஒரு முட்டையை எடுத்துக்கொண்டு போகுதாம். அப்போ போகும் வழியில் அந்த குரங்கு வந்து கால் தடக்கப்பட்டு கீழே விழும் பொழுது அந்த அதனுடைய ஒரு முட்டை வந்து உடைந்து விடுகிறதாம். அப்போ குருவி சொல்லுதான், நான் உன்னை நம்பித்தானே தந்தேன், நீ இப்படி செய்து விட்டாயண்டா, அது மனது வருந்தி கொண்டு அந்த குருவியிடம் இந்த மீத ஒரு முட்டையும் தன்னுடைய முட்டையும் செய்து 2 முட்டைகளுமாக கொண்டு போகுதான். அதை கொண்டு அந்த குருவி வந்து அந்த முட்டைகளை எங்கே எடுத்து சென்றிருக்கும், அல்லது இந்த கதையை வந்து நீங்கள் உங்களோட பாணியில் நீங்கள் நிறைவு செய்யலாம், இதுதான் கேள்வி.
3: ஒரு முட்டையும் முடாச்சையும் போட்டேன்.
2: குருவிக்கு கூடு இருக்குது, கூடு கட்டி இருக்குது, அது
3: குடி கட்டி இருக்குது. காட்டுல மழை அண்டபடியா நினைக்கிறேன், குருவி கூட்டுல வைக்காம வேற எங்கேயாலும் ஒரு

கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை தவறு

0: அமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: மாலை வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் ரமேஷ், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நானும் அதே சுகமாக மனிதம்
1: இருக்கின்றேன். அந்த மகிழ்ச்சியுடன் இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
2: பாடல் வந்து அபூர்வ சகோதரர்கள் படத்திலிருந்து புது மாப்பிள்ளைக்கு நல்ல யோகம் அடைங்கிற பாடல்.
1: திடீரென இந்த பாடல் வருவதற்கான காரணம்?
2: நம்மளே ஒரு அபூர்வ சொப்பரப்புதான், சகோதரன் தான். அந்த மாதிரி ஒரு யோகம் வந்தா நல்லதுதானே? ஆமா
1: நல்லது. சொல்லுங்கள், நாங்கள் ஒரு கதையும் சொன்ன கேட்டீர்களா?
2: கேட்டேன், சரியா இருந்தாலும் அந்த இதை வச்சு சொல்றேன்.
1: சொல்லுங்க.
2: அது குரங்கு எடுத்து முட்டையை உடைச்சிருச்சு, குருவிக்கு வந்து கோவம் வந்துருச்சு. இததான் சொல்லுவாங்களா, குரங்கு கையில பூமாலை கொடுத்த மாதிரி அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெடுக்கணும் அந்த முட்டையை அப்படின்ட்டு அது போயிடுச்சு. இந்த குரங்குக்கு வந்து இது நம்மள இப்படி சொல்லிட்டாங்களே, நம்ம ஜாக்கிரதையா வந்தா இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு அது கோவம் வந்துருச்சு. அப்படி உடனே அது குருவி கோமாளி பூமாலை பிச்சு போறது எப்படி இல்ல இப்படின்னு சொல்லி ஓடி போய் அது நல்ல கூட்டையெல்லாம் பிச்சு பிச்சு போட்டுருச்சு. ஸோ அதனால குருவி வந்து பழையபடி இந்த பழைய கூட்டுக்க போயிடுச்சு. இதுல இருந்து என்ன சொல்ல வருதுன்னா, நான் ஒருத்தர் உதவிக்கு தேர்ந்தெடுக்கும் போது நல்ல தகுதியானவர்களை நல்லவங்களா தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுத்துட்டா அவங்கள நம்பி இருக்கணும், அவங்கள மறுபடியும் கோவப்படுத்தினா இன்னும் மோசமாயிடும். இதுதான் சொல்லப்படுது.
1: நல்ல ஒரு கருத்தை பார்க்கலாம். உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள், தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
2: சந்திப்போம். நன்றி.
1: நன்றி. இந்த பாடல் வந்து SPB மற்றும் SPB சைலஜா அவர்கள் இணைந்து பாடிய பாடல். அளிக்கும் இந்த நேரம் 8:51.

0: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
1: 416-700-2222
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
3: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
2: சுகந்தன், 416-540-6269.
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
4: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம், கண்ட பேச நலமா இருக்கிறீங்களா?
4: நான் நலம், நீங்க நலமா?
5: நான் நலமா இருக்கிறோம்.
4: சொல்லுங்க, இன்றைக்கு என்ன பாடல் தெரிவு?
5: பாடல் வேல் திரைப்படத்தில் இருந்து 1000 ஜன்னல் என்ற பாட்டு.
4: அந்த பாடல் நல்லது, கேட்டு மக்களுங்க. நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
5: நன்றி.
4: இந்த பாடல் வந்து வடிவேல் மற்றும் ராகுல் பிரேம்ஜி இணைந்து பாடிய ஒரு பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 8:58.

சீமா தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி. ஒரு உங்களிடம் ஒரு கதையும் கேட்டிருந்தேன், அதற்கு அழகான பதில்கள் கொடுத்திருந்தீர்கள், நன்றி. அந்த கதை என்னவென்றால், ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள வந்து ஒரு குருவியும் ஒரு குரங்கும் நண்பர்களாக இருந்தார்களாம். அந்த குருவி வந்து ஒரு சின்ன மரத்தில் வந்து கிளைகள் வந்து பிளப்பில்லாத ஒரு மரத்தில் கூடு கட்டி இருந்ததாம். அந்த கூட்டுக்குள்ள மூன்று முட்டைகளும் இருந்ததாம். அப்போ குருவிக்கு தெரியுமாம் இந்த மரம் வந்து எப்போ ஆவது விழுந்து விடும் என்று. அப்போ அப்படி நினைத்த குருவி ஒரு பெரிய ஒரு மரத்தில், நல்ல கிளைகள் எல்லாம் பளப்பான ஒரு மரத்தில் வந்து கூடு கட்டிச்சான். அந்த கூடு கட்டி முடியும் தருணத்தில் வந்து அந்த காட்டில் வந்து புயல் காற்று மழை என்று பெய்ய தொடங்கிட்டுதான். அப்போ இந்த குருவி வந்து தன்னுடைய நண்பனான குரங்கிடம் கேட்டுதான் தனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்ட்டு. அப்போ அந்த குரங்கம் சொல்லித்தான் தான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லித்தான். அப்போ அந்த குருவி சொல்லித்தான் தான் ஒரு கூடு காட்டி கொண்டு இருக்கிறேன், அந்த கூடு காட்டிட்டேன், அந்த கூட்டில் வந்து இந்த முட்டைகளை கொண்டு போய் வைக்க வேண்டும் என்று சொல்லித்தான். அதற்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறியானா? அப்போ குரங்கு முகம் என்று சொல்லித்தான். அப்போ அந்த குரங்கிடம் இரண்டு முட்டைகளும் தான் ஒரு முட்டையுமாக இந்த குருவி கொண்டு போச்சு தான். அப்படி கொண்டு போகும் வழியில் அந்த குரங்கு வந்து கால் தடக்கி விழுந்து கல் தடக்கும் பொழுது அந்த முட்டை வந்து கீழே விழுந்து விட்டதாம். ஒரு முட்டை கீழே விழுந்து உடைந்து விட்டதாம். இதை பார்த்து அந்த குருவி சொல்லிச்சாம், அந்த குருவிக்கு மனம் வருந்தி அழுது கொண்டு சொல்லிச்சாம், நான் உன்னை நம்பித்தானே தந்தன், நீ இப்படி செய்து விட்டா என்று சொல்லி போட்டு. ஆனால் அந்த குருவி வந்து அந்த குரங்கு வந்து வேணுமென்று செய்யவில்லை, அது கால் தடை அந்த கல் தடைக்குத்தான் அது விழுந்து விட்டது. அப்போ அந்த குரங்கிடமிருந்த அந்த மீதம் இருந்த ஒரு முட்டையும் எடுத்துக்கொண்டு, தென்னிடமிருந்த முட்டையும் எடுத்துக்கொண்டு அந்த இரண்டு முட்டைகளையும் கொண்டு அந்த குருவி போச்சுதான். அப்போ போகும்பொழுது இந்த கதையை இத்துடன் நான் முடித்துவிட்டு தொடர சொன்னேன். இணைந்து சிறப்பித்த நேயர்களுக்கு மிக்க நன்றி. அந்த குருவி என்ன செய்தேன்னா, அந்த கொண்டு போற தன்னுடைய அடுத்த கூட்டுக்கு கொண்டு போச்சுதான். அந்த கொண்டு போகும் வழியில் அந்த குரங்கு பின்தொடர்ந்து போயிருக்குது. அப்போ போகும்பொழுது அந்த அந்த காற்றின் அந்த புயலினுடைய வேகம், அந்த மலையினுடைய வேகத்தில் அது புதுசாக கட்டின அந்த கூடு கூட சரிந்து விட்டதாம். இந்த குருவி கொண்டு போய் அந்த கூட்டுக்குள்ளே வைக்கும் பொழுது, அந்த கூட்டுக்குள்ளே அந்த வைக்கும் பொழுது ஒரு முட்டை வந்து கீழே விழுந்ததாம். அப்போ ஏனென்றால் அந்த அந்த கூடும் வந்து சரிந்து விட்டதாம். அந்த புயல் காற்றில் அந்த மலையில் சரிந்து விட்டதாம். அப்போ அந்த பின் போன அந்த குரங்கு வந்து அந்த முட்டையை இது நினைத்தது, தான் அது உடைத்து விட்டுவேன் தான் இது நினைத்தது, அது உடை அந்த முட்டையும் உடைந்து விட்டதண்டு. ஆனால் அந்த முட்டையை வந்து பத்திரமாக அந்த குரங்கு காப்பாற்றி விட்டதாம், அதை ஏந்தி காப்பாற்றி விட்டதாம். அப்போ காப்பாற்றிட்டு அந்த குரங்கு சொல்லிச்சாம், இந்த இடமும் உனக்கு சரி வரவில்லை, நான் உனக்கு ஒரு அழகான இன்னொரு இடம் இருக்கிறது, அது மிகவும் அடர்ந்த ஒரு மரம், அந்த மரத்தில் நிறைய கிளைகள் இருக்கிறது, நல்ல ஸ்ட்ராங்கான கிளைகள், நீ அதில் கூடு கட்டீரு என்று சொல்லிச்சாம். அப்படி சொல்லாமல் இன்னொன்று சொல்லிச்சாம், என்னென்னா இந்த இதில் நீ ஒரு முட்டியை என்னிடம் தா, நீ ஒரு முட்டியை கொண்டு வான்னு சொல்லிச்சான். அப்படி சொல்லும் பொழுது இந்த குருவிக்கு வந்து குருவி கொஞ்ச நேரமாக யோசிச்சுதான், இதுக்கு கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுதான். அப்போ இந்த குரங்கு நினைத்து தான், பாத்தியா நீ ஜோசிக்கிற, என்னை நம்பி இந்த முட்டையை நீ தரலாமா வேண்டாமான்ற நீ ஜோசிக்கிற, உன்னுடைய தயக்கமான அந்த முகத்திலேயே தெரியுது நீ என்ன நம்பி நீ இது தரமாட்டான்னு தெரியுதுண்டு, உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையென்று சொல்லித்தான். என்ன இதில் என்ன தெரியுதுண்டா? அதை திருப்பி சொல்லித்தான், ஒருத்தர் வந்து நாங்கள் எவ்வளவு தான் ஒரு 1000 விஷயத்தை நாங்கள் நல்ல விஷயங்கள் செய்தாலும், எப்படியெல்லாம் நம்பிக்கையை மற்றவர்களுடைய நம்பிக்கையை நாங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள் செய்தாலும், ஏதாவது ஒரு விஷயத்தை நாங்கள் தப்பு பண்ணியிருந்தோம்டா, அந்த தப்பான விஷயம்தான் எங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். பிறகு நாங்கள் அந்த நம்பிக்கையை நாங்கள் திருப்பி மேலே பெறுறதுக்காண்டி திருப்பி நாங்கள் 1000 விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செய்ய போனாலுமே, அந்த தப்பான விஷயம் இருக்கிறதால அந்த நம்பிக்கை கூட திருப்பி மற்றவர் மேல் வர மாட்டேங்குது. அதுதான் உண்மையான விஷயம். அப்படித்தான் நிறைய மனிதர்களும் இருக்கிறார்கள். நாங்கள் எவ்வளோ தான் நல்ல விஷயங்கள் செய்திருப்போம், ஆனால் எங்கேயாவது ஒரு தப்பான விஷயம் செய்தோமென்றால் அந்த 1000 விஷயமும் மறைக்கப்பட்டு அந்த தப்பான விஷயம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். அந்த தப்பான விஷயத்தில் திருப்பி நாங்கள் அவர்களுடைய நம்பிக்கையை ஏர்ன் பண்ணுவதற்காக, திருப்பி நிறைய நம்பிக்கை வருவதற்காக நிறைய விடயங்கள் செய்தாலுமே, ஆனால் அதில் அந்த நம்பிக்கை திருப்பி அந்த மீள முதலிருந்த நம்பிக்கை வரவே மாட்டாது. அதுதான் உண்மையான நிஜமும் கூட. இதுதான் இந்த கதை நமக்கு உணர்த்துகின்ற விடயம். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் மிக்க நன்றி.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD. மணித்தியால செய்திகள்.
1: CMR Tamil HD Hourly News.
2: செய்தி சுருக்கம் வாசிப்பது ராஜி கிருபா. நாட்டின் விவசாயிகள் பாரிய சவால்களை எதிர்கொள்வதாகவும், பொறுப்பற்ற முறையில் விவசாயிகளை இழிவுபடுத்தும் அரசாங்கம் விவசாயிகள் நாளையே வீடு செல்லும் காலம் வரக்கூடும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். பலாலி பகுதியில் தங்கள் காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் இன்றும் போராட்டம் நடத்தினார்கள். இப்போராட்டம் 6வது வாரமாக தொடர்ந்து நடைபெறுகின்றது. நேற்று நடைபெற்ற 27வது கார்கில் வெற்றி விழாவில் கலந்து கொண்ட இந்திய பிரதமர் அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாகிஸ்தானின் எந்த ஒரு தவறான நடவடிக்கைக்கும் பலமான பதிலடி கொடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். டொரண்டோ, கியூபெக் மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள வெற்றிடங்களுக்கு ஆகஸ்ட் 31ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என பிரதமர் மாக்கானி அறிவித்துள்ளார். காஸ்பியன் கடலில் பயணித்துக் கொண்டிருந்த ஈரானிய வர்த்தக கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் மாலுமி ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றும் ஒருவர் காயமடைந்துள்ளதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். காணிகளை விடுவிக்க கோரி மக்கள் நடத்தும் போராட்டங்கள் நியாயமானவை. இப்படியான போராட்டங்களினால் தனித்தனியாக ஈடுபடாமல் அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். மீன்பிடி படகு செயலிழந்து பங்களாதேஷ் கடற்பரப்பிற்கு சென்ற மாத்தறை தேவேந்திரமுனை பகுதியைச் சேர்ந்த 2 மீனவர்களை உடனடியாக நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மீன்பிடி நீரியல் வளங்கள் பிரதி அமைச்சர் ரத்னகமகே எடுத்துக்கொண்டதாக கூறப்படுகின்றது. கர்நாடகாவின் முன்னாள் தலைவர் சித்தராமையா அரசியல் நிலவரங்கள் வருத்தமளிப்பதால் இனி தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என தெரிவித்துள்ளார். 2 மாதங்களுக்கு முன்னர் இவர் பதவி விலகியிருந்தார். ரொனால்டு ட்ரம்புடனான வர்த்தக பேச்சுவார்த்தைக்கான அரசியல் திட்டத்தை அவசர கூட்டம் ஒன்றை கூட்டி அறிவிக்க வேண்டும் என மார்க்கானியிடம் கன்சர்வேட்டிவ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவின் ஆரம்ப பாடசாலை புனரமைப்பில் அதிகாரிகளின் ஊழல் நிரூபிக்கப்பட்டதால் அதற்கு தார்மீக பொறுப்பேற்று பிராந்திய கல்வி அமைச்சர் பதவி விலகியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா ஆகியோர் மீண்டும் ஒன்றிணைவதால் அரசாங்கத்திற்கு எந்தவித சவாலும் இல்லை என சுகாதார அமைச்சர் நளிந்த ஜெயதிஷா தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே செங்கமலப்பட்டியில் இன்று காலை ஏற்பட்ட பட்டாசு வெடிவிபத்தில் 2 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். அமெரிக்காவின் புதிய 50% வரி ஆகஸ்ட் 19ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ள நிலையில் கனடாவின் அனைத்து விருப்பங்களும் திறந்த நிலையில் உள்ளதாக பிரதமர் கானி தெரிவித்துள்ளார். தென் சீன கடலில் வியட்நாமை சேர்ந்த சரக்கு கப்பல் மூழ்கியதில் 23 பேர் காணாமல் போயுள்ளனர்.
0: மணித்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
2: செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 24 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 30 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்று 10 மணிக்கு 40% மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. 0.4 mm மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. இன்றைய இரவு பொழுது வெப்பநிலையாக 18 பாகையிலும், நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 19 பாகையிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 29 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் செவ்வாய்க்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 24 பாகையிலும், வரும் புதன்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 26 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. நாளை மற்றும் நாளைய மறுதினம் இடியுடன் கூடிய மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் காணப்படுகின்றன.
3: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 89, உட்பகை. வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 416-821-0462

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சீமா தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து 11 மணி வரை இதய ராகம் நிகழ்ச்சியுடன் நீங்கள் இணைந்து சிறப்பிக்கலாம். இதய ராகம் நிகழ்ச்சியில் 10 மணி வரை உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 10 மணியிலிருந்து 10:30 மணி வரை உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதல் இடம்பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164446 2 2 2.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: இதய ராகம் நிகழ்ச்சியில் ஒரு சிறு கவிதை. மற்றவர்கள் மனம் கோணக்கூடாதென என் எண்ணங்களை வெளிப்படுத்தாமலே இருந்தேன். மற்றவர்கள் மனம் கோணக்கூடாதென என் எண்ணங்களை வெளிப்படுத்தாமலேயே இருந்தேன். இறுக்கமான மனதோடு இயல்பாக இருப்பது போல் நடித்தேன். இறுக்கமான மனதோடு இயல்பாக இருப்பது போல் நடித்தேன். நிச்சயமின்றிரவு என் மனச்சாட்சியின் சரமாரியான கேள்விகளுக்கு பதிலளிக்க இயலாமல் என் உறக்கத்தை தொலைத்திடக்கூடும். நிச்சயமின்றிரவு என் மனச்சாட்சியின் சரமாரியான கேள்விகளுக்கு பதிலளிக்க இயலாமல் என் உறக்கத்தை தொலைத்திடக்கூடும். இனி வரும் நாட்களில் மனதின் வார்த்தைகளுக்கு செவிசாய்ப்பதால் ஒரு தீர்மானம் இனிவரும் இரவுகளாவது மனச்சாட்சி நிம்மதியாய் உறங்கட்டும்.

0: மாற்றமல் எஸ்டி நிதி ராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கு முதலாவது நேயர் வணக்கம்.
1: வணக்கம்
0: குயின்சன், எப்படி இருக்கிறீங்கள்?
1: காதல் ஒருவரையும் விட்டதில்லை, அது நம்மளையும் விட்டதில்லை. இருவரும் உயிருக்கு உயிராக காதலித்தோம். இன்னொரு படி மேல் சென்று திருமணத்துக்கு நாள் குறித்தோம். திருமணத்தை ஒரு முறை என்று திருமணம் ஒரு தடவை தான் வரும், அதை அவசரப்பட்டு முடித்தோம். திருமணத்துக்கு சில மாதங்கள் முன்பே ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து திட்டமிட்டோம். இரவு பகல் என்று பாராமல் ஒவ்வொன்றையும் ரசித்து ரசித்து என் மனைவிக்கு பிடித்த மாதிரி வடிவமைத்தோம். திருமணம் சொர்க்கத்தில் நடக்கும் என்பார்கள், அதை நாமும் இவ்வுலகில் செய்து காட்டினோம். சில வருடங்கள் ஒவ்வொரு நொடியும் ரசித்து வாழ்ந்தோம். ஆனாலும் வேண்டோரின் இலையிட்டால் அவசரப்பட்டு பிரிந்து விட்டோம். என்னதான் பிரிவு நீண்டாலும் உன்னை அடைய பல எண்ணங்கள் எடுப்பேன். அவ்வளவு.
0: வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு.
1: நன்றிண்ணா.
0: உங்களுடைய ரியல் வாழ்க்கை எழுதி இருக்கிறீங்களா? அப்படியா?
1: ரியல் வாழ்க்கை, ரியல் கவிதை.
0: நல்லது, சொல்லுங்க. என்ன பாடல் தெரிவு?
1: பாடல் வந்து விஸ்வாசம் படத்தில வாணி வாணி.
0: கேட்டு மகிழுங்கள். நன்றி.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி. இந்த பாடல் இமானினுடைய சேமிப்பில் விவக அவர்களுடைய வரிகளில் ஹரிஹரன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல். ஒழிக்கும் இந்த நேரம் 9:26.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849 ராஜா. கால் 647-849-4444 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிட் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919.
1: இதே ரகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம். கண்ண பேச, நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நான் நலம். நீங்க நலமா?
2: இல்லாத நேரங்களிலும் சொல்லாத வார்த்தைகளிலும் பல நூறு கவிதைகள் வரைந்தேன். வார்த்தைகள் இல்லை அல்ல கனவுகளில். நன்றி, வணக்கம்.
1: வாழ்த்துக்கள். உங்களுடைய கவிதைக்கு என்ன பாட தெரியும்?
2: பாட்டிவன் கனவுல இருந்து கனா கண்டேன் என்ற பாட்டு.
1: கனா கண்டேன் மது பாலகிருஷ்ணன் பாடிய பாட. நன்றி,
2: நன்றி.
1: உடைக்கும் இந்த நேரம் 9:33.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: கனடாவின் முதல் முதல் முதல் HD. இது இது தமிழ் HD.
4: இதயராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: ஓ, வணக்கம். இதே
4: வணக்கம். அப்படி இருக்கிறீங்க?
5: ஓ, நான் நிலைமை இருக்கின்றேன். உன்னதி, நான் இன்னைக்கு ஒரு கவிதை படித்ததில் பிடித்தது.
4: சொல்லுங்க.
5: ஓ, தூக்கி எறியப்பட்டது என் காதல், ஏங்கிக் கொண்டிருக்கிறது என் இதயம், இறந்த பிறகும் அவவை நினைத்து. என்ற என்ன தெரிஞ்சது, இந்த ஒரு கவிதை தான் அப்படியே சொல்லி ஒரு பாட்டு கேட்போம்.
4: கவலையா இருக்கிறீங்க போல இருக்கு. அப்படியா?
5: ஓ, கவலை இந்த தூக்கி எறிஞ்சிட்டு காதல் என்ன இந்த தான் ரிசல்ட் வந்த இந்த பாடல கேப்பம் நினைக்கிறேன்.
4: சந்திப்போம். நன்றி,
5: நன்றி.
4: இந்த பாடல் வந்து இமானுடைய இசையமைப்பில் ஜுகபாரதியினுடைய வரிகளில் சீட் ஸ்ரீராம் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரலில். வலிக்கு வந்து நேரம் 9:40 நிமிடம்.

கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள்.

0: ராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். காணவில்லை.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000, 416-489-2000 GTA credit.

0: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கிறேன் ரமேஷ், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நான் அதே சுகமாக இருக்கின்றேன். பேட்டரி போச்சு, எல்லாம் கட் ஆகி போச்சு.
0: ஆமா, சொல்லுங்கள் உங்களுடைய மகிழ்ச்சியுடன் உங்களுடைய கவிதையை கேட்கலாம், சொல்லுங்கள்.
1: ஒரு சின்ன குட்டி கவிதை தான்,
0: சொல்லுங்க.
1: மலர்கள் இல்லாத சாலையில் பாதங்கள் மலர், வாகனங்கள் ஓடாத ஊர்களில் பாத சோடுகள் மலர், சுட்டிருக்கும் வெயிலில் பாதங்களில் இருக்கும் விரல்கள் மலர், மாட்டி எடுக்கும் குளிரில் பாதனையில் இருக்கும் பாதத்தின் தாளங்கள் மலர், தாடுகளில் உன்னை தேடி திரிய வழிநெடுக காட்டு மல்லிகள் மலர்களாக இருப்பது போல் என் விரல்களும் மலர்களாக பூத்திருக்கிறது. நீ என்னை சூடி கொண்டால் என் இதயத்திற்கும் விடுதலை கிடைக்கும். நன்றி.
0: வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி.
0: சொல்லுங்கள், என்ன பாடல் தெரியும்?
1: பாடல் வந்து விடுதலை படத்திலிருந்து வழிநடுக காட்டு மல்லி.
0: வழிநடுக காட்டு மல்லி, நல்ல பாடல். கேட்ட மக்களுங்கள் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி.
1: நன்றி.
0: இந்த பாடல் வந்து இளையராஜாவினுடைய இசையமைப்பில், இளையராஜாவினுடைய வரிகளில் வந்த பாடல். பாடியது இளையராஜா மற்றும் அனஞ்சா பட். ஒழிக்கும் இந்த நேரம் 9:48.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. இதயராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: அவள் முகத்தை நினைவில் நிறுத்தி அவன் பேனைகளில் மையை நிரப்பி அவளுக்காக வரைந்த ஓவியம் வரையும் போது பேனா மையம் தீரவே அவன் தன் இதயத்தில் நினைத்து பேனையை அந்த படத்தை வரைந்தான். வரையும் போது அந்த படம் அவனை பார்த்து தினமும் சிரிக்கும். அவன் மனதுக்குள் மிகவும் ஆனந்தம். அவன் நிஜமா இது சிரிப்பதா என்று சொல்லி அந்த ஓவியத்துக்கு கிட்டே போய் நின்று பார்க்கும் போது பின்னாலே இரு கைகள் வந்து அவன் தோள்புறமாக அணைத்து சென்ட்ரல் வீசும் மல்லிகை மனம் போல அவன் மூக்குக்குள் வாசம் மூச்சு முட்ட அவன் உண்மையாக காதலிதான் என்று எண்ணி அவன் எழுந்தான். எழுந்தபோது அது கனவு என்று தெரிந்தது. பிறகும் அந்த வரைந்த ஓவியத்தை பார்த்தான். அது அவனை பார்த்து மீண்டும் சிரித்தது. இது உயிர் பெறுமா என்று அவன் மனதுக்குள் நினைத்தபடி அவன் வேலைக்கு கிளம்பி விட்டான். அவ்வளவுதான்,
0: வேலைக்கு வந்தாச்சு. வாழ்த்துக்கள் உங்களுடைய கவிதைக்கு. சுட சுட அழகான ஒரு கவிதை. வாழ்த்துக்கள்.
1: நான் பிறந்து வைத்த சூரியன் அந்த படகு.
0: நல்லது கேட்டு மக்களுங்க. நன்றி, தொடர்ந்து சந்திப்போம்.
1: நன்றி.
0: இந்த பாடல் வந்து ஹரிஹரன் மற்றும் மதுசூரி இணைந்து பாடிய ஒரு பாடல். அவளுக்கு மணி நேரம் 10:01.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 89. உட்பகை வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

சீமாட்டமலேஸ்டியின் இதயராகம் நிகழ்ச்சியில் கவிதைகளோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். அந்த 5 பாடல்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி 10:30 உங்களுடைய வாக்களை பதிவிடலாம். உங்கள் வாக்கள் அடிப்படையில் முதலிடம்பெறும் 3 பாடல்கள் 10:30 இடம்பெறும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4664 4462 2. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து உங்களுக்கு 5 பாடல்கள் தரப்படும். ஒழிக்கவிருக்கும் பாடல் சத்ரியன் திரைப்படத்திலிருந்து சுவர்ணலதாவின் குரலில். ஒழிக்கும் இந்த நேரம் 10:08.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.
3: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
4: CMR தமிழ் HD-யின் இதயராகம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு தரப்படும் 5 பாடல்கள் வந்து, முதலாவது பரதி வீரன் திரைப்படத்திலிருந்து ஏலே ஏலேலே ஏலே ஏலேலே என்ற பாடல். இரண்டாவது கடல் திரைப்படத்திலிருந்து அடி என்ற பாடல். மூன்றாவது கும்கி திரைப்படத்திலிருந்து சொல்லிட்டாலே அவ காதலை. மற்றும் நான்காவது ஜோடி திரைப்படத்திலிருந்து காதல் கடிதம் தீட்டவே மேகமெல்லாம் காகிதம். மற்றும் ஐந்தாவது மாரி திரைப்படத்திலிருந்து ரவுடி பேபி. இந்த 5 பாடல்களை நீங்கள் 10:30 தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164446222. பாடல்கள் மறுபடியும், முதலாவது பரதி வீரன் திரைப்படத்திலிருந்து ஏலே ஏலேலே என்ற பாடல், இரண்டாவது கடல் திரைப்படத்திலிருந்து அடியே என்ற பாடல், மூன்றாவது கும்கி திரைப்படத்திலிருந்து சொல்லிட்டாலே அவ காதலை, நான்காவது ஜோடி திரைப்படத்திலிருந்து காதல் கடிதம் தீட்டவே மேகமெல்லாம் காவியம், மற்றும் ஐந்தாவது மாரி திரைப்படத்திலிருந்து ரவுடி பேபி. இந்த 5 திரைப்படங்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164446222.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: இதயரகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் ரஜி, நம்பி இருக்கிறேன்.
1: வணக்கம், சொல்லுங்கள்.
2: நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் தவம், எப்படி இருக்கிறீங்கள்? உங்களுடைய தெரிவது மூன்று நான்கு. ஒன்று. நன்றி,
3: எப்படி இருக்கேன்?
1: நல்லது, நன்றி. அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: நல்லா இருக்கிறேன் நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: வணக்கம் ராஜி, எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நல்லா இருக்கிறோம் நாங்களும்.
1: சொல்லுங்க.
5: நன்றி.
1: ஆமாம், நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அதாவது முதலாவது பரத்தி வீரன் திரைப்படத்திலிருந்து ஏலே ஏலே ஏலே என்ற பாடல், இரண்டாவது கடல் திரைப்படத்திலிருந்து அடியே, மூன்றாவது கும்கி திரைப்படத்திலிருந்து சொல்லிட்டாளே அவ காதலை, நான்காவது ஜோடி திரைப்படத்திலிருந்து காதல் கடிதம் தீட்டவே, மற்றும் ஐந்தாவது மாரி திரைப்படத்திலிருந்து ரவுடி பேபி. இந்த ஐந்து திரைப்படங்களை நீங்கள் 10:30 தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6-4-4-6-2-2-2. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் நண்பன் திரைப்படத்திலிருந்து விஜய் பிரகாஷ் இன்மை மற்றும் சுவிஸ்ரீ குரலில். ஒழிக்கும் இந்த நேரம் 10:19. அழைப்பில் இருக்கும் நீரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள். உங்களுடைய தெரிவு
6: 5.
1: நன்றி,
6: நன்றி.
7: அர்த்தம் கண்டேனே.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம் குயின்சன்.
1: வணக்கம் குயின்சன், சொல்லுங்கள்.
8: பரதி வீரன், கும்கி, மற்றது நான்காவது.
1: நன்றி.

0: மிஸ்ஸிஸ் ஆகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
2: இந்திய ராகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேர்களை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள் உங்களுடைய தெரிவு.
3: எல்லாமே நல்ல பாடல்கள், சூப்பர் பாடல்கள். மூன்று நான்கு ஐந்து.
2: நன்றி
3: நன்றி.
2: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம்,
2: சொல்லுங்கள்.
4: எனக்கு பிடிச்சது 2, 4, 3, 2, 4, 3.
2: நன்றி. ஆமாம், நீங்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அதாவது முதலாவது பரத்தி வீரன் திரைப்படத்தில் இருந்து ஏலே ஏலே என்ற பாடல், இரண்டாவது கடல் திரைப்படத்தில் இருந்து அடி என்ற பாடல், மூன்றாவது கும்கி திரைப்படத்தில் இருந்து சொல்லிட்டாலே அவ காதல் என்ற பாடல், நான்காவது ஜோடி திரைப்படத்தில் இருந்து காதல் கடிதம் தீட்டவே மேகமெல்லாம் காகிதம் என்ற பாடல், மற்றும் ஐந்தாவது மாரி திரைப்படத்தில் இருந்து ரவுடி பேபி என்ற பாடல். இந்த ஐந்து பாடல்களை நீங்கள் தரவரிசைப்படுத்தி வாக்கள் பதிவிடலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164-6-4-6-2-2-2. இன்னும் சில நிமிடங்களே இருக்கின்றது. அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164-6-4-6-2-2-2. அடுத்து ஒழிக்கவிருக்கும் பாடல் அமரன் திரைப்படத்தில் இருந்து ஜீவியினுடைய சேமிப்பில் யுகபாரதியினுடைய வரிகளில் கபில் கபிலன் மற்றும் ரக்ஷிதா குரலில். ஒழிக்கும் இந்த நேரம் 10:27.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 28ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சாய்கரன் முரளிதாசன், சாய்சரண் முரளிதாசன் மற்றும் தமீரா ரஜிகர். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம். கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999 403-9999.
1: தமிழேஷ்டியின் இதிராக்கம் நிகழ்ச்சியில் இணைந்து வாக்கள் பதிவிட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்கள் வாக்கள் அடிப்படையில் 3வது இடத்தை பிடித்த திரைப்படமான மாரி திரைப்படத்திலிருந்து ஜுவன் சங்கர்ராஜாவினுடைய இசையமைப்பில் தனுஷனுடைய வரிகளில் தனுஷ் மற்றும் தீயின் குரலில் ஒலிக்கும் நேரம் 10:33.

0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: இறக்கம் நிகழ்ச்சியில் உங்கள் வாக்கள் அடிப்படையில் இரண்டாவது இடத்தை பிடித்த திரைப்படமான ஜோடி திரைப்படத்திலிருந்து ஜானகி மற்றும் ஒன்னி மேனனின் குரலில் ஒலிக்கும் நேரம் 10:39.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
1: வொர்க்கிங் ஃபார் யூ.
0: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடக்கு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 6474599757 6474599757.

பாடலுடன் நானும் உங்களிடமிருந்து ஊடப்பெறும் நேரமாகிவிட்டது. இதுவரை நேரமும் சீமாற்ற மலேசியுடன் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சீமார் கேட்டுக்கொண்ட நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளைய முடியில் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த இரவு பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி. நன்றி, வணக்கம்.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 89. உட்பகை. வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு. வாழ்போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 28ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சாய்கரன் முரளிதாசன், சாய்சரண் முரளிதாசன் மற்றும் தமீரா ரஜிகர். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாய் இரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: மக்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23. குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியையில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகின் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 89. உட்பகை வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் பகைவரை அஞ்சற்க, அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. வாள் போல் வெளிப்படையாத பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து அன்பு காட்டி உள்ளத்தில் பகையை மறைத்து நிற்பவர்களுக்கு அஞ்ச வேண்டும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
2: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
3: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
5: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. 416-903-9999.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 48, வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். மிக லேசான மயிலிறகுதானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: சமூகமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்
0: 416-700-2222 J.CA. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிட் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-யை வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 28ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சாய்கரன் முரளிதாசன், சாய்சரண் முரளிதாசன் மற்றும் தமீரா ரஜிகர். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 டாலர் வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5% இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 48, வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்தொப்பையின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். மிக லேசான மயிலிறகு தானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லையென்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 இல், 121 City View Drive, Etobicoke-இல். On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.

0: உங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்திறம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-0-6-7-6-7-2-7-2-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0-0- டாலர் வரை பெறுங்கள். சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் சிஐபிசி அபிசெல்வம். 416-821-0462 குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 48, வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சுறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். பீலிபை சாகாடும் அச்சுறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். மிக லேசான மயிலிறகு தானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: காசு வேணுமென்று ஃப்ரெண்ட் கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
3: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
4: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
3: கெனடியன் எக்லிங்டன், சங்கரன் கோக் அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா. ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
5: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.
6: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 28ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சாய்கரன் முரளிதாசன், சாய்சரன் முரளிதாசன் மற்றும் தமீரா ரஜிகர். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: அப்படின்ற

0: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23, மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 48, வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். மிக லேசான மயிலிறகுதானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
5: Everything okay? No problem, Dijinam.
6: Bar kalamu closing da, tadikira nadi.
7: The customer you're trying to reach is not available.
8: Pradhi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Silvam, 416-268-0155. 416-268-0155.
5: Last minute left. Closing jay the Pradhi Silvam. Thanks.
6: Chellam illada Silvam.
5: Chari.

0: பாட போறேன் டூயட் பாட்டு, ஆட போறேன் நீ அத கேட்டு,
1: ராகங்களை கத்துக்கல தாளங்களை தொட்டுக்கல, பாட போறேன் நானு சத்தம் போட்டு.
0: ஏ ஏ

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA கிரெடிட்.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 48, வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பெயின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பெயின். மிக லேசான மயிலிறகு தானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-யை வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 28ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சாய்கரன் முரளிதாசன், சாய்சரண் முரளிதாசன் மற்றும் தமீரா ரஜிகர். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: அப்படின்ற

0: உங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38-52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார்
4: Franklin Law Firm, ரவி நடராஜா.
5: Working for you.
0: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
5: Working for you.
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
7: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 48. வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சுறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். பீலிபை சாகாடும் அச்சுறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். மிக லேசான மயிலிறகு தானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒலிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677200.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ.
5: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000-1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA Square மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
3: Jewelers.
5: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalam closing da tadikira nadik.
6: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selthi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155 416-268-0155.
7: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 48 வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். மிக லேசான மயிலிறகுதானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: தேசிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661. 416-475-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன்.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
9: Music Connects.
8: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 28ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சாய்கரன் முரளிதாசன், சாய்சரண் முரளிதாசன் மற்றும் தமீரா ரஜிகர். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
10: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD. தமிழ் HD. தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 48. வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். மிக லேசான மயிலிறகுதானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லையென்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவட்ட கேட்டா அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்ன.
5: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
6: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
5: கெனடியன் எக்லிண்டன், சங்கரன் கோவுக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகை அடகு மாடம்.
7: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
8: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
7: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
8: 416-489-2000. GTA கிரெடிட். கலிடன் ஈஸ்டில், வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கு அருகில், கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1-இன் சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. 416-903-9999.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை. தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-992-462. தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 48, வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பெயின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பெயின். மிக லேசான மயிலிறகுதானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: நேர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. இன்னைக்கு அருமையான ஒரு நாளில் மறுபடியும் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கும் அதே தான் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். செய்திகளை தொடர்ந்து நேர்களை சந்திக்கப் போகின்றோம். நேர்கள் அனைவரும் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6444-2222. இன்றைக்கி ஒரு ஜாலியான தலைப்பு இருக்குது. அந்த தலைப்புக்கு உங்களுடைய கருத்தை ஒரு 2-3 நிமிஷத்தில் நம்ம பேசிவிட்டு உங்களோட விருப்ப பாடலை கேளுங்க. கண்டிப்பாக ஜாலியாக இந்த நிகழ்ச்சி இருக்குன்றத நம்புகிறேன். நீங்களும் இந்த நிகழ்ச்சியை எப்பயுமே கை கொடுத்து தூக்கிவிட்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டு போகிறீங்க. அதற்காக மறுபடியும் நன்றியை சொல்லிட்டு செய்திகளை தொடர்ந்து நேயர்களை சந்திக்க போகின்றோம். நிறைய அப்டேட்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் ஒவ்வொன்றா கொடுப்போம். செய்திகளை தொடர்ந்து மீட் பண்ணுவோம். யூஷுவல் நேயர்கள், புது நேயர்கள் எல்லாருமே வரவேற்கிறேன். சூப்பராக வந்து ஜாயின் பண்ணி எங்களோட ஜாலியாக பேசுங்க. ஓகே,
1: சிறையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறு ஜனாதிபதி அருணகுமார் திசாநாயக்கமிடம் இருகரம் கூப்பி கும்பிட்டும் கேட்டுவிட்டோம். இனி எவ்வாறு கேட்பது என தெரியவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தெரிவித்தார். நேர்மையான அரசு சேவையை உறுதி செய்யும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் நேர்மை கலாச்சாரம் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்தின் கீழ் கிண்ணியா பிரதேச செயலக ஊழியர்கள் இன்று நேர்மையான அரசு சேவைக்கான சத்தியப்பிரமாணத்தை எடுத்துக்கொண்டனர். நீட் தேர்வு வினாத்தால் கசிந்த விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சராக இருந்த தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ததை அடுத்து மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அத்துறையின் கூடுதல் பொறுப்பை நேற்று முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டார். பொதுசபையில் காலியாக உள்ள இடங்களை நிரப்புவதற்காக ஒன்டாரியோ, கியூபெக் மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள 3 கூட்டாட்சி தொகுதிகளில் ஆகஸ்ட் 31 தேதியன்றே இடைத்தேர்தல்களை நடத்துவதற்கு பிரதமர் வாக்காணி அறிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கு எதிரான மற்றும் இந்துக்களுக்கு எதிரான மனப்பான்மை அதிகரித்து வருவதை எதிர்கொள்ளும் வகையில் உள்ளூர் மாநில மற்றும் தேசிய அளவிலான தேர்தல்களில் போட்டியிடுமாறும் அரசியலில் அதிக ஈடுபாடு காட்டுமாறும் இந்திய அமெரிக்கர்களை அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீ தனேதர் மற்றும் ராஜா கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர். சிறையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறு ஜனாதிபதி அருணகுமார் திசாநாயக்கமிடம் இருகரம் கூப்பி கும்பிட்டும் கேட்டுவிட்டோம். இனி எவ்வாறு கேட்பது என தெரியவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தெரிவித்தார். நேர்மையான அரசு சேவையை உறுதி செய்யும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் நேர்மை கலாச்சாரம் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்தின் கீழ் கிண்ணியா பிரதேச செயலக ஊழியர்கள் இன்று நேர்மையான அரசு சேவைக்கான சத்தியப்பிரமாணத்தை எடுத்துக்கொண்டனர். இந்த ஆண்டு 2.5 லட்சம் இலங்கையர்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை வழங்குவதற்கே இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் திட்டமிட்டுள்ளது. பருத்தித்துறை முனைப்பகுதி சிறந்த சுற்றுலாத்தலமாக அபிவிருத்தி செய்யப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் 200-500 ரூபாய் நோட்டுகளை நேபாளத்தில் பயன்படுத்த நேபாள அரசு அனுமதி அளித்துள்ளது. கனடாவில் ஏற்படும் காட்டுத்தீயின் புகையிலை தாண்டி அமெரிக்காவுக்குள் பரவுவது குறித்து அண்மையில் டொனால்ட் ட்ரம்ப் விமர்சித்திருந்த நிலையில் அமெரிக்க கனடா எல்லையில் ஒரு பிரமாண்டமான வடிகட்டும் தடுப்பு அமைப்பை கொண்டிருப்பதாக சித்திகரிக்கும் செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்ட படத்தை அவர் ஜூலை 25 தனது சோசியல் தளத்தில் பதிந்துள்ளார். ஈரான் நோக்கி சென்று கொண்டிருந்த ரஷ்ய சரக்கு கப்பல் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றம் அதிகரித்த நிலையில் தனது நாடு எல்லாவற்றுக்கும் தயாராக உள்ளது என்று உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளாா்.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங்? சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
4: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. மீண்டும் அனைவருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு, இன்னைக்கு என்னென்னலாம் நாள் செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஆனால் நம்மளுடைய நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படிங்கிறது உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க தான் நான் வந்திருக்கேன். என்னோட நீங்கள் இன்னைக்கு பேச போகிறீங்க. என்னுடைய பேர் ஆர்ஜி ராஜ். புதிய நேர்கள் நிறைய பேர் வந்து நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்தாலும் நீங்களாரும் வந்து பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் பேசுகிறதுக்கு தாராளமாக அழைக்கலாம். லைன் பிஸியாக இருக்குமே, என்ன பண்ணுறது ஜி அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள். நான் ப்ரையாரிட்டி பேஸிஸில் உங்களுடைய ஃபோன் காலை வந்து ப்ரிஃபரன்ஸை கொடுத்து எடுத்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு தான் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை சொல்லிவிட்டு இன்றைக்கி மண்டே அன்னைக்கு இந்த மாதிரியெல்லாம் தலைப்பு ஏண்டா கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி வந்து ஸ்காட்ச் டேவாமா, காய்ச்சினது. ஆமாம், எப்பயுமே வந்து இந்த விஸ்கியில் வந்து ஸ்காட்ச் விஸ்கிக்காகவே வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன் கிளப்பே இருக்குது. அதுலேயும் வந்து ஸ்காட்லாண்டுடைய ஐகானிக் ஸ்காட்ச் விஸ்கிக்காகவே வந்து எவ்ரி ஜூலை 27ஆம் தேதி இதை வந்து கொண்டாடுறாங்க. எப்படி வந்து நார்மல் விஸ்கிக்கும் ஒரு ஸ்காட்ச் விஸ்கிக்கும் என்ன வித்தியாசம், எப்படி அது வந்து அந்த செயல்பாடு என்ன, எப்படி அதை வந்து பண்ணுறாங்க, அது ஏன் வந்து அவ்வளவு எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்ற அந்த கதையெல்லாம் நம்ம பேசுவோம். ஒரு ஸ்காட்ச் டிஸ்டிலரியில் வந்து ஸ்காட்ச் விஸ்கி எப்படி ரெடி பண்ணப்படுது, அது ஏன் வந்து அந்த விண்டேஜுக்கு அந்த டேஸ்ட் இருக்குது, அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜி, அதுவும் இல்லாமல் பல பில்லியன் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை வந்து உலகம் முழுக்க வந்து கொண்டு வர்ற ஒரு இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த இவங்க எப்படி வந்து இந்த ஃபார்மேட் நடக்குது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இன்றைக்கி வெறும் ஸ்காட்ச் டே, வெறும் சரக்கு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போகிறதில்ல, அது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்ற அந்த அறிவு நமக்கு தேவை இல்லையா? கண்டிப்பாக தேவை. நம்ம குடிக்கிறோமோ இல்லையோ, ஆனால் எதற்காக இவ்வளோ பணம் இதில் போடுறாங்க, இதில் முதலீடு, இவ்வளவு லாபம், இது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மோஸ்ட்லி வந்து வெளிநாட்டு நிறுவனங்கள் மட்டுமே வந்து இதில் வந்து மிகப்பெரிய பிளேயர்ஸாக இருக்காங்க. அதில் வந்து பாப்புலர் பிராண்ட்ஸான ஜானி வாக்கர், இல்லை மெக்காலன், கிளென்ஃபிடிச், கிளென்லிவெட், இந்த மாதிரி கம்பெனிஸ் மட்டும்தான் வந்து மற்ற எல்லாத்தையுமே வந்து வேறு வேறு பிராண்டு போட்டு விற்கிறாங்க. கடைசியில் பார்த்தா நீங்கள் வந்து நான் அந்த பிராண்ட் வேண்டாம், இந்த பிராண்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, ஏறக்குறைய எல்லா ஸ்காட்ச் டிஸ்ட்லேயுமே ஒரு பேரல் ரெண்டு பேரல் இருந்தால் வர்றது. இதுலேயுமே வந்து சிங்கிள் பேரல் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அது எப்படி வந்து அந்த ஏஜ்டு ஓக்குன்னு சொல்கிறாங்களோ, அது எப்படி வந்து வயசாகுது, வயசாக அதுக்கு வந்து மதிப்பு கூட. உலகத்திலே வந்து எதுவாக இருந்தாலும் நிறைய பொருட்கள் மனிதருக்கு முக்கியமாக வயதாக ஆக வந்து அந்த நம்மளுடைய வேல்யூ வந்து குறையும். ஆனால் வந்து எவ்வளோ வருஷமானாலும் வயதாக ஆக வேல்யூ கூடுற பொருட்கள் சிலது இருக்குது. அதில் முக்கியமானது வந்து இந்த ஸ்காட்ச் விஸ்கிஸ் அப்படின்றாங்களே, அதனால் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம். எப்படியுமே குடிச்சிக்க ஒரு ஐட்டம் இருந்தால் கடிச்சிக்க ஒரு ஐட்டம் இருக்கு இல்லையா? இன்றைக்கி சிக்கன் ஃபிங்கர்ஸ் டேவாமா, அதுவும் வந்து உங்களுக்கே கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன நீங்கள் குடிக்கணும், என்ன நீங்கள் கடிக்கணுன்றத இவங்களே வந்து லிஸ்ட்டு போட்டாங்க. ஸோ இன்றைக்கி 27ஆம் தேதி என்ன நீங்கள் என்ன செலிப்ரேட் பண்ணலாம், ரெண்டுத்தையும் செலிப்ரேட் பண்ணலாம், கடிக்கிறதுக்கும் இருக்குது குடிக்கிறதுக்கும் இருக்குன்ற மாதிரி இதை ரெண்டையுமே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் க்ரெம் ப்ரூலேடே, ஸோ டெசர்ட்டுக்கும் அதான் தேவை இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டெசர்ட் இது க்ரீம் ப்ரூலே. மேலே வந்து அப்படியே கிறிஸ்பாக இருக்கும், ஒரு போட்டு ஒரு ஸ்பூனில் டப்புன்னு அதை உடச்சிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம உள்ளே அப்படி எடுத்து சாப்பிட்லாம். அதில் ஃபயர் பண்ணி மேலே வந்து கொஞ்சம் கேரமலைஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து எனக்கு பெரிய ஸ்வீட் டூத் கிடையாது, இருந்தாலும் ரெகுலராக வந்து நீங்கள் எங்கே ஆல் யூ கேன் ஈட் டெல் பஃபே எல்லாம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த க்ரெம் ப்ரூலே வந்து ஒரு ஐட்டமாக ரெகுலராக வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் இந்த மூணு ஐட்டம் வந்து, ஒன்று ஸ்காட்ச் விஸ்கி, அதுக்கப்புறம் சிக்கன் ஃபிங்கர், அதுக்கப்புறம் க்ரெம் ப்ரூலே, மூணுமே ஐட்டமில் வந்துருச்சு, சாப்பிட்ற ஐட்டமில் வந்துருச்சு. ஆனால் இதுக்கும் நமக்கு தலைப்புக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நம்ம தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நிறைய பேர் வந்து இந்த மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்கிற விஷயங்கள், ஆனால் அது ரொம்ப காமனாக ஃபாலோ பண்ணுற விஷயங்கள். இப்போ யாரையாவது கால் தெரியாமல் பட்டுருச்சு அப்படின்னா உடனே வந்து நம்ம சின்னையும் லிப்பியும் நம்மளே வந்து நம்ம விரலை வச்சு முத்தம் கொடுத்துப்போம். அது அவங்களுக்கு நம்ம கால் அவங்க மேலே பட்டுருச்சு அப்படின்னா நம்ம தான் நம்ம இப்படி இப்படி சிவசிவா அப்படின்னு சொல்லுறது, இல்லைன்னா வந்து இந்த வண்டிக்கு முன்னாடி எலுமிச்சப்பழம் கட்டுறது, அப்புறம் வந்து கோயிலில் வந்து நம்ம மூணு தடவை சுற்றணுன்ற கவுண்ட்டு, அப்புறம் பல நம்பிக்கைகள் நமக்கு இருக்கும். ஒரே மாதிரி நம்ம காலையில் இதுதான் எழுதுறதுக்கு முன்னாடி பிள்ளையார் சொல்லி போடுறது, அதுக்கப்புறம் கரெக்டாக புதுசாக ஒரு பொருளை வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கு சைடில் இந்த மஞ்சள் வைக்கிறது, இல்லை சாமிக்கு படைக்கிறது, இல்லை வண்டி கிளம்பும்போது வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி எலுமிச்சப்பழத்துக்கு டயரில் எலுமிச்சப்பழம் வைக்கிறது, புது வண்டி வாங்கினா பூஜை பண்ணுறது, வண்டிக்கு நடுவில் முன்னாடி வந்து ஒரு சாமி போட்டோ குட்டியாக ஒரு விநாயகர் போட்டோ வச்சுட்டு அதை கும்பிடுறது, இல்லை அப்படின்னா நீங்கள் காலையில் சூரியனை பார்த்துட்டு மூணு தடவை சுற்றுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்பிக்கை அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிருக்கோம். இதெல்லாம் எந்த எங்கே சொன்னது, யார் சொன்னது, எந்த புக்கில் எழுதியிருக்கு, இதெல்லாம் பண்ண சொல்லி நம்ம இதிகாசத்தில் சொல்லியிருக்கா, ஹிஸ்ட்ரியில் இருக்கா, இதுக்கு எல்லாம் என்ன ப்ரூஃபு அப்படின்லாம் வந்து நிறைய கேள்வி கேட்டு பல விஷயங்கள் இப்போ மாறிடுச்சு. இதெல்லாம் சும்மா இந்த அப்புறம் இந்த தாலி சென்டிமெண்ட்டு, அதுக்கப்புறம் அருணாக்குடி சென்டிமெண்ட்டு, நிறைய விஷயங்கள் வந்து அப்படியே மாறிட்டு வருது. பட் இன்னமும் வந்து இதெல்லாம் மூடநம்பிக்கை அப்படின்னு நினச்சாலுமே நான் வந்து இதை ரெகுலராக இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன், இதெல்லாம் வந்து இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஸ்டாலிட்டாக நான் இதை தான் நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஏதாவது நினச்சிங்கன்னா சொல்லலாம். உண்மையிலே நான் வந்து இப்போ புதுசாக கார் வாங்கினப்போ ஆப்வியஸ்லி நான் நேராக கோயிலுக்கு போனேன், கார் புதுசாக வாங்கியிருக்கோம் பூஜை போடணும் அப்படின்னு அவர் வந்தார், ஐயர் வந்தார், பூஜை போட்டார், நாலு டயர்லேயும் வந்து எலுமிச்சப்பழம் வச்சுட்டு வண்டியை வந்து ஒரு தடவை அப்படியே எலுமிச்சப்பழத்தை ஏற்றுங்க அப்படின்னாரு. நான் வந்து நினச்சா சொல்லியிருக்கலாம், இல்லை இல்லை சுவாமி அதெல்லாம் வேண்டாம், வெறும் பூஜை மட்டும் போட்டுருங்க அப்படின்னு, இதில் இந்த எலுமிச்சப்பழத்தை ஏற்று நாலு எலுமிச்சப்பழத்தை எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு, நாலு எலுமிச்சப்பழம் $2 ஆகுது, அதை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம், சாப்பிட்ற பொருளில் வேஸ்ட் பண்ணுறது எனக்கு பிடிக்காது, இந்த மாதிரி நான் ஏதாவது கருத்து சொல்லி பேசியிருக்கலாம், ஆனால் நான் எதுவுமே பண்ணலை, அது ஏற்றுனேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே இதை ஏற்றுனா வண்டி வந்து சேஃபு அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை ஒன்று க்ரியேட் ஆகுது இல்லையா. அதே மாதிரி ஏதாவது வெளியில் போயிட்டு வந்தால் குழந்தைக்கு வந்து திருஷ்டி சுற்றி போடுவாங்க, சும்மா மூணு தடவை லெஃப்ட் ரைட்டு சுற்றிட்டு போடுறதுனால குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது, கண்ணுபடாது அப்படின்னு அந்த திருஷ்டி சுற்றுறது இருக்கு இல்லையா. இதெல்லாம் வந்து ஒரு தொன்று தொட்டு வர்ற ஒரு நம்பிக்கை. இதில் எதையெல்லாம் இன்னமும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க பர்சனலாக உங்களுக்கு வந்து அது ஏன் இதில் இது கரெக்டு தான் அப்படின்னா அதை சொல்லலாம். சிலதெல்லாம் வந்து எனக்கு இதில் உடன்பாடு இல்லை, இது கொஞ்சம் டூ மச்சாக இருக்குது அப்படின்னா அதை பற்றியும் நீங்கள் சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு கோயிலுக்கு போனோமா கும்பிட்டோமா ஓகே, அதில் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, கண்டிப்பாக கடவுள் நம்பிக்கை இருக்குது. பட் மற்றவங்க நம்பிக்கையை நமக்கு எடுக்கவும் விரும்பலை. பட் எனக்கு ரொம்ப மிகையாக தோன்ற சில விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த அழகு குத்துறது, அப்படியே குத்தி முதுகில் குத்தி தொங்கிட்டு வர்றது. பட் அதுலேயும் வந்து என்ன அப்படின்னா அது அவங்களுடைய பிரேவரி, ஏதோ ஒன்று நான் வந்து மிகப்பெரிய விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இது நம்மளதில் மட்டும் இல்லை, நீங்கள் நான் என்னுடைய மானசீக குரு அப்படின்னு நினைக்கிறேன் வெர்னர் ஹெர்சாக் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஃபேமஸான ஒரு சினிமா டைரக்டர் இருக்கார். வெர்னர் ஹெர்சாக் வந்து அவருடைய படங்கள்லாம் வந்து வேற லெவலில் இருக்கும், ரொம்ப அட்வான்ஸ் திங்கர். ஆனால் அவருடைய அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்த ஒரு லேடி, அவங்க வந்து ரொம்ப உடல்நிலை குறைவால் சாக கிடக்கிறாங்க. வெர்னர் ஹெர்சாக் வந்து அவருடைய படத்தில் எவ்வளவோ அட்வான்ஸ்டான விஷயங்கள்லாம் சொன்ன ஒரு ஆள். வெர்னர் ஹெர்சாக் வந்து இந்த இப்போ சமீபத்தில் பென்குயின் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு இல்லையா, அது எப்பயோ அந்த படம் அந்த டாக்குமெண்ட்ரியை எடுத்த ஒரு மிகப்பெரிய தலை வெர்னர் ஹெர்சாக்குன்னு நீங்கள் போயிட்டு கூகுளில் போட்டிங்க அப்படின்னா அவரை பற்றி வரும். அவருடைய படங்கள்லாம் வந்து நீங்கள் நினச்சி பார்க்க முடியும், அதாவது ஜேம்ஸ் கேமரன், ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்லாம் வந்து குருன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு பெரிய தலை. அவர் வந்து என்ன பண்ணார், ஒரு தன்னுடைய டீம்மேட் ஒருத்தங்க வந்து சாக கிடக்கு, ஒரு லேடி சாக கிடக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நடந்தே பயங்கர குளிர் இருக்கிற பனிமலைகள் எல்லாம் தாண்டி நடந்தே அவங்கள போய் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே ப்ரெஸ்ஸில் கேட்குறேன், இன்னும் இந்த ஆள் இவ்வளோ மூளைக்காரரியே இப்படிலாம் முட்டாள்தனமாக பேசுகிறாரு, நீங்கள் நடந்து போனால் அவங்க எப்படி வந்து பிழப்பாங்க, அவங்களுக்கு உடல்நலம் எப்படி சரியாகும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நான் நடந்து போகிற வரைக்கும் அவங்க வந்து நான் ஒவ்வொரு அடிக்கும் அவங்களோட ரெக்கவரி, அவங்க உடல்நலம் வந்து திருப்பி ரெக்கவர் ஆகும்ன்றது என்னோட என்னுடைய நம்பிக்கை, என்ன நான் வருத்திக்கிறது மூலமா என்னோட அன்பை நான் தெளிவுபடுத்துறேன் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி வெனரசாக் சொல்லியிருக்காரு. பல பேர் பயங்கரமாக இதை வந்து கமெண்ட் பண்ணாங்க, அபத்தமாக இருக்கு, இவ்வளோ பெரிய ஆள் வந்து என்னை இந்த மாதிரி மடத்தனமாக பண்ணிருக்காரு, நீங்கள் அவங்கள பார்க்கறதுக்கு சீக்கிரமாக போனீங்கன்னா நல்லா பார்த்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நீங்கள் ஃப்ளைட்டில் போகலாம், காரில் போகலாம், நீங்கள் நடந்து போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு, இது என்னுடைய அவங்களுக்காக நான் பண்ணுற வேண்டுதல், கண்டிப்பாக நான் நடக்கிற வரைக்கும் அவங்க வந்து அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது, அதே மாதிரி நான் நடந்து போகிற அந்த காலகட்டத்துக்குள்ளார அவங்க வந்து ரெக்கவர் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்கிறாரு. பல கமெண்ட்ஸ் எல்லாம் வருது, எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க, அவங்களும் போய் அந்த நடைப்பயணம் போய் அவர் சேர்ந்துடுறாங்க. சேர்ந்த உடனே சாகக்கடத்த அந்த அம்மா வந்து எந்திரிச்சு உக்காந்துட்டாங்கன்ற செய்தியும் வருது. இவர் போய் நேரில் போய் பார்க்குறாரு, அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, கண்டிப்பாக நீ என்னை வந்து பார்ப்பேன்னு எனக்கு தெரியும், நீ எவ்வளோ பெரிய ஆள் இப்பன்னு எல்லாருக்குமே தெரியும், ஆனாலும் நீ என்னை வந்து நீ நிச்சயமாக வந்து பார்ப்ப, அதற்காக நான் உயிரோடு இருக்கணும்னு சொல்லி நான் இருந்தேன் அப்படிலாம் சொல்லி அதுக்கப்புறம் அது மிகப்பெரிய ஒரு நியூஸ் ஆர்டிக்கலாக வெளியில் வந்தது. ஸோ அவ்வளோ பயங்கர முற்போக்குவாதியாக பயங்கரமாக யோசிக்கிற ஒரு டைரக்டருமே வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன நம்பிக்கைகள்லாம் வச்சு தான் இருக்கார். ஸோ இது இவர் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு நம்பிக்கையை வச்சுட்டு தான் இருக்காங்க. நீங்கள் இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா, பராக் ஒபாமா அவர் வந்து சின்ன நம்பிக்கைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து பாக்கெட்லேருந்து ஒரு ஹனுமன் பொம்மையை எடுத்து காட்டினார். இது வந்து யாரோ ஒருத்தர் எனக்கு கொடுத்தது, நான் எந்த ஒரு டிசிஷன் எடுக்கும்போதோ எந்த ஒரு சிக்கட்டான கஷ்டமான சூழ்நிலையிலையும் இந்த இந்த இதை கையில் வச்சுக்கிட்டு நான் வந்து வேண்டிட்டு தான் நான் முடிவெடுப்பேன். அவர் வந்து அவர் ஒரு சிலுவை வச்சுருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது கையில் பொருள் வச்சுருக்கலாம், ஒரு ஹனுமன் பொம்மையை வந்து அவர் கையில் வச்சுருக்கார். இந்த மாதிரி எல்லாருக்குமே ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் வந்து இது மடத்தனமாக இருக்கே, இது மூட நம்பிக்கையாக இருக்கே அப்படின்னு சொன்னாலும் ஃபாலோ பண்ணுற சில விஷயங்கள் இருந்தது அப்படின்னா என்னோட ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி ஏன் அது வந்து உங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ரா, அதனால் நான் எனக்கு இவ்வளோ நன்மை நடந்திருக்கு, இதெல்லாம் நான் ரெகுலராக பண்ணுறேன், இந்த தீர்த்தத்தை கீழே ஊற்றுறது, மூணு தடவை உறிஞ்சி குடிக்கிறது, விரலை இப்படி பிடிச்சிக்கிட்டு தான் வந்து நான் ப்ரே பண்ணுவேன்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. லிஸ்ட்டை நான் வந்து ஒரு லிஸ்ட் எடுத்து வந்திருக்கேன், இப்போ நானே எல்லாத்தையும் சொல்லிட்டோம் அப்படின்னா நீங்கள் சொல்கிறது கண்டென்ட் இருக்காருங்கிறதுனால அதை எல்லாத்தையும் நோட் டவுன் மட்டும் பண்ணிட்டு வந்திருக்கேன். நீங்கள் சொல்ல சொல்ல நானும் என்னுடைய லிஸ்ட்டில் இருக்கிற ஐட்டத்தெல்லாம் வந்து எடுத்து விடுறேன். இப்போ நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசியின் 416-644-6222. நிறைய ரெகுலராக வர நேர்கள்லாம் அட்டண்டன்ஸை வந்து போடுறதில்ல. சமீபத்தில் புருஷோத்தமன் வந்து ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்காரா எங்கே போயிருக்காரான்னு தெரில, நிகழ்ச்சி கேட்டுட்டு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். புருஷோத்தமன், உங்கள் அம்மாவுடைய உடல்நிலை எப்படி இருக்குன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியணும், சத்யா ஊர்லேருந்து வந்தாச்சான்னு தெரியணும், தாரணி ஊர்லேருந்து வந்தாச்சான்னு தெரியணும், சிவலிங்கம் ஐயா ஊர்லேருந்து வந்தாச்சான்னு தெரியணும், இந்த மாதிரி பல பேர் ஊருக்கு போன எல்லாருமே வந்து ட்ராவல் பண்ணுறவங்களாம் வந்து ஒரு அட்டண்டன்ஸை போடுங்க. வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து வேறு ஒரு மாநிலத்திலேருந்து கூப்பிட்ற ஆட்களும் வந்து எனக்கு ரெகுலராக கால் பண்ணுறது வழக்கம். ஸோ நீங்களும் ஒரு அட்டண்டன்ஸை போடுங்கிற சொல்லிவிட்டு இப்பொழுது இணைப்பில் இருக்கும் முதல் நேருடன் ஆரம்பிப்போம். வேறு யார், நம்ம தலை தான். தலை, காலை வணக்கம். இதுதான் உங்களோட சிக்னேச்சர், நலமாக இருக்கீங்களோ அப்படின்னு கேட்குறது.
5: நீங்கள்தான் சொன்னீங்களா? நேற்று இந்த பிறப்பில் இந்த முதலாவது பர்த்டே சும்மா வீட்டில்
4: கொண்டாடி இருக்கீங்களா?
5: ஒரு கொஞ்சம் பேரோட வீட்டில் நெக்ஸ்ட் வீக் தான் போல செய்யறது. இல்ல உங்களுக்கு இப்போ தாய் மாமனுக்கு சொல்லணும் தானே?
4: என்ன எமோஷனல் இறக்கிட்டீங்க போங்க.
5: தாய் மாமனுக்கு சொல்றதுக்காகத்தான் நான் சொன்ன திங்கக்கிழமை வாங்க வேண்டிய உங்களுக்கு சொல்லபடி என்ன அர்த்தம் தெரிய
4: போட்டீங்களா பேரனுக்கு?
5: தாத்தாவே ஒரு தங்கம் தான்.
4: அது சரி, இப்படி சொல்லி எஸ்கேப் ஆகலன்னு பாக்குறீங்க. அப்ப
5: நீங்கள ஒரு ஆலய படத்துல இருந்து முத்தான முத்தல முதல் பிறந்த முத்தல
4: சூப்பர்
5: பட்டர் நீங்க கிட்டதுக்கு நான் மூட நம்பிக்கை என்று நான் எதையும் சொல்ல மாட்டேன். நம்பிக்கை இருக்குது எல்லாத்துலயும். ஆமா, பாக்குறது பழச்சு அதை நான் கூடாம சொல்றேன். நானும் ஃபாலோ பண்றது தான்.
4: நீங்க அது வந்து நான் சொல்லிட்டேன். இதே மாதிரி நிறைய வேற வேற விஷயங்கள் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு காலையில சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அடுப்புக்கு வந்து ஒரு சின்ன பூஜை மாதிரி போடுவாங்க. அதுலயே மூணு தர தண்ணி ஊத்துற அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க. ஆமா, காலையில குளிச்சுட்டு வந்த உடனே சூரிய நமஸ்காரம் பண்றது ஆகட்டும். இல்ல
5: விளங்கிட்டு உங்களுக்கு லைனை போட்டு சமைச்சிட்டு இருந்து உங்களோட கயத்துக்கு குளிச்சு சாமி கும்பிடுறது, சாமி புத்தகம் வாசிக்கிறது, அதை ஒரு பக்தி பக்தி மாலை புத்தகம் பண்ணு
4: வாசித்தன் காலையில.
5: ஓ, காலையில முடிஞ்சது
4: சமையல்
5: அது இருக்குது. மேட்ட சாமியில நிறைய பக்தி இருக்குது எனக்கு. எல்லாமே சாமி தான். ஆஞ்சநேயா வந்து பெரிய பக்தன் நான்.
4: அப்படியா? உங்களை பார்த்தா ஆஞ்சநேயர் பத்த மாதிரி தெரியல. ஆஞ்சநேயர் பிரம்மச்சாரியா இருந்து இப்ப நீங்க ஆனா வந்து பிளே பாய் ஆச்சு.
5: இல்ல, வீட்டுல கஷ்டங்கள் வரைக்கும் அவரை கும்பிடுக்குள்ள நல்ல காரியங்கள் தொடர்ந்து நடந்துச்சு எனக்கு.
4: ஆனப்படியா
5: நம்பிக்கை எனக்கு ஆஞ்சநேயர்ல கூட நம்பிக்கை இருக்குது. அதுதான்.
4: நன்றி. சிறப்பான விஷயம். பேர குழந்தையோட பேர் என்ன?
5: சக்தி.
4: சக்தி, சக்திக்கும் சிஎம்ஆர் சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை வந்து நாங்க தெரிவிச்சுக்கிறோம். தாய்மாமன் சார்பாக சக்தி குட்டிக்கு சிறப்பா ஒரு காதுல ஒரு தங்க தோடியே கொண்டு வந்து
5: போட்டுறேன்.
4: சரி, நன்றி. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. இணைப்பில் இருக்கும். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ. ஹலோ. சரி, அவர் பேசலை. வாய்ப்பு அடுத்தவருக்கு. வணக்கம்.
6: வணக்கம் காசுநாதன்.
4: காலை வணக்கம் காசுநாதன். எப்படி இருக்கீங்க?
6: சந்தோஷமா இருக்கும். சித்ரா அம்மாண்ட பிறந்த நாள்
4: இன்னைக்கு. யாருடைய? சித்ரா அம்மாவுடைய பிறந்த நாள். ஓகே. இன்னைக்கு பயங்கர சித்ரம்மா ஃபேனா?
6: ஓ, எனக்கு அவையில விருப்பம் என்னன்னு சொன்னா இந்த பாட்டுகள் எனக்கு எல்லாருமே விருப்பம் தான்.
4: சரி, அவங்க பாடின பாட்டுல ஏதாவது ஒரு பாட்டு உங்களுக்கு பிடிச்சது கேளுங்க, போட்டுறலாம்.
6: ஆடி
4: இதே
6: செஞ்சு ஆடி எனக்கு ஒரு மச்சால் இருக்கிறான்.
4: அவங்கள மாதிரியே ஒரு மச்சால்
6: அவ அந்த வயசான எனக்கு 67 எனக்கு சொந்த மச்சால்.
4: ஓ, சோ ஸ்வீட். ஓகே. உங்களுக்கு
6: மற்றது பிறனுக்கும் வாழ்த்து செய்திருந்தோம். நாங்கள் எல்லாரும் சேர்த்து சந்தோஷமா இருக்கு. ஒன்றும் இல்லை, எங்களோட அன்பு தான் உலகத்தை ஆளப்போ.
4: கண்டிப்பா சார், சிறப்பு. உங்களுக்கு வந்து நீங்க நிறைய கடவுள் நம்பிக்கை அதிகமா இருக்கிற ஒரு ஆள் தான்.
6: நான் சில இதுக்காக முன்கூட்டியே சொல்லிடுவேன். நான் முடிக்க ஆபத்து வருமானு சொல்லி இந்த மாதிரி ஆபத்து வந்தேன்னு பாத்தீங்களா?
4: ஓ, நீங்க ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ற ஒரு ஆள். அதெல்லாம் கரெக்டா சொல்லிடுறீங்க.
6: நாங்கள் சித்தர்கள். நாங்கள் அந்த வயசுல இருந்து படிச்சது.
4: ஓ, அப்படியா?
6: நாங்கள் சின்ன அடிபட்டாலும் கூட எங்களுக்கு இறைவனாரங்களை கொடுக்கப்பட்டது இந்தியால இருந்து. எம்ஜிஆர் எம்ஜிஆர்
4: அப்படி. சரி, ஓகே.
6: ஒரு கதை ஒன்று சொன்னா, மாலி எங்கட தலைவருக்கு சாய்ந்த இடங்கள்ல ஒரு விழிகொண்டு கவிதை கொண்டு வாசிச்சவர் ரெண்டும்.
4: சரி.
6: ஓ, அவரே எழுதி அவரே வாசிச்சார். அதுக்குள்ள அவரை பற்றி பிரபாரனை பற்றி அவர் டவுன் மீனிங் கூட சொல்லுவார் மாலி எல்லா கதைகளும். அப்ப ஓ, அந்த இதுதான் அவனை பற்றி. அப்படியா? நான் பட்டத்தோட இருக்கிறார்கள். ஆனால் அவர் வடிவம் வந்து அவனை நான் புகழ் பெற்ற குஞ்சு என்று சொல்லி இந்த தாயின் இதுக்குள்ளார கொண்டு போட்டு விட்டான் பாய்.
4: சரி, ஓகே. ரொம்ப லென்தா போயிட்டு இருக்கு. வேற டாபிக் தாடி நீங்க சொன்னதுக்காக நன்றி. அடுத்த நேர இணைப்பில் வணக்கம்.
7: காலை வணக்கம்
4: சாரா, எப்படி இருக்கீங்க?
7: நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: சிறப்பா, நல்லா சந்தோஷமா ஜாலியா வழக்கம் போல. சண்டை போடுற நாள் தான் சண்டே. என்ன ஒரு தத்துவம் சாரா, சூப்பர், நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அந்த தத்துவம்.
7: அடுத்த தலதோனிட பேரப்பிள்ளைக்கும் பிந்திய பிறகு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்ற
4: சக்தி குட்டிக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள். ஓகே, சிறப்பு. பல விஷயங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? இந்த புத்தகத்தை தொட்டு கும்பிட்றது
7: அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் முதல்ல இப்போ அதெல்லாம் விட்டுட்டு நான் ஒன்று மட்டும் விட முடியல. வெளியே எங்கேயாவது போற நேரம் பூனை குறுக்க வந்தா ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும்.
4: இன்னமும்மா அப்படியா?
7: அடுத்த வீட்டுல பூனை இருக்கு, நாய் எல்லாம் இருக்கு, ஆனா பூனைய வெளியெல்லாம் விடுவாங்க. இந்த நேரம் எங்க தோட்டத்துல இருக்கும்.
4: அப்படியா?
7: ஆமா, கொஞ்சம் மனசு சங்கடமா இருக்கும். என்னமோ தெரியல.
4: இன்னமும் அதெல்லாம் நீங்க ஓகே. ஆனா இப்ப உண்மையிலேயே யாரோ ஒருத்தர் பூனை வந்து வீட்டுல தெருவில் ஓடிட்டு தான் இருக்குது. கரெக்ட் தான், அது நம்ம கிளம்பும் போது கரெக்டா குறுக்கால ஓடும். அதனால அதுல இன்னொன்னு இருக்கு, இது லெப்ட்ல இருந்து ரைட் போனா சக்சஸ், ரைட்ல இருந்து லெப்ட் போனா ஃபிளாப் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கணக்கு வேற இருக்கு அதுல.
7: இதுதான் வந்து இருக்கிறதுல பேசிக். ஆமா, இல்ல அதோட சின்ன சென்டில்மென்ட் இருக்கு எனக்கு.
4: ஓகே,
7: சின்ன அனுபவம் அதனாலதான்.
4: நீங்க இந்த பெரியவங்க எல்லாம் பார்த்தா உடனே காலை தொட்டு ஆசீர்வாதம் எல்லாம் வாங்குறாங்களா? அது
7: என்ன
4: பாடல் கேக்கலாம் உங்களுக்காக?
7: எனக்கு இந்த சித்ரா மாட பாடல் ஏதாவது போடுங்க. சின்ன குயில்
4: பாடும் பாட்டு கேக்குதா?
7: போடுங்க.
4: இல்ல, சின்ன வேற ஏதோ சின்ன குயில், அது
7: ஒவ்வொரு பூக்களும்
4: பாடும் பாட்டு அவங்களுக்கு அதே போட்டுருவோம். சூப்பர், நல்ல பாடல் கேட்டிருக்கீங்க. அந்த பாடலும் ஒலிக்கும். ரொம்ப நன்றி சார்.
7: கிரீம் ரூல் பத்தி ஞாபகப்படுத்தீங்க, என்னுடைய ஃபேவரட். நான் இப்ப பண்ண போறேன்.
4: அப்படியா? கிரீம் ரூல் இன்னைக்கு வீட்லயே பண்ண போறீங்களா? மேல வந்து கொஞ்சமா அந்த கேரமலைஸ்டு சுகர் போட்டு டார்ச் போட்டு அதை வந்து ரொம்ப
7: இது வந்து ஒரு டெசர்ட், என்ன நல்லா ரிச்சா இருக்கும் உண்மையில.
4: French dessert, வேற இது இதெல்லாம் வேற ஏதோ சொல்றீங்களா?
7: இல்ல, இதுதான் கிரீம் ப்ரூலே வந்து நான் நினைக்கிறேன் French.
4: ஆமாமாமா, அவங்க டிஷ் தான் அப்படின்றீங்க. ஓகே, இது பத்தி ஹிஸ்டரி நான் உங்களுக்கு இப்பவே தேடி பிடிச்சு சொல்லிடுறேன்.
7: நன்றி நன்றி
4: ராஜா, சிறப்பு. நன்றி சாரா.
7: நன்றி நன்றி
4: நன்றி. வணக்கம், அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
8: வணக்கம்,
4: காலை வணக்கம்.
8: வணக்கம், நான் அகிலன்.
4: வணக்கம் அகிலன், எப்படி இருக்கீங்க?
8: நல்லமா இருக்கோம், நல்லா சூப்பரா இருக்கோம்.
4: சிறப்பு அகிலன், ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி பேசுறோமா?
8: ரொம்ப நாள் கழிச்சு, நான் தொடர்பு கொள்ள எனக்கு வாய்ப்பு இப்பதான் கிடைச்சது. அந்த ராஜா இந்த ராஜா ஆண்டுக்குள்ள ஓகே வாய்ஸ் வச்சு பிடிச்சிட்டேன்.
4: அப்படியா? ஓகே, வேற யாரு, வேற ராஜ்னு யாராவது ஆர்ஜே இருக்காங்களா இங்க?
8: இல்ல இல்ல, இல்ல அது ராஜ் நீங்க தானோன்னு தெரியும், அதுதான் நீங்க எனக்கு புறதான் தெரியும். அவர் தான் இவர்.
4: ஓ அவர் தான் இவரு. நம்ம வேற வேற எங்க ஈவெண்ட்ல நேர்ல சந்திச்சிருக்கோம், ஆனா அவர் தான் இவர்ன்றது இன்னைக்குதான் நீங்க ஃபிகர் அவுட் பண்ணிருக்கீங்க.
8: அப்ப கண்டுபிடிச்சிட்டீங்க நான் யாருண்டு.
4: அகிலன். ஆ அகிலன் ஓகே. எப்படி இருக்கு அகிலன், என்ன ஒரு ஆச்சரியம் இன்னைக்கு நீங்க இணைந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
8: எப்பயோ அந்த போன் நம்பர் கொஞ்சம் எனக்கு சரியா கிடைக்க மாட்டேன், அப்ப நெட்ல தேடினா அதுவும் சரியா கிடைக்க மாட்டேன். HT3 இந்த.
4: அப்படியா, இப்ப நான் தான் எவ்ரி அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கூறனே நம்பர. உங்களுடைய குரல் நீங்க டிரைவ் பண்ற மாதிரியே தெரியல.
8: எனக்கு
4: ரெக்கலெக்ட் பண்ண முடிஞ்சிருச்சு.
8: இல்ல புதுசா ஒரு காஸ்டியூம் அண்டு போட்டேன், உங்களுக்கு தெரியுமா தெரியல, சைபர் பங்க் 2077 ஆண்டுக்குரிய அந்த சைபர் பங்க் சொல்லி ஹைடெக்
4: நிறைய பண்ணுவீங்கல்ல. இது வந்து என்ன சைபர் பங்க் புது காஸ்டியூமா, ஃபுல்லா எல்இடி எல்லாம் போட்டா?
8: அது லாஸ்ட் 2 weeks முன்னாடி ஒரு மேஸ் கோட், அது சைபர் பங்க் 2077 அப்படி சொல்லி.
4: ஆஹா, ஓ அப்ப புக் பண்ணிரோம், உங்களை வர்ற ஈவென்ட்க்கு உங்களை புக் பண்றோம். நீங்க எனக்கு அந்த போட்டோஸ் முடிஞ்ச ஷேர் பண்ணுங்க.
8: இன்ஸ்டாலயும் ஒரு ரெண்டு மூணு இடத்துல போட்டுருக்குறேன்,
4: எனக்கு போடுங்க, போட்டுருவோம், அடுத்த ஈவெண்ட்டை புக் பண்ணிருவோம் அதோட. இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னா, நிறைய நம்பிக்கைகள் இருக்கும், அது வந்து சில பேர் வந்து ஐயோ இது என்னப்பா இது சரியான மூட நம்பிக்கையா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனாலும் நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம். அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. நீங்க
8: முன்னாடி சொல்றோம் நம்பிக்கைன்னு சொல்றோம் சரியா?
4: ஆமா,
8: அதுக்கு முன்னால ஒரு மூடன்
4: எதுக்கு போடணும்?
8: எப்படி மூட நம்பிக்கைன்னு வரும்?
4: சூப்பர், இது வல்லவா கேள்வி, அப்படி கேளுங்க தலைவர்.
8: எனக்கு உண்மையிலேயே நீங்க நல்ல ஒரு தலைப்பு ஹெடிங் எடுத்திருக்கீங்க இந்த வாட்டி. எனக்கு இது ரொம்ப நாளா எனக்கு பேசும் நல்ல இது பேசணும், யாரோட பேசுறது அப்ப எனக்கு தெரிஞ்சாக்கிட்ட நான் சொல்லுவேன் இதை பத்தி.
4: இது நம்பிக்கை, அதை மூடம்னு நீங்க எப்படி முடிவு பண்ண முடியும்? அது வந்து அது ஒரு வகையான நம்பிக்கை, அவ்வளவுதான்.
8: சரியா, நம்பிக்கைன்னா நம்பிக்கை தானே. இப்ப அமக்களம், அதாவது முன்னுக்கு ஈனால் ஆனா போட்டு அது இல்லாம போகும் தானே. இப்ப என்னன்னு சொல்லுவாங்க அந்த அவதூறு, அவதூறு அந்த அமர்களம், அந்த அந்த இல்லாம பண்றது நான் சொல்லுவேன். முன்னுக்கு ஆனா போட்டா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க,
4: அந்த வேர்ட் சைலண்ட் ஆகுறது சொல்றீங்களா?
8: இல்ல இல்ல, அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த
4: கடவுள் இது மதம் இத பத்தி இல்ல. இப்ப உதாரணத்துக்கு யார் மேலயாவது கால் பட்டுட்டா உடனே நம்ம வந்து என்ன பண்றோம், தொட்டு கும்பிடுறதோ அந்த மாதிரி விஷயங்கள். புத்தகத்தில் தெரியாமல் கால் பட்டுருச்சுன்னா, பேப்பரில் கால் பட்டுருச்சுனாலோ, இல்லை சாப்பிட்ற உணவு பதார்த்தங்கள் மேலே, இல்லை இப்போ வந்து யாராவது படுத்திருந்தாங்க அவங்களாம் நம்ம தாண்டி போனால் தாண்டக்கூடாது, தாண்டி போகக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் அது வந்துடும், இது வந்துடும், இந்த மாதிரி விஷயங்கள்.
8: இது எல்லாமே ஒட்டு மொத்தமாக நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு இந்த ஹெடிங்கை போடும்போது சொல்லியிருந்தீங்க, இது எதுவும் இதிகாஸ் இதில் எழுதியிருக்கா, புக்கில் எழுதியிருக்கா அப்படி பண்ணி சொன்னீங்க
4: தானே. ஆமாம்,
8: அப்ப அது அதுதான் எனக்கு உண்மையிலேயே எனக்கு ஆரம்பத்திலேயே எனக்கு அது இதெல்லாம் வந்து ராஜ் வந்து நான் எனக்கு அதை
9: நான் பொதுவாவே சொல்லிடுறேன், எனக்கு இதுதான் தெரியாது, நான் பொதுவாவே சொன்னேன், அதை வச்சுதான் நான் அப்ப இதெல்லாம் வந்து எழுத வேண்டிய அவசியம் இல்ல ராஜ், தெரியாது. இப்ப எழுத வேண்டிய அவசியம் இல்லை, என்னன்னா காலம் தொட்டு தொட்டு தொட்டு தொட்டு இப்ப அந்த இப்ப உதாரணத்துக்கு இப்படி சொல்லுவாங்களே, இந்த புளிய மரத்துக்குள்ள சாப்பாடு கொண்டுத்தோம்னா கறிய போடுன்ற
4: மாதிரி, அதுதான் சொல்ல அந்த மாதிரி,
9: அந்த மாதிரி தான் நிறைய விஷயம் வந்து இது எங்களோட பூர்வீகம் எங்களுடைய எங்களுடைய வாழ்வா இதுலயே ஒட்டி இருக்குதெல்லாம். அப்ப சரியான ஒரு விளக்கத்தை கொடுத்தா அப்புறம் இன்றைக்கு உதாரணத்துக்கு நான் நிறைய பேர் சொல்லுவேன், இந்த விஞ்ஞான விளக்கம் சொல்லுவாங்க தெரியுமே, இப்ப இங்கிலீஷ்ல சொன்னா சயின்டிபிக் சயின்ஸ் ரீசன் சொல்றாங்கல்ல, அப்ப நான் நிறைய பேர் சொல்லுவேன் ஆராய்ச்சி செய்தது நம்ம
4: தான், நீங்க அதுவும் அது நம்பி அது உண்மை அப்படின்னா இதுவும் உண்மைதான்.
9: அதே மாதிரி நான் நம்பிக்கைன்னு சொல்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் எங்களோட ஒரு அதுல ஒரு ஏதாவது சரியான ஒரு ஒரு காரணம் அல்லது அதை செய்யக்கூடாது, இப்ப நிறைய பேர் வந்து அதை செய்யக்கூடாது தாண்டக்கூடாது என்று சொல்லிட்டு விட்டுருவாங்க ஒரு கதைக்கு புரியுதா. இப்ப சாப்பாடுக்கு முன்னாடி இருந்து ஒரு கொஞ்ச நேரம் இருந்து நாங்க பொறுமையா அதை ரசிச்சு ருசிச்சாதான் எங்களை உண்மையான அந்த உமிழ்நீர்கள் எல்லாம் வந்து நிறைய சுரக்கு எங்கட வாயில. பாட்டு படிச்சா சாப்பிடறதுக்கு அப்ப சொல்லுவாங்க, அப்ப அதாலதான் அதை கும்பிட்டாலும் சரி, அது நான் மதத்தோட அப்படியில சாரி அது அப்படி என்று நான் சொல்ல வரையில அத பொறுமையா இருந்து தியானம் அல்லது கும்பிட்டா அப்ப அந்த அந்த எங்கட சாப்பாடுல உள்ள அந்த ருசிச்சு ரசிச்சு
4: உங்களுக்காக
9: எனக்கு நீங்க எந்த கிட்ட தெரியும் சித்ராமா 27 பிறந்திருக்காங்க, உங்க விருப்பம்
4: ஏதாவது ஒரு பாட்டு கேட்க விரும்புறீங்களா உங்களோடது?
9: இல்ல இப்ப வேணாம் போறமே,
4: சரி ஓகே
9: நீங்க உங்களோட எந்த சித்ராமான நினைவுக்கு அந்த மாதிரியால அந்த அவண்ட இதுலயே ஏதோ ஒன்று கூட சாய்ஸ்ல
4: போட்டுரும் கண்டிப்பா. எனக்கு வந்து தேங்க்யூ அகிலன், எனக்கு சித்ராமா அதுல சிந்து பைரவி படத்துல ஆல்மோஸ்ட் எல்லா பாட்டும் வந்து அவங்க பாடின பாட்டு இருக்கு, ஸோ அதுல இருந்து ஏதோ ஒன்று போடுவோம். இல்ல நான் அப்படியே வைக்கிறேன், நிறைய நேர்கள் அடுத்து சித்ராமா பாட்டை தான் கேட்க போறாங்க, அவங்க கேட்காத பாட்டு ஏதாவது வந்தது அப்படின்னா அதை கேட்போம். அடுத்த நேர இணைப்பில் வணக்கம், ஹலோ. சரி, அவர் பேசுவார்களை விளம்பரங்களை தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹிஸ்டரியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி.
10: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவது அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்
11: 416-700-2222 416-700-2222 J.CA.
12: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
13: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
12: 905-417-6069.
13: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
14: இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000, Scarborough, Midland and Ellesmere 416-757-1000, mymechanicauto.ca.
15: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
16: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757
11: 9757.
17: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
18: Working for you.
17: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
18: Working for you.
4: நேரம் சரியாக 9:44 ஆகுது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹிஸ்டரியில். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி டொரண்டோவுடைய தற்போதைய வானிலை 22°C, ஆனால் ஃபீல்ஸ் லைக் 26. இன்றைக்கி சரியான வெயில் அடிக்க போகுது. இன்றைக்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 29-32 அப்படின்னு சொல்லி ஏறிக்கிட்டே போகுது. ஃபீல்ஸ் லைக் தான் நான் சொல்கிறேன். ஆனால் பயங்கர வெயில் இன்றைக்கி அதிகபட்ச வெப்பநிலையாக வந்து 36 டிகிரி வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபீல்ஸ் லைக்கில் நீங்கள் வெளியில் போகிற மக்கள் மறுபடியும் அதே தான் எப்பயுமே சொல்கிறது தான், தண்ணி நிறைய குடிங்கப்பா, தண்ணி நிறைய குடிச்சே ஆகணும். இன்றைக்கி ஸ்காட்ச் டேங்கிறதுனால எந்த தண்ணின்னு சொல்லலையப்பா அப்படின்னு சொல்லி பழி ஏமேல தூக்கி போடாதீங்க. இன்றைக்கி நான் சொல்கிறது ரெகுலர் H2O இருக்கு இல்லையா, H2O குடிங்க, H2O மட்டும் குடிங்க, மிக்சிங் இல்லாமல் குடிங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, இதை சொல்லிவிட்டு இப்பொழுது இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். காலை வணக்கம் ரசிகன், நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் உடம்பு
5: கடைசி வீக்லாம் கொஞ்சம்
4: வீட்டுல இருந்தா அதிகமா வேலை வரும் நமக்கு.
5: ஆமா ஆமா, அப்ப அதால கொஞ்சம் டயர்ட் தான். ஓகே, நோ சாய்ஸ், வந்துட்டோம்.
4: லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் எதுவும் போகல, அப்படியே சில் பண்ணி வீட்லயே.
5: வீட்டுல கொஞ்சம் தூரம் போய் அப்படி போய் வந்தோம்.
4: ஓகே ஓகே,
5: போயிட்டது கொண்டாட்டங்களோட இதோட போயிட்டது.
4: வெரி குட்.
5: மற்ற மறக்க முதல் இது யாராவது வந்து சொன்னாங்களா, இது எந்த பேத்திக்கு இன்றைக்கு பிறந்த நாள்?
4: ஆமா, நேற்று
5: நேற்று
4: பிறந்த நாள். சக்தி, சக்தி குட்டிக்கு வந்து எல்லாரும் விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்களும் உங்களுடைய விஷயம் சொல்ல போறீங்க.
5: நானும் வேலைக்கு வரோன் பண்ணேன், கொஞ்சம் வேலையா போயிட்டது, அப்ப வேலையெல்லாம் போயிட்டது. சக்திக்கு குட்டிக்கு எங்களுடைய குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு.
4: சூப்பர், வெரி குட்.
5: பாடகி சிராவுக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நல்ல நல்ல பாடல்களை தர்றாள். எனக்கு அந்த சிந்து பைரவில இருந்து மறி மறி நின்னையாத போடுங்கள்.
4: சூப்பர். யாராவது இதை கேட்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன் கரெக்டா நீங்க கேட்டீங்க.
5: அருமையான பாடல், வந்து அறிமுகமான படம். மற்றது ராஜ், அந்த கதை மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது.
4: போன வெள்ளிக்கிழமை சொன்னுடைய கதையா? ஓகே,
5: ஆமா ஆமா.
4: அந்த கதை பேர் தேர், கதையுடைய டைட்டில் பேர் தேர்.
5: அதான் கதை, என்ன கதாசிரியர் அருமையா முடிச்சிருப்பார். உண்மைதான், அதான் கடவுள் வந்து என்னன்னு சொல்றது, கஷ்டப்பட்டா கூட அந்த இடத்துல வந்து அவருக்கு தரிசனம் கொடுக்குறேன்டா, அது சிறப்பாக அதை கொண்டு வந்திருந்த. இருந்தாலும் கடவுள்ல ஒரு சில நேரங்கள்ல கோபம் பெற உண்டுதான். என்னன்னு சொன்னால், மனிதர்கள் சொன்னால் எல்லாரையுமே ஏன் ஒரே மாதிரி படைக்க இல்லை, ஒரே நிறத்தை கொடுக்க இல்லை, ஒரே வசதியை கொடுக்க இல்லைன்றது. இப்ப படைச்சவன் சொன்னால் அதுல அப்படியே கொடுத்துருக்கலாம் தானே, என்னத்துக்கு அதுக்குள்ள பிரிவு? வெள்ளி ஒண்ணு, கரப்பு ஒன்று, அதுக்குள்ள ஏற்ற தாழ்வு, அவனுக்கு வசதி, இவனுக்கு வசதி இல்ல, அவனுக்கு நோய், இவனுக்கு நோய் இல்ல என்று சொல்லி எத்தனையோ பிரச்சனைகள். அப்படி அப்ப இப்படியான கதைகள் வரைக்கல, அது இன்னும் கூட தாக்கத்தை கொண்டரும். இப்ப அதே போல பெருங்கட மக்கள் எல்லாம் அனுபவிச்ச துன்பங்கள் எவருமே அனுபவிச்சிருக்க மாட்டார்கள். அப்ப அந்த இதுகள் எல்லாம் ஏன் அப்படி ஒரு குறிப்பிட்ட ஆக்கள் மட்டுமே அதை இதன் தோணும், எப்படி எல்லாம் இப்ப உலகத்தை அழகா படைச்ச கடவுள் ஏன் அப்படியான பிரச்சனைகளையும் கொடுத்து கொண்டிருக்கிறான்னு சில வழியில சிந்திக்க தோண்டும். அப்படி தோன்றைக்குள்ள கடவுளையும் ஒரு என்ன கல்லுக்குள் தீரைக்கும் கருப்பை இருக்கும் உணவு கொடுத்த கடவுள் என்றது உண்மைதான்.
4: இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு செம்ம தியரி ஒண்ணு இருக்கு. ஆக்சுவலி இது நீங்க இந்த தியரி நீங்க படிச்சிருக்கீங்களா தெரியல. எப்படின்னா இப்ப எப்படி ஒரு சங்கருடைய படத்துல அந்த ரோபோட்டுக்கு வந்து அதுவே சுயமா சிந்திக்கக்கூடிய பவர் ஒண்ணு வந்துடும், அதுக்கப்புறம் அது கை மீறி போய் நிறைய டிசாஸ்டரான வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும் இல்லையா. உண்மையிலேயே வந்து மனிதனை படைக்கும் போது ஒரு குரங்கா படிச்சு அதுக்கு வந்து அடிப்படை விஷயங்களை வச்சு, ஏன்னா இது வந்து டார்வின் தியரியை பேஸ் பண்ணி தெரியும். இது ரொம்ப பெரிய மிருகம், யானையை மற்றதெல்லாம் பெரிய பெரிய மிருகத்தெல்லாம் அடித்து சாப்பிட்றதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும்னு சொல்லி ஒரு மனிதனை படித்து அவன் வந்து ஒரு பேசிக் சர்வைவல் இன்ஸ்டிங்டோட மட்டும்தான் இருந்திருக்கான். ஆனால் அவனுடைய மூளை வந்து ரொம்ப அதிகமாக வேலை செஞ்சு நிறைய பரிணாம வளர்ச்சியில் அவனு நிறைய கடவுளை எதிர்பார்க்கல. இந்த கிராஸ் ப்ரீடிங்கே கிராஸ் ப்ரீடிங்னால வந்த மூளை வளர்ச்சி, அதுக்கப்புறம் ஆடை கொண்டு வந்தது, நாகரிகம் கொண்டு வந்தது, இதெல்லாம் மனிதனாகவே வந்து ஏற்படுத்திய விஷயம். அவனா அவனுடைய சிந்தனையில் இப்போ எல்லாமே இப்போ இன்க்ளூடிங் இந்த நியூக்ளியர் வெப்பன் கண்டுபிடிச்சதுலேருந்து இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் இதெல்லாமே வந்து மனிதனே ஏற்படுத்திய ஒரு டெவலப்மெண்ட் தான். இதுக்கும் மைக்ரோபயாலஜிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்ற மாதிரி ஒரு ஆர்டிகல். விஜய எதிர்பார்க்கலையோ அந்த மாதிரிதான்.
5: அதை விட இதில் ஒன்றும் இல்லாட்டால் வாழ்க்கையே சுவாரஸ்யம் இல்லாமலும் போயிடுமோன்ற ஒரு இது என்னவோ சிலதுல சில நேரங்களை சிந்திப்பான். அப்ப கூட கதையை வந்து கொண்டிருக்கும் போது மனம் கொஞ்சம் கனத்தது, அதுகளையும் சிந்திக்க தோண்டியது. கதைக்கு நன்றி.
4: இந்த கதையை படிச்சுட்டு நானே வந்து ஒரு மூணு நாள் வந்து ரொம்ப ஹெவியாக தான் அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். ஏன்னா ஏன்னா சிம்பிளான ஒரு கதை தான் ஆக்சுவலி, ரொம்ப ரொம்ப சாதாரணமாக எளிமையாக எழுதப்பட்ட கதை. ஆனால் அந்த கதையில் இருந்த தாக்கம் வந்து எனக்குமே அதை அவர் எழுதிய விதமும் அந்த கதையை நான் உள்ளே எடுத்து உள்வாங்கின விதமும் ரொம்ப விஜுவலைஸ் பண்ணிட்டேன்னா என்னமோ தெரில, அதனால அப்படியே
5: அது எல்லாருக்குமே ஒரு இதை கொடுக்கும். நல்ல விஷயங்கள் கொண்டாடுங்கள். நன்றி ராஜ்.
4: நீங்க இந்த மாதிரி நம்பிக்கைகள்ல ஏதாவது
5: அது வந்து எல்லாத்தையுமே இதன்ற இல்ல, ஆனா சிலதை நான் இதன்றது. எனக்கு சில விஷயங்கள் எனக்கே பிடிபடா. உதாரணத்துக்கு இந்த எட்டாம் நம்பர் சேர்ந்து வர 17, 8, 26, 8, 8, 8 இதுகள்ல எனக்கு ஏதாவது ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தே போவோம். ஆனா சிம்பிளா சின்னனா வரும். மயிரிழையில் உயிர்
4: தப்பினார்
5: போய்கொண்டிருந்தான். ஒரு எக்ஸிட் ஒன்று வந்தது அவனோடுதான் மூன்றாவது லேன்ல இருந்து அந்த எக்ஸிட்டுக்கு போறதுக்காக பண்ணினான். அப்படி அந்த விஷயங்கள் சிலது நான் மறக்க நினைச்சாலும் அது அந்த நேரம் அந்த நாட்கள்ல வந்தோண்டிருக்கும். அதுகள் எல்லாம் நான் இல்ல இது இப்படி எல்லாம் நினைக்க கூடாண்டாலும் அது அப்படி பெறும். அப்ப அதுகள வந்து சிலதை நான் நம்புற உண்டு. மற்றது இப்ப முந்தி வந்த முதல் வந்த நீங்க சொன்ன மாதிரி சிலது ஒரு காரணங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கலாம். அதுகளோட உண்மையான விளக்கங்கள் எங்களுக்கு தெரியாம இருக்கு. சிலது சரியாகவும் பெறும், சிலது புளியாகவும் பெறும். மற்றது தண்ணி விஷயத்துல எனக்கு உண்மையா அதை பற்றி தெரியாதுன்னு சொன்னா நான்
4: உலக வணிகத்திலேயே வந்து 1970s இன்ன வரைக்குமே வந்து ஒன்லி க்ரோத் ஸ்ட்ராட்டஜி மட்டுமே டச் பண்ண ஒரே கமாடிட்டி வந்து இதுதான், சரக்கு தான். அதுலயும் விஸ்கி தான். எந்த இடத்துலயுமே வந்து கோவிட் டைம்லயும் கூட மார்க்கெட்ல வந்து இறங்காத ஒரு கிராஃப் வந்து லிக்கர் ஆல்கஹாலா இருந்திருக்கு.
5: ஆமா, நிச்சயமா. இப்பவும் பாருங்கள், எல்லாருமே சின்ன சின்ன இருந்து அவ்வளவு தூரத்துக்கு மோசமா எங்கட ஊரே
4: தமிழ்நாடுடைய கஜானாவே அதை நம்பிதான் இருக்கின்ற மாதிரியா?
5: எங்கட ஊர்லயும் அதேதான் மோசம். அப்படி ஒரு காலம் இருந்தது இல்ல, ஆனா இப்ப அப்படி இருக்குது. அது என்ன, எனக்கு இதை பற்றி இது என்ன சரியான விளக்கம் இருந்தா நான் உண்மையிலே அதை சொல்றேன். இல்ல
4: அதை நம்ம, நான் உங்களுக்கு சொல்றேன் அதோடைய விரிவாக்கம் எப்படி

0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. நேரம் சரியாக 9:59. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம் தவம், எப்படி இருக்கீங்க?
5: காலை வணக்கம்.
4: காலை வணக்கம் உங்களுக்கும். இன்னைக்கு நாள் எப்படி இருக்கு உங்களுடைய? நீங்க ஏதோ கம்ப்யூட்டர் கோர்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தேன்னு சொன்னீங்கல்ல, ஏஐ கோர்ஸ் எல்லாம், அதெல்லாம்
5: என்னாச்சு? இங்க கனடாக்கு வந்த புத்தகம் பொருளாதார பிரச்சனையால இடையில படிப்பு
4: குழப்பிட்டான். படிக்கணும்ன்ற ஆர்வம் இருக்கு உங்களுக்கு? அது போதும், ஆர்வம் இருந்தா கண்டிப்பா.

0: கண்டிப்பாக படிச்சிடலாம். இன்னும் எந்த டைமாக இருந்தாலும் எப்போயா இருந்தாலும்
1: நிறைய கேட்டிருக்காங்க. நான் கனகாலம் டீம் சொந்த அந்த பாட்டு கடிந்த பாட்டு கேட்க போறோம். பாட்டும்
0: உங்களுக்கு வந்து இப்போ நிறைய இப்போ நெத்தியில் புட்டு வைக்கிறது, திண்ணூர் வைக்கிறது, பூதி வைக்கிறது, கருப்பு துணி போட்டுட்டு நல்ல காரியத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறது, துண்டை போட்டு தாண்டுறது, இல்லைன்னா இந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து தண்ணியை சுற்றி தட்டை சுற்றி தண்ணி ஊற்றுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் ஏதாவது ஃபாலோ
1: பண்ணுறீங்க?
0: இரவில் நகம் வெட்டக்கூடாது.
1: ஏன்
0: பதிலோட வந்திருக்கீங்க நினைச்சேன், கேள்வியே ஒரு ரிப்பீட்
1: பண்ணிட்டு பூனைக்கு
0: ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போதான் இந்த ஆள் மூஞ்சில முழிக்கணும் அப்படின்னு பூனை நினைக்கும்.
1: லட்சம் தான்
0: நினைக்கும் என் மாமனை போட்டு தள்ளதே இவன் தான் அப்படின்ற மாதிரி காண்டில் இருக்கும். கரெக்ட்
1: தான்.
0: சொல்லிடுவோம் சக்திக்கு. சூப்பரா இருக்காரு, சிறப்பா இருக்காரு. நீங்க ஒவ்வொரு நாளும் கேட்கறதுக்கு நன்றி. நல்ல டே கேர் எல்லாம் போறாரு, ரெகுலரா ஒழுக்கமாயிட்டாரு, நல்ல நிறைய டிசிப்ளின் சேஞ்சஸ் எல்லாம்
1: தெரியும். எனக்கு தெரியும்.
0: ஆமா, ரெண்டு பேரு,
1: ரெண்டு வயசு.
0: அதே மாதிரி ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, பேர குழந்தைகள்.
1: மூன்று பேர்.
0: ஓகே, மூணு பேர்.
1: ஒரு ஆம்பளை பிள்ளை, ரெண்டு பொம்பளை பிள்ளை.
0: நைஸ். ஓகே, ரொம்ப நன்றி நீங்கள் கால் பண்ணதுக்கு. கேட்ட பாடல் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். நன்றி. அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம். ஹலோ, காலை வணக்கம். ஹலோ. ஓகே, அவர் பிஸியாக இருக்கார் போல, இப்போ பேசலை. அவர் ஹோல்டில் போட்டுட்டு அடுத்த நேயர் எடுப்போம். வணக்கம்.
2: வணக்கம், இது மணிகாண்டன்.
0: காலை
2: வணக்கம்.
0: வணக்கம் மணிகண்டன், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நன்றி நீங்க இணைந்ததுக்கு. நீங்க
2: அவர்தான் நீங்க
0: அந்த பார்ட்டில பார்த்தமே அவரா நீங்க எழுத்தாளர் வைரமுத்து
2: மாதிரி.
0: உங்களோட உடல் நலம் அப்படியே ரெக்கவர் ஆயிட்டே வருதா?
2: வெள்ளிக்கிழமை உங்களோட நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு போனீங்க தனியா ஒரு சப்போர்ட்டும் இல்லாம.
0: என்ன பண்றது? ஆமா, எனக்கு வந்து அது பயங்கர கோவம். என்ன அப்படின்னா, இந்த பெல் கனெக்ஷன்காரன் எப்ப வேணா வந்து இதை பண்ணலாம், ஆனால் நம்ம நிகழ்ச்சி நடத்துகிறப்ப மட்டுமே வந்து வேனை கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டு லைனில் பூந்து டிஸ்டர்ப் பண்ணி நம்ம டார்ச்சர் பண்ணிட்டோம். சே, எவ்வளோ விஷயங்கள் பேசலாம்னு நினச்சிட்டு இருந்ததெல்லாம் நமக்கு நேர்களோட ஜாலியாக பேசுகிறதெல்லாம் துண்டிக்கப்பட்டுருச்சு. அதனால் வேறு வழியில் 4 மணி நேரம் தனியாக ஆளே இல்லை, அதை கடையில் நான் மட்டுமே டீ ஆற்றிட்டு குடிச்சிட்டு இருந்தேன்.
2: படத்துல
0: கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கும், பயங்கரமான சீன்.
2: அப்படித்தான்
0: கிளைமேக்ஸ் தான் பாக்கணும். இல்லையா, தேரே வந்து குமுதினி வீட்டு வாசல்ல கரெக்டா போகும்போது அந்த தேர் வந்து அதோட சக்கரம் மாட்டி கரெக்டா அவங்களோட வீட்டு வாசல்லே நின்றோம். அன்னைக்கு வந்து அவங்க ஓனர் லேட்டா வருவாங்கன்னு சொல்லியிருப்பாங்களே, இப்ப தனியா ஒரு பொண்ணு குழந்தையோட என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த கடவுளே குமுதினிக்கு காவல் இருந்தார் அன்று இரவு அப்படின்னு சொல்லி கதை முடியும். ஒரு அம்மா சொம்புல கொண்டு வந்து தண்ணி கொண்டு போய் குடுமா அப்படின்னு ஐயர் கேட்கிறாருன்னு சொல்லி குழந்தைய இடுப்பில் கட்டிக்கிட்டே அவ போய் தண்ணியை கொண்டு போய் கொடுப்பா. ஐயர் அந்த குழந்தைய மேலே தூக்க சொல்லி அந்த மாலைக்கெல்லாம் வந்து தண்ணியை அந்த தண்ணியை தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் விபூதி வச்சு விடுவார் அவர் அந்த குழந்தைக்கு. அதே மாதிரி அந்த மடியில் அந்த மடியில் ஏதோ துணி மாதிரி இருக்கும், அதை ஓப்பன் பண்ணால் பார்த்தா உள்ளற குட்டி குழந்தை ஒன்று இருக்கும், இவளுக்கும் வச்சு கொடுங்க சாமி அப்படின்னு அவன் அந்த மாதிரி. ஸோ ஆசீர்வாதத்தோட பொண்ணு வீட்டுக்கு வருவான்ற மாதிரி இருக்கும் கதை.
2: நடக்கே கூட மூட நம்பிக்கையா இல்லையான்றத, இது மூட நம்பிக்கைன்றத ஒருதருமே அறுத்து உடுத்து சொல்ல மாட்டாங்க.
0: அகிலே சொன்ன மாதிரி இது மூடம்னே சொல்லக்கூடாது, நம்பிக்கை. அது ஒவ்வொரு விதமான ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கை. இது த சீக்ரெட் அப்படின்னு சொல்லி ரோண்டர்பன் ஒரு புத்தகம் அவங்க எழுதினது, த சீக்ரெட் அப்படின்னு மிகப்பெரிய ஃபேமஸான ஒரு புக்கு. அதுலேயே தான் சொல்லியிருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற நம்பிக்கை அப்படிங்கிறது தான் வந்து முக்கியம். அது வந்து அது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அதில் நீங்கள் கொடுக்குற அந்த எனர்ஜி வை வந்த அந்த அதிர்வலைகள் தான் உங்களை எல்லாத்தையும் அந்த யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி. எல்லாருமே எப்படி எக்ஸாக்டா இது உருவாச்சு இந்த மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாத்துக்குமே அடிப்படை இதுதான் உலகம் உருவானதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி யாருமே இன்னும் சொல்ல முடியல இல்லையா. கண்டிப்பா உங்களுக்கு அந்த மாதிரி என்ன நம்பிக்கைகள் இருக்குது, என்னெல்லாம் அடிக்கடி ஃபாலோ பண்ணுவீங்க?
2: இல்ல அவர் சொன்ன
0: மாதிரி எட்டாம் நம்பர்ல எனக்கு நம்பிக்கை இல்ல, அந்த நம்பரை கொஞ்சம் பாக்குறது.
2: நான் மூன்றாம் நம்பர், என்னோட 3. அப்ப நான் 8 நம்பர் கொஞ்சம் அவாய்ட் பண்றதுனால 8 நல்லது செய்யறமா இருந்து கூட்டிக் கொண்டே தாழ்த்து விட்டுருக்கும்.
0: அப்படி ஓகே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம நம்புறீங்க
2: நல்ல மாதிரி இருக்கும், ஆனா அது அங்க கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கும். அப்படித்தான் நம்பிக்கை அப்படி வருது எனக்கு. மற்றது ஒரு 1 லட்சத்துக்கு போறேன்டா ராஜ், ஒரு ஒரு விஷயம் நல்ல விஷயத்துக்கு போறேன்டா 3 பேர் போக கூடாது. பாருங்க பாக்கு நல்லா இருக்கும்.
0: போங்க சுவாமி, நீங்க வேற லெவல் போங்க. குட் குட். பாடல் என்ன கேட்க விருப்பம் உங்களுக்காக?
2: பாடலுக்கு முதல் சின்ன கவிதை ஒன்று இருக்கு ராஜா, அதை நான் வாசிக்கணும்.
0: வாவ், ஷூர், ரொம்ப நல்லாச்சு. தாராளமாக கொடுங்க கவிதையை, நான் எல்லாத்தையும் மியூட் போடுறேன். அப்படியே பொறுமையா இருந்து உங்க கவிதையை கேட்போம்.
2: இதயம் அன்பினேய, இதயம் வழி தோன்றல் இனிக்கும் இனியவளே, என்றும் இனி வாழ்வில் சிறக்கும் இளவரசியே, பேச்சியே போற்றுகிறோம், முதல் அகவையில் சிஎம்ஆர் நேயர்கள் வாழ்த்துகிறோம். வாழ்க வளம் பல பெற்று, வாழ்க நற்றமிழ் போற்றும் தமிழ் பாடும் மங்கையார், வாழ்க வாழ்க வாழ்க, புவி உன்னை போற்றட்டும், புவி உன்னை போற்றட்டும், மாந்தர் உன்னை பாடட்டும், வாடிய பல்லாண்டு மகளே. நன்றி ராஜ், வாய்ப்புக்கு நன்றி.
0: என்ன, நான் இன்னும் பெருசா இருக்கணும் நினைச்சு டக்குன்னு முடிச்சிட்டீங்க. சூப்பர், ஆனா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கியூட்டா இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி. பிறநாள் கவிதை கொடுத்ததுக்கு நன்றி. இதே வந்து ஆஹா, நம்மளை பத்தி உயர்வாவும் பேசுறாரு அப்பப்ப அப்படின்னு நினைச்சிருப்பாரு. கை காலை வாடுறது மட்டும் இல்ல, அன்பையும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நீ ப்ரூவ்
2: பண்ணிட்டீங்க.
0: காலை வார முடியும், சண்டை போடுறதே அன்பான ஆட்கள் ரொம்ப பிடிச்சவங்க கூட தான். உங்களுக்காக அந்த பாட்டை. நன்றி நன்றி. இணைப்பில் இருக்கும், அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். காலை வணக்கம் சார். பயங்கர சத்தமா
3: இருக்கு,
0: பிளான்ட்ல இருக்கீங்க இன்னைக்கு?
3: என்னுடைய
0: அதே
3: சித்ராம்மாவுக்கு
0: பிறந்த நாள், அத பத்தியும்
3: வாழ்த்துக்கள். நீங்க தாய் மாமா,
0: எனக்கு செட் ஆகும், இது செட் ஆகாது, நிறங்கள் சட்ட நிறங்கள், வீட்டு பெயிண்ட் நிறங்கள், இது செட் ஆகும் செட் ஆகாது, இல்ல இந்த பூசணிக்காய் உடைக்கிறது, திருச்சி சுத்தி போடுறது, மிளகா தொங்க விடுறது,
3: எனக்கு அதுல எல்லாம் உடன்பாடே இல்லை.
0: ஆஹா,
3: நான் ஒவ்வொன்னா வரேன். நான் கோவிலுக்கு
0: போவேன்.
3: கோவிலுக்கு ஏன் போறேன்னா, அங்க போன என்னமோ ஒரு சூப்பர் பவர் இருக்கிற மாதிரி ஒரு மனசுக்கு ஒரு ஃபீலிங், அதனால மனசு ரொம்ப சஞ்சலம் இல்லாம நிம்மதியா இருக்குது. அதனால அந்த பீஸ் ஆஃப் மைண்டுக்காக போவேன் நான். அங்க போனா என்னமோ ஒரு ஒரு எக்ஸ்டர்னல் பவர் இருக்கிற மாதிரி
0: ஒரு எனர்ஜி வந்து உங்களை அப்படியே கனெக்ட் பண்ணும். ஓகே.
3: அதே கோவில் போய் அர்ச்சனை பண்றது அதெல்லாம் எனக்கு உடம்பாடு இல்ல. இவர் என்ன நடுவில் ஐயர் வந்து மந்திரம் சொல்லுவாராமா, சொல்ற மந்திரம் அர்ச்சனம் தெரியாது. அப்ப அவருக்கு காசு கொடுத்துட்டு அங்க குடுக்கற மாதிரி தர்மம் பண்ணலாமே, குழந்தைகளுக்கு எதாவது பண்ணலாமே, கோவில் ஏன் போய் போடணும்னு சொல்லி அதோட என்னோட உடன்பாடுதான். அதே மாதிரி என்னோட பேரண்ட்ஸ் இறந்துட்டாங்க, அவங்களுக்கு நாங்க 16வது நாள் ஒரு திதி திதி செய்யறதோட சரி, அதுக்கப்புறம் வருஷம் வருஷம் அவங்க நினைக்காத நாளே இல்லை, நினைக்காத விஷயம் கிடையாது. அதுக்காக போய் வருஷத்துல அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போய் கோவில்ல போய் உருண்டை பிடிச்சி வச்சு எனக்கு நம்பிக்கை எல்லாமே நம்ம அடிபடும் போதுதான் அனுபவிச்சதுதான் இதோட நம்பிக்கை வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. இந்த எட்டாம் நம்பர் வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை, எங்க அப்பா வாங்கின வண்டி எல்லாமே எட்டுதான் இருக்கும்.
0: எப்படின்னு
3: பாத்தீங்கன்னா எட்டாம் நம்பர் வண்டி வந்து கொஞ்சம் விலை கம்மியா தான் போகும். அப்புறம் மனசுல நம்பிக்கை தான், நம்பிக்கை வந்ததுனால இல்ல, அந்த மாதிரி கொஞ்சம் டென்ஷனா இருக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போது இதனாலும் ஒரு சந்தேகம் வந்ததுனால சரி இதையும் நம்ம எலிமினேட் பண்ணி பாக்கலாமே சொல்லி அதை எலிமினேட் பண்ண. அப்புறம் அதுக்குள்ள எல்லா பிரச்சனைகளுமே காலத்தால தீரும் இல்லையா, அந்த மாதிரி தீர்ந்துருச்சு. குட் பி தட் ஒன். அப்புறம் நம்பர் பாத்தீங்கன்னா நான் பிறந்தது 19ஆம் தேதி,
0: சரி,
3: அதனால நம்பர் 1 எனக்கு நல்லதுன்னு நான் ஃபீல் பண்றேன், பட் நாட் வெரி கிரேசி அபவுட் இட்.
0: ஓகே.
3: அப்புறம் இந்த தாலி கட்டுறது இத கல்யாணத்துக்கு பண்ணோம், அப்புறம் மனைவி எல்லாம் தாலி எல்லாம் எப்போ கழட்டிட்டாங்க
0: இங்க எங்க வீட்லயும் அதேதான், யாராவது திடீர்னு ஏதாவது கோயிலுக்கு போனோம் இல்ல இந்த சில ஸ்பெஷல் பூஜை எல்லாம் வந்தது அப்படின்னா அப்ப மட்டும் எடுத்து மாட்ட வேண்டியதுதான்.
3: என்னோட மகள் கூட கல்யாணத்துக்கு கோவில்ல பண்ணோம், எங்க அம்மா இருக்காங்க.
0: ஒவ்வொருத்தருக்கும் அது ஒரு சில பேருக்கு வந்து பயங்கர ஒரு செக்யூரான ஒரு ஃபீல் கொடுக்கும், அதனால போடுவோம். சில பேருக்கு வந்து அவங்க மனசுல என்ன தோணுதோ அதுதான் உண்மை.
3: என்னோட தங்கையோட வாழ்க்கையில் நடந்ததுனால எங்க அப்பா போய் பாப்பாரு. அதை பார்க்கும்போது அவர் ஜாதகம் பாக்குறது சின்ன சின்ன நம்பிக்கை வந்தது. அப்ப என்னோட பார்க்கும்போதும் என்னோட வாழ்க்கையில அவரு சொன்னதெல்லாம் ஃபியூச்சர் பத்தி சொன்னது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு.
0: 93 போற்றுவோம் கண்டிப்பா. நல்ல ஒரு பாடல் உங்களுக்காக இந்த பாடல் ஒலிக்கும். ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு, படப்படன்னு எல்லாத்தையும் கம்பைல்
3: பண்ணிட்டீங்க,
0: வணக்கம். சிறப்பு நல்லா போயிட்டு இருக்கு நிகழ்ச்சியில. ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்களை சந்திப்போம். இணைப்பில் இருக்கும் நேயர்கள் காத்திருங்கள், 5 மினிட்ஸ்க்குள்ள வந்துடுறேன்.
4: ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிப் குக், டிஷ்வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919.
5: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
6: Hey, I'm so excited. I love all her songs.
7: Such a lovely voice, la.
6: Yeah.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 28ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சாய்கரன் முரளிதாசன், சாய்சரண் முரளிதாசன் மற்றும் தமீரா ரஜிகர். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் கலக்கல், சரி நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. நீங்கள் கேட்டவையில் வந்து இப்போ உதாரணத்துக்கு எங்கள் வீட்டில் பெரியம்மா வீட்டிலேருந்து ஒரு பிரியாணி இல்லைனா நான்வெஜ் ஏதாவது கொடுத்து அனுப்புகிறாங்க அப்படின்னா உள்ளே வந்து ஒரே ஒரு கறித்துண்டு, அப்புறம் ஒரு அயனில் ஏதாவது நட்டு போல்ட்டு ஏதாவது ஒன்று போட்டு ஒரு மிளகா போட்டு தான் கொடுத்து அனுப்புவாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அது வந்து கெட்ட எனர்ஜி வந்து அதில் பிடிச்சிரும். ஏன்னா இந்த பேய்களாம் நான்வெஜ் தான் பிடிக்குமாமா, அதன் பேய்க்கு வந்து நம்மளும் மாதிரி தான் சாம்பார் கத்திரிக்காய் கூட்டு இதெல்லாம் பிடிக்காது. அதனால் நான்வெஜ் போடும்போது மட்டும் பெய் ஐ ஜாலி அப்படின்னு சொல்லி வந்துடும். வரும்போது இப்போ பெய்க்கு வந்து அது கொஞ்சம் என்ன தான் பெய்க்கு வந்து நான்வெஜ் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாலும் அது கொஞ்சம் கேனக்கிற்கு பெய் தான், பயங்கர இன்டெலிஜென்ட் கிடையாது. கறியை தான் வந்து கறித்துண்டு அப்படின்னு நினச்சிக்கமாமா. அப்புறம் வந்து நட்டு போல்ட்டெல்லாம் போட்டு அனுப்பலாம், அது எல்லாத்தையும் வந்து எலும்பு அப்படின்னு நினச்சி கடிச்சிருமாமா. அதுக்கப்புறம் நல்லா காரமாக இருக்கணும், இல்லை கறி போல்ட்டெல்லாம் வெறும் கடிச்சா மட்டும் எப்படி, நல்லா காரசாரமாக இருக்கணும், அதனால் வந்து மிளகா போட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி சில நம்பிக்கைகளை போட்டு அனுப்புறது வழக்கம். அது இது எப்படி இருக்குது அப்படின்னா கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ எப்படி ஜீவாக ஓடுன்ற மாதிரி தான் சில டைம் தோணும். ஆனால் அதெல்லாத்தையும் வந்து இன்னமும் வந்து ஃபாலோ பண்ணி தான் இருக்காங்க. நம்ம வந்து சிச்சி இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி புறக்கணிக்கவும் வந்து முடியாத சில விஷயங்கள் இருக்கும். நான் ஒரு கதை உங்களுக்கு கொண்டு வந்திருப்பேன், செம ஜாலியான ஒரு கதை. ஒரு கிணத்துல வந்து ஒரு எலி விழுந்துடும், அந்த எலியை காப்பாற்றிடுவாங்க அந்த கிணத்துலேருந்து. ஆனாலும் ஐயோ கிணத்து தண்ணியெல்லாம் வந்து தீட்டாயிருச்சு, அசிங்கமாயிருச்சு, எப்படி எப்படி இந்த கிணத்து சுத்தம் பண்ணுறது, இப்போ எலி உள்ளே விழுந்ததுனால அசுத்தமாயிருச்சு அப்படின்றப்ப அந்த சொல்லுவாங்கள ஒரு சின்ன செட்டியில் இருக்கிற கங்கை தண்ணியை உள்ளே வந்து அந்த பாட்டியம்மா ஊற்றிட்டு இப்போ அவ்வளோதான், இத்தனை தண்ணியை தாராளமாக குடிக்கலாம் பயன்படுத்தலாம், ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி தீட்டெல்லாம் போயிருச்சுன்னு சொல்லுவாங்க. உடனே அந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணுவா, டக்குன்னு அந்த தீர்த்தத்தில் அந்த கங்கை தண்ணியில் இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கிற சட்டியில் இருக்கிற தண்ணியை எடுத்துகிட்டு போய் உடனே அந்த அந்த அந்த ஏரியாவில் சுத்திகரிப்பு தொழிலில் இருக்கிற அந்த பொண்ணு வந்து அந்த வாஷ்ரூம்லாம் கழுவுறப்படுற பொண்ணு இருக்குல்ல குட்டி பொண்ணு, அந்த பொண்ணு வந்து அந்த வாஷ்ரூம் கழுவான அதை பயன்படுத்த முடியாதுல்ல, அந்த பொண்ணு தலை மேலே ஊற்றி அவ்வளோதான் இனிமேல் நீ நம்ம பாத்ரூம் யூஸ் பண்ணலாம் போ அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். சூப்பராக இருக்கும் அந்த கதை. என்ன ரைட்டிங், வாட் க்ரியேட்டிவ் ரைட்டிங்ன்ற மாதிரி யோசித்த டைமு. ஸோ நமக்குள்ளே இருக்கிற நம்பிக்கைகள் இப்போ நிறைய மாறிக்கிட்டே வருது. ரொம்ப மோசமான சில பாரம்பரியங்கள் இருந்தது, அதுக்கு குரல் எழுப்பி அதை மாற்றி இந்த உடன்படிக்கை அப்படின்னு சொல்கிறது, கணவன் வந்து இறந்து போன உடனே அதே அவங்க பணத்தை எரிக்கிறப்பே வந்து மனைவியும் வந்து உயிரோடு உள்ளே இறக்கணும். அதெல்லாம் நினச்சி பாருங்கள் எவ்வளோ ப்ரூட்டாலிட்டியோடு இருந்திருக்காங்க மக்கள் அப்படின்ட்டு. இல்லை அப்படின்னா இப்போ ஒன்ஸ் அவன் கணவன் இருந்தாலும் மனைவி அவனுக்கு மட்டும்தான் சொந்தம், வேறு யாரும் சொந்தம் கொண்டாடக்கூடாதுங்கிறதுனால மொட்டை அடித்து கொஞ்சம் கூட பார்க்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அலங்கோலப்படுத்தி உரம் ஒதுக்கி அதோடு உன்னோட கணவன் இல்லைன்னா உன் வாழ்க்கையே முடிஞ்சுது, ஒன்று நீ செத்துரு இல்லைன்னா நடைப்பணமாக வாழ்ந்துரு அப்படின்ற மாதிரி பல கொடூரமான விஷயங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணப்பட்டது. அதெல்லாத்தையும் வந்து தகர்த்து எரிஞ்சது நல்லது. பட் சின்ன விஷயங்கள் நான் சொல்கிறது அவ்வளோ பெரிய அதுதான் உண்மையிலே மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறது. மூட ஏண்டா அவன் சத்தான இவ எதுக்கடா சாகணுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் மாற்றுனது. ஆக்சுவலி இதை மாற்றுனது யார் தெரியுமா, வெள்ளக்காரங்க கொண்டு வந்த சட்டம். அது நல்ல விஷயம் நிறைய பண்ணியிருக்கான். அஃப்கோர்ஸ் நம்மளை அநியாயமாக வந்து இங்கே நிறைய கொள்ளடிச்சதும் இல்லாமல் அதே சமயம் ஒன்று ரெண்டு நல்லது பண்ணியிருக்கான்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதில் லிஸ்ட்டில் வரும். நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள், இப்போ எனக்கு இந்த நிறம் செட் ஆகாது, அது வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த கலர் கார் வாங்குவதோ இந்த கலர் கார் வாங்க மாட்டேன், இது என்னென்னா வைபோடு கனெக்ட் ஆகுறது. அதாவது உங்கள் மனசுக்கு சிலது ஒப்பாது. இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு தெரியும் சில விஷயங்கள்லாம், ஆனால் நமக்கு சாப்பிட பிடிக்காது, அலர்ஜி செட் ஆகாது, ஒரு மாதிரி உமட்டிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறோம்லாம், அந்த மாதிரி தான் இதுவும். சில பேருக்கு வந்து அதனால் வந்து இப்போ ஐயோ இதெல்லாம் எப்படா சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அசிங்கமப்படுத்தக்கூடாது. உங்களுக்கு செட் ஆகலைங்கிறதுனால நீங்கள் வந்து அது முட்டாள்தனம்னு சொல்ல முடியாது இல்லையா. அப்படி நான் வந்து இப்போ தான் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறேன் இல்லை, எனக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே செட் ஆகும். இப்போ எல்லா வீக்கெண்டும் ஏதாவது ஒரு மேடை ஏறி தான் என்னுடைய பொழப்பே ஓடுது. மேடை ஏறுறதுக்கு முன்னாடி அந்த மேடையுடைய படியை தொட்டு கும்பிட்றது எனக்கு ஒரு பழக்கம். மேடையை தொட்டு கும்பிட்டு என்னடா நடக்க போகுது அப்படின்னு பல பேர் கேட்கலாம். ஆனால் அது வந்து அந்த நிகழ்ச்சி வந்து எனக்கு ரொம்ப நல்லா நடக்கிறதுக்கு காரணமாக இருக்குது அந்த மேடை தான். அந்த மேடை கிடைக்கணுன்றதுக்காக தான் இத்தனை வருஷம் நம்ம ப்ரே பண்ணுறது. அந்த மேடை எனக்குன்னு உனக்கு கிடைச்சிருக்கு, ஸோ அந்த மேடையை வந்து நான் எப்படி பார்க்குறேன், என்னுடைய லைஃப் கரியர் பிளாட்ஃபார்மாக பார்க்குறேன். ஸோ அதனால் அதை தொட்டு கும்பிட்றதுல பிரச்சனை இல்லை. ஒரு வாகனத்தை வந்து நம்ம பயன்படுத்துகிற வாகனத்தை வந்து பூஜை போடுறது, அதை தொட்டு கும்பிட்றது, ஏன்னா இதை பத்திரமா என்னை கூட்டு போய் கூட்டு வருது, இத்தனை வருஷம் நம்ம கூட இருந்திருக்கு, நம்ம கூடயே நம்மளை செக்யூர்டாக வச்சுருக்கு. ஸோ அதுக்கும் வந்து உயிரை கொடுத்து அதுக்கு ஒரு பேரை கொடுத்து லக்ஷ்மி ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லினாலும் அதற்கு உண்டான மரியாதை அங்கங்கே எதெல்லாம் நமக்கு ஏதாவது ஒரு பலனை கொடுக்குதோ அதை வந்து நம்ம கும்பிடுறது ஒரு வழக்கமாக இருந்தது. சூரியனை கும்பிடலாம், சந்திரனை கும்பிடலாம், தண்ணீரை கும்பிடலாம், நெருப்பை கும்பிடலாம், எது வேணால் நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கையோடு வந்து நீங்கள் அதை அப்ரோச் பண்ணலாம். ஸோ அப்படி நீங்கள் இன்னமும் எனக்கு இதிலெலாம் நம்பிக்கை இருக்குது, இதை நான் வந்து எவ்வளோ பேர் என்ன சொன்னாலும் இதை நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன்ற மாதிரி ஏதாவது விஷயம் இருந்தால் என்னோட ஷேர் பண்ணுங்கள். கால் பண்ணுங்கள் 416-644-6222. அகிலன் சொன்னார் அடிக்கடி ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு. கரெக்டு, டிவியில் இருந்தால் சைடில் லைவ் ஓடிட்டே இருக்கும், நம்பர் ஓடிட்டே இருக்கும். இதில் இப்போ கேட்குற நேயர்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் என்னோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசியை 416-664-6422. அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
2: வணக்கம் நலமா இருக்கிறீங்க?
1: வணக்கம் தேவகுமார், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கிறோம்.
1: அந்த அட்டெண்டன்ஸ் போடுறதுக்கு தான் நானும் வந்து ரொம்ப ஆசையா கேக்குறது. அது போதும், அது போதும் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி என்னென்ன
2: இதயநகர்கள்ட்ட பேசி சக்தி என்று சொன்னீங்க பேர், அவருக்கு இனிமையா பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஆமாம், நல்ல ஒரு அந்த நகைச்சியா இதயன் வந்து எப்பவுமே அந்த நகைச்சியா கதை.
1: ஆமா, பயங்கர டைமிங்கோட காமெடி அடிப்பாரு.
2: ஒரு நகைச்சியா சிரிச்ச
1: பல்லவி அந்த பாட்டா? ஓகே, பாடிரின் பரிமையை ஆல்ரெடி மறிமறி நின்று கேட்டுட்டாங்க ஒரு நேரம், அந்த பாட்டு கண்டிப்பாக வரும். அது தவிர நீங்கள் கேட்ட பாட்டையும் போட்டுருவோம்.
2: போய் கொண்டிருந்தது எனக்கு பெருசாக அந்த இது எல்லாத்தையும் இப்போ நம்பிக்கைன்னு சொல்லி அதுக்காக ஒரு அந்த மூடத்தனமான நம்பிக்கைகள் இல்லை. கூடுதலா அந்த மற்றபடி அந்த பெரிய நம்பிக்கை இல்ல. வீட்டுல வீட்டுல அவர் மச்சாக்கல தடக்கல, அதுதானே வீட்டுல நலம்பிய இத்தனை மணிக்கு படக்கலாம் படக்கல தெரியாது. ஆட்சியர்கள் எல்லாம் வந்த நாளுமே எழுப்பி எல்லாம் பூஜை நடக்கும். அரமணத்தாலும் அதோடு
1: காரணம் கடைசியா சொன்னது சரியா கேக்கல.
2: இல்ல இல்ல, இப்ப அங்கட வீட்டை வந்து காரணம் இல்லைன்னா எத்தனை மணிக்கு சந்தாரம் படுக்காவோ சரியா, எத்தனை மணிக்கு படுத்தாலும் புரிய இல்லைன்னா ஒரு அஞ்சு அஞ்சரை தோண்டி எழுப்பி ஒரு அரமணத்தாலும் பூஜை நடக்கும். அதுக்கு பிறகுதான் இப்போ
1: சூப்பர்
2: நாங்கள ஒரு வீட்டை தேடி கொண்டு போறோம் சொன்னா, ஒரு வீடு எங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு சொன்னா, இந்த நம்பர்லாம் அனுப்பி போகணும்னு சொன்னா.
1: ஓகே, அது நம்ம ஒண்ணும் நம்ம கையில இல்ல, அமைஞ்சதுன்னா நல்லது.
2: ஆமா,
1: ஓகே, நன்றி தேவகுமார், சிறப்பு, நிறைய கண்டன் கொடுத்துருக்கீங்க, நன்றி
2: நன்றி நன்றி, வாய்ப்பு
1: அளித்தமைக்கு நன்றி. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், நிர்மலா பேசுறேன்.
1: ஹாய் நிர்மலா, எப்படி இருக்கீங்க?
3: உங்களுடைய
1: பிரியாணி ஸ்பெஷல் என்னைக்கு பண்ணி சண்டே பண்ணீங்களா பிரியாணி?
3: சில பசங்க ஹாஸ்டல்ல இருக்காங்க, பேரண்ட்ஸ் கூட இல்ல மாதிரி.
1: அவங்களுக்குலாம் இதுதான் நீ வீட்டு சாப்பாடு அப்படின்னா அவ்வளோ எக்ஸைட் ஆவாங்க இல்லையா? ரைட், நானும் அதே நிலமையில பல நாள் இருந்திருக்கேன். யா,
3: ஆமா கண்டிப்பா நிறைய. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்னைக்கு நீங்க எடுத்த டாபிக் வந்து எடுத்ததுக்காகவே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்து சொல்லணும்.
1: ஏன்னா
3: நிறைய பேர் இதை எடுக்கிறதுக்கு பயப்படுவாங்க, இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடி வந்து வெள்ளிக்கிழமை வந்து நீங்க நான் கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு.
1: கரெக்ட், ஆமா, நீங்க தான் ஆக்சுவலி கடைசி நேயர் தெரியுமா, அதுக்கப்புறம் யாரையுமே கனெக்ட் பண்ண முடியாம போச்சு.
3: ஆமா ஆமா, அதுக்கப்புறம் நான் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு வந்து அதுக்கும் உங்களுக்கு வாழ்த்து சொல்லணும். இந்த மாதிரி ஒரு அன்சர்டனான ஒரு டைம்ல டக்குன்னு ஒரு டாபிக் எடுத்தீங்க, அது வந்து எவ்வளவு விறுவிறுப்பா காஸ்மிக் எனர்ஜியா அந்த மாதிரி ஒரு டாபிக் எதிர்பார்க்கவே இல்ல. நான் வந்து நான் அத நினைச்சிட்டு இருந்தேன், எப்படி இது ஒரே வித்இன் அ ஃபியூ மினிட்ஸ் வந்து நீங்க டக்குன்னு முடிவு பண்ணீங்க எடுத்தீங்க. And it was and non stop 3 hour பேசுனீங்க, ஸ்டோரியும் கேட்டுட்டு இருந்தேன்.
1: ஓ கேட்டிங்களா, சூப்பர்.
3: ஆமா, சோ ரொம்ப மிக்க மகிழ்ச்சி உங்களுக்கு வந்து, பேட் ஆன் தி பேக்.
1: நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி நிர்மலா, மீன்ஸ் அ லாட். இந்த மாதிரியான அப்ரிசியேஷன்ல வரும்போது நமக்குமே இன்னும் சிறப்பா கொண்டு வரணும் அப்படிங்கற ஒரு ஊக்கம் வரும்.
3: கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்கப்புறம் இன்னைக்கு டாபிக் வந்து, எனக்கு ஒரு அண்ணன் இருக்காங்க, அவங்க வந்து அவங்க கொஞ்சம் பெரிய ரிஸ்க்னே சொல்லலாம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அவங்க வந்து இந்த மாதிரி ரெண்டு, ஒரு வேர்ல்ட் சேகன் போலோ, ஒரு ராயல் என்ஃபீல்ட் புல்லட், அதுக்கப்புறம் ஒரு ஹீரோண்டா ஸ்பிளண்டர் மூணுத்துக்குமே அவங்களோட வண்டி நம்பர் 1709 எட்டுல முடியறது, எட்டு வரும். அவங்க வந்து வேணும் இதுக்காகவே எல்லா வண்டியிலயுமே இந்த நம்பர் கேட்டு வாங்கினாங்க. அப்ப வந்து ஆர்டிஓல இருந்து என்ன சொன்னாங்க, இந்த நம்பர் யாருமே கேட்க மாட்டாங்க, நீங்க எதுக்கு ஸ்பெஷலா கேக்குறீங்க, எழுதி கொடுத்துட்டு போங்க, எனக்கு இந்த நம்பர் தான் வேணும். அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது. நான் வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப பிராக்டிக்கல் பர்சன். நான் வந்து என்னையும் கஷ்டப்படுத்திக்க மாட்டேன், மத்தவங்களையும் கஷ்டப்படுத்த மாட்டேன். இப்போ உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது நிர்மலா நீ இது பண்றியா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் பண்ணுவேன், உங்களை கஷ்டப்படுத்த கூடாது.
1: ஆனா மனசார நீங்க வந்து உணர்ந்து அதை பண்ணுவீங்க, ஆனா இல்ல மத்தவங்களுக்காக நீங்க புண்படுத்த மாட்டீங்க அவங்களுடைய நம்பிக்கையை.
3: அவங்களோட நம்பிக்கைய வந்து எனக்கு என்ன சொல்றது,
1: கில் ட்ரீட் பண்ணி ஒண்ணும் கிடைக்க போறது இல்ல,
3: இல்ல நான் பண்ண மாட்டேன், எனக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட வாதாட மாட்டேன். நான் வந்து உங்களுக்கு இது வந்து இந்த விஷயம் பண்றதுனால உங்களுக்கு சந்தோஷம்னா நான் அது தாராளமா பண்றேன், அதுல எனக்கு உடன்பாடும் நம்பிக்கையும் இல்லைனாலும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மனுஷனோட மனசுதான் முக்கியம், அதுதான் நான் வேல்யூ பண்ணுவேன். எந்த விதமா நம்பிக்கை அதுக்காக நான் டோட்டலா மூட நம்பிக்கையான ஆளு அப்படின்னு கிடையாது. நான் வந்து பேலன்ஸ்
1: பண்ணிக்குவேன்.
3: முதல்லாம் வந்து இப்போ என்னோட பாட்டி ஆயா அவங்க எல்லாம் வந்து ஒரு திருவிழா ஒரு பண்டிகை அந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணுவாங்க, 10 விதமான பலகாரம் பண்ணுவாங்க, வகை வகையா சமையல் பண்ணுவாங்க, சாம்பார் கூட்டு பொரியல் ரசம் அப்புறம் அது மாதிரி. சோ ஆனா இப்போ நான் வந்து அத மாதிரி நான் வந்து என்னோட என்ன சொல்றது என்னோட கல்ச்சரை ஃபாலோ பண்றேன் சொல்லிட்டு என்னால உட்கார்ந்து அவ்வளவு பண்ண முடியாது, அது பிராக்டிக்கலாவும் ஒத்து வராது. அப்ப அந்த மாதிரி இடத்துல வந்து நான் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவேன், என்னால எது முடியுதோ பண்ணுவேன், படைப்பேன், சாமி கும்பிடுவேன், கோயிலுக்கு போவேன், எல்லாமே பண்ணுவேன். ஆனா வந்து பிராக்டிக்கலா இருக்கணும், அதுதான் நான் எதிர்பார்ப்பேன். மத்தபடி ரொம்ப என்ன சொல்றது, ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தியோ என்ன கஷ்டப்படுத்தியோ சுத்தி இருக்கவங்களை கஷ்டப்படுத்தியோ பண்ணணும்னு விருப்பப்பட
1: மாட்டேன்.
3: மத்தபடி வந்து
1: ஆனா உங்களுக்கு பெருசா இந்த சின்ன சின்ன இந்த வீட்டு வாசல்ல ரெண்டு சைடு எலுமிச்சை பழத்துல குங்கும தடவி வைக்கிறது, பூசணிக்காய் உடைக்கிறது இந்த மாதிரி எல்லாம்.
3: ஆக்சுவலி எனக்கு என்னோட கருத்து என்னன்னு நினைக்கிறேன்னா, என்ன இதனால கூட இருந்திருக்கலாம். என்ன என்னன்னா, இப்போ நான் வந்து யூஎஸ்ல இருந்திருக்கேன், பிரான்ஸ் போயிருக்கேன், யூரோப்ல இருந்திருக்கேன், நிறைய கண்ட்ரீஸ் போயிருக்கேன், வந்திருக்கேன். ஸோ அப்ப அதுல எல்லாம் பார்க்கும் போது ஒரு மலைய பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு ஹைக்கிங் பண்ணுவாங்க, அதுல வந்து ட்ரெக்கிங் ஏதோ இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் பண்ணுவாங்க, அதுல வந்து சைக்கிளிங் மவுண்டைன் பைக்கிங் பண்ணுவாங்க. ஆனா நீங்க இந்தியால பாத்தீங்கன்னா எங்க மலைய பார்த்தாலும் அங்க ஒரு சாமியை கட்டிடுவாங்க, கோயில கட்டிடுவாங்க. ஐ அம் நாட் அகெயின்ஸ்ட் காட், பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம ஊர் மக்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சாமி அப்படின்னு ஒரு இடத்த நம்ம கிரியேட் பண்ணி ஐயோ சாமி வந்து கண்ணு குத்திடும் அப்படின்னு சொல்லும் போது மட்டும்தான் அதை ஃபாலோ பண்ணணும்னு நம்ம நினைக்கிறதுனால நம்மளோட முன்னோர்கள் எல்லாம் அந்த மாதிரி சொல்லிருப்பாங்களோ அப்படின்னு தான் நான் நினைப்பேன். இப்போ வந்து பொங்கல் நேரத்துல வந்து சூரியனை வந்து கும்பிடுறாங்க, அது வந்து இட்ஸ் ஃபார்ம் ஆஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் தேங்க்ஸ் கிவிங் ஃபார் த சன். அதுக்கப்புறம் வந்து ஆடி பெருக்குன்னு சொல்றாங்க, அப்ப வந்து உங்களுக்கு ஆத்துல வந்து தண்ணி அது தொடர்பான நிகழ்ச்சி அது. ஏதோ விதத்துல நம்ம முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி நேச்சரை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும்ன்றதுக்காக உருவாக்குன விஷயத்த வந்து நாம நம்மளுக்கே வந்து கஷ்டப்படுத்திக்காம பிராக்டிக்கலா ஒத்துவரத்தை பண்ணணும் அண்ட் பேலன்ஸ்டா வாழணும் அப்படின்றது தான்
1: சூப்பர்
3: என்னோட கருத்து.
1: சிறப்பு. ஓகே, பாடல் என்ன கேட்கலாம் உங்களுக்காக?
3: உங்களோட
1: இந்தியால வந்து நல்லவேளை இந்த மலையில எல்லாம் அங்கங்க கோயில கட்டி கட்டி வச்சாங்க, இல்லைன்னா அதையும் வெட்டி இந்நேரத்துக்கு மலைகளே இல்லாம ஆயிருக்கும். இங்கேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கைகள், இப்ப இவங்க சொன்ன மாதிரி இங்கேயும் ரெகுலரா நான் ஹைக்கிங் எல்லாம் போகிற இடத்துல அங்கங்க வந்து ஏதாவது ஒரு மான்யூமெண்ட் மாதிரி வச்சிருப்பாங்க, ஒரு சிலைகளை வச்சிருப்பாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்றது, பாரிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பூட்டை வாங்கி நீங்க வந்து உங்கள் ரெண்டு பேருடைய பேர் எழுதி அங்கே பூட்டி வச்சுட்டு வரலாம். அது வந்து உங்களுடைய காதலை வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும். அங்கே உங்களுடைய புட்டில் அங்கே பேரை போட்டோம் பதிச்சிட்டோம் அப்படின்னா உங்களோட உறவு நீடிக்குன்ற மாதிரி நம்பிக்கைகள் இருக்குது. நீங்கள் இந்த ஊர்லேயும் வந்து சில இடத்துல போனால் ஒரு 200 வருடங்கள் பழமை வந்த ஒரு ஃபவுண்டன் இருக்குது. அங்கே வந்து அந்த ஃபவுண்டனில் போயிட்டு நீங்கள் காசை திரும்பி நின்று காசு தூக்கி போடுவாங்க. அந்த அதில் வந்து காயினை தூக்கி எறிஞ்சிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வேண்டுதலை வச்சுக்கிட்டு நீங்கள் தூக்கி எறிஞ்ச காயின் கரெக்டாக போய் அந்த பாண்டுக்குள்ளார விழுந்தது அப்படின்னா நீங்கள் நினச்சது நடக்கும் அப்படின்ற விஷயங்கள் இருக்குது இங்கேயுமே. அப்புறம் ஹாலோவீன்லேயே வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வாய்ந்த ஒரு விஷயந்தான் அந்த ஹாலோவீன் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறது, பம்ப்கினை வெட்டுறது. இல்லை இங்கே எல்லா ஊர்லேயும் வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு நம்பிக்கை ஒரு விதமாக அதை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. நம்ம வந்து அதிகமாக எக்கச்சக்கம் ஒன்று வந்து ஏராளமான நம்பிக்கைகள் இருந்தது. அதில் சிலதெல்லாம் வந்து மூடம், அதாவது ஒரு தாழ்த்தப்பட்டவரை நீ குடித்த தண்ணியை நான் குடித்தேன் அப்படின்னா எனக்கு தீட்டு வந்துடும், அவ்வளோதான் எனக்கு அது மோட்சம் கிடைக்காம போயிடும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக நீக்க வேண்டிய விஷயங்கள். அது தவிர ரொம்ப அபத்தமானதை தவிர மித்ததெல்லாம் வந்து நம்மளே நம்ம எந்த யாரும் வேறு யாரும் துன்படுத்தாமல் நமக்குன்னு ஒரு சில ப்ராக்டிசஸ் நம்ம வச்சுக்கிறது நல்லதுன்றதான். சில பேர் வந்து இந்த 3 மணிக்கு 3:30 எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் வேண்டுறதுன்னு சொல்லுவாங்க, அது நல்ல பழக்கம் தான். அதே மாதிரி எனக்கு வந்து இருக்கிறது ரீசெண்ட் டைம்ஸில் அதிகமாக நான் பண்ணுறது என்னென்னா இந்த 11:11 அப்படின்ற நம்பரை பார்த்தா அந்த 11:11 அப்படின்னு பார்க்கும்போது உடனே வந்து எனக்கு ஒரு குட் சைன் அப்படின்ற மாதிரி தோணும். நிறைய சீக்வென்ஷியல் நம்பர் வந்து நான் ரெகுலராக பார்ப்பேன், 10:10, 9:9, 2:22, 3:33 இந்த மாதிரி நம்பர்லாம் பார்க்கும்போதெல்லாம் ரெகுலராக சீக்வென்ஷியல் நம்பர்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது நானே வேண்டிக்கிறேன் ஓகே நம்ம நல்லதாக இருக்கும், கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம், கரெக்டான ட்ராக்கில் நல்லா நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வரும். அதே மாதிரி நம்ம ஏதாவது பேசிகிட்டு இருப்போம், திடீர்னு பல்லி கத்துச்சு அப்படின்னா ஓ பல்லியே சொல்லிருச்சு அப்படின்னு ஏதோ பல்லி நம்ம பேசுறதுலாம் ஒட்டு கேட்டு ரெக்கக்னைஸ் பண்ணி ஓகே கரெக்ட் நீ சொல்கிறது கரெக்ட் தான்ப்பா மேலே பேசு அப்படின்றலாம் சொல்கிறதுக்குல. நம்ம பேசும்போது திடீர்னு பார்த்தியா நான் சொன்ன உடனே ஃபோனே அடிக்குது பெல்லே அடிக்குது அப்படின்வாங்க. ஏதோ ஒரு இது நடந்துடும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிற விஷயங்களாக சிலதெல்லாம் வந்து நமக்கு சயின்ஸ் ஒழுகும். அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி நான் சாமிக்கிட்ட வேண்டிகிட்டு இருந்த கரெக்டாக பூ விழுந்துருச்சுனா உனக்கு கன்ஃபார்ம் இது நடக்கும் அப்படின்னு. பூ விழுந்ததுக்கும் கிராவிடேஷனல் புல்லுக்கும் நமக்கும் என்ன சம்மந்தம்னு நினைக்கலாம், ஆனால் அது ஒரு பாசிட்டிவ் சைன். கடவுள் வந்து ஓகே கடவுள் அப்படியே வந்து நம்மக்கிட்ட எஸ்மா கவலைப்படாத நீ பண்ணு அப்படின்னு எப்படி சொல்லுவார், அவர் கம்யூனிகேட் பண்ணுற விதம் தான் இது அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிறது. ஸோ எவ்ரி திங் ஹேஸ் இட்ஸ் ஓன் பேக் ஸ்டோரி. அதில் ரொம்ப அபத்தமானதை கைவிட்டுட்டு சிலதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கையை கூட்டக்கூடிய விஷயங்களாக இருந்தது தான் அதை கடைப்பிடிக்கிறதில் எந்த தவறும் இல்லை சொல்லிவிட்டு அடுத்த நேரை இணைப்போம். வணக்கம், ஹலோ, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நேரமா நான் வந்து 2-3 தடவை கனெக்ட் பண்ணி ஹலோ ஹலோ சொன்னேன், நீங்க வந்து பிஸி ஆயிட்டீங்களா இல்ல ரெஸ்ட் எடுக்க போயிட்டீங்களா?
2: வேலையில பிஸி ஆயிருந்தேன்னா உங்களோட
1: என்ன பாடல் விருப்பமோ அதை கேளுங்க, அதை போட்டுருவோம்.
2: பாடலா 10 நம்பர் சொல்ல போடுங்க.
1: ஓ
2: ஏன் நீங்க 10
1: அது சரி ஓகே என்னுடைய ஃபேவரட் நம்பர் 10 கரெக்ட் அதனால அதே போடுவோம்.
2: 10 நம்பர்லயே கன விஷயம் இருக்குது ராஜ்.
1: அப்படியே
2: நம்பர் நாயா யா 10 மேசி என்ன 10 வெச்சிருக்கறாரு அதுக்குமே சரியா அது என்ன விஷயம் இருக்குண்டு.
1: அப்படியே அதுக்குள்ள என்ன அப்ப என்ன விஷயம் இருக்குது 10 குள்ள?
2: 10 குள்ளே நம்பர் 10 னு சொன்னால் ராஜ் அவர் ஒரு கோல் போட வேணும்.
1: ஆஹா
2: ஆனா எதிரி கோல் போட கூடாது 0.
1: ஆ
2: அப்ப 10
1: அப்பா இப்படி ஒரு இன்டர்பிரேஷன் ஓகே நல்லா இருந்தது ரைட். நீங்க வந்து அடிக்கடி ஃபாலோ பண்ற ஒரு நம்பிக்கையான விஷயம் என்னது?
2: எல்லாத்தையும் நம்பி இதெல்லாம் நம்புறது. ஒரு 2-3 weeks முதல் இந்த வைஃபும் மகளும் இங்க போயிருந்தேன், ஸ்ரீலங்கா போயிருந்தேன். அப்ப அங்க அவட அம்மா மோசம் போயிட்டா. அப்ப அந்த 8-8 சாப்பாடு எல்லாம் செய்தவேல் அப்ப செய்து பேர பிள்ளைகள் எல்லாம் வச்சு அந்த வைக்கிறோம் அந்த சாப்பாடு வச்சு அந்த பள்ளி அடிக்க நீங்க பள்ளியை பற்றி சொன்னீங்க
4: அந்த பள்ளி அடிக்கணும்னு சொல்லுவாங்க, எட்டுக்கு வச்சுட்டு அந்த சாப்பாடு அந்த எல்லாம் ஆத்மா சாந்தி அடைகிற அந்த சாப்பிடுறதுக்கு அந்த அறிகுறியா பள்ளி அடிக்கும். அப்ப எல்லாரும் செய்தெல்லாம் வச்சாச்சு, ஆனால் பள்ளி அடிக்கல. பிறகு யா பிறகு இருந்தால் அவட்ட அவட்ட பேரன் ஒரு ஆள் டியூஷனுக்கு டியூஷன் என்ன ஊரில் ஒரு ரெண்டு பேர். அப்ப அவர் வந்த பிறகுதான் அந்த பள்ளி அடிச்சது.
1: கணக்கே
4: சொல்லிக் கொண்டு போகலாம். அப்ப நம்பர்கள் இருக்கு ராஜ், ஜெனரல் இப்ப பாருங்க இப்ப 24 என்று சொன்னால் அது இந்த 24 மணி நேரம் ஒன்று வருது, அதுலயே அது நம்பர் வருது, 6 நம்பர் அதுல வருது. அதே மாதிரி ஏழை பாருங்க, ஏழு நாளா பிரிச்சிருக்கிறாங்க. லக்கி லக்கி லக்கி செவன் என்று சொல்லுவாங்க
1: அதனால. ஓகே,
4: அப்படி நம்பர்கள் அது ஆட்டோமேட்டிக்காவே அது வந்து அமையுது, ஆட்டோமேட்டிக்காவே வந்து அமையுது. அப்ப அதெல்லாம் அந்த மற்றது 10 நம்பர்ல கூடுதலா சில பேர் அந்த வீடுகள் வாங்கி இருப்பினும்
1: நீங்க பத்தாம் நம்பர்ல வீடு வாங்கினீங்கன்னா ஓகே,
4: அந்த வீட்டுக்கு ஒரு பிரச்சனையா அந்த வீடு நல்லதா போய்கொண்டு இருக்கும். ராசியா இருக்கு.
1: ஓகே,
4: ராசியா இருக்கு. அப்படி நம்பர்கள் கன விஷயங்கள் இருக்குது.
1: அகத்திக்கீரை இருக்கிறதே அப்படின்னு அவர் சொல்லல, இருக்கிறவனுக்கு வேலை செய்யும், நம்பாதவனுக்கு வேலை செய்யாது, அவ்வளவுதான், சிம்பிள் முடிஞ்சது. ஓகே, பாடல் என்ன கேட்கலாம் உங்களுக்காக மதன்?
4: பாடல்
1: நீங்கள்
4: பத்துக்குள்ள
1: சூப்பர் பாட்டு, அதை போட்டுருவோம். ஓகே, நன்றி. அடுத்த நேர இணைப்பில் வணக்கம்.
5: வணக்கம்
1: சொல்லுங்க.
5: எல்லாரும் பத்தப்பேட்டி புழுகைக்குள்ள உங்களுக்கு நல்லா ஹாப்பியா இருக்கு, நீங்க பிறந்தது 10 தானே.
1: பாத்தீங்களா, 10 நாள் மட்டும் இல்ல, நேரம் 10 பத்தா நம்பர்
5: 1810. அது நீ ரசிகன் சொல்லிட்டு 8 நம்பர் வந்தால் தனக்கு பிரச்சனை உண்டு. எம்ஜிஆர் பிறந்ததே 8/17, ரசிகன் பிறந்ததே 17 ஜனவரி.
1: சில பேருக்கு அதான் அவங்கவுங்களுக்கு, ஒரு சிலருக்கு 8 சூப்பர் நம்பர், ஒரு சிலருக்கு 10 கேவலமான நம்பர், ஒரு சிலருக்கு 3 நம்பர் செட் ஆகும், ஒரு சிலருக்கு 9 நம்பர் செட் ஆகாது, அந்த மாதிரி நிறைய.
5: நன்றி சார், இப்படியே நீங்க செய்யலாம், நாங்கள் வரவணிக்கிறோம்.
1: ரைட். ஐயோ, இந்த மாதிரி விபரீத முடிவு எடுத்துறாதீங்க. நீங்களாம் வரீங்கன்றதுனால தான் நானே வரேன். ஏன்னா கடையை மூட்டு கிளம்பிடுறோம். நான் எதுக்கு இங்கே வந்துட்டு இருக்கிறேன்? வேறு தான் வேலை பார்க்க போயிடுவேனே. அதனால் உங்களோட ஆதரவு இல்லாமல் இது நடக்காது. ஏதோ ஒரு ஒன்று ரெண்டு நாள் நடந்த அந்த தரங்கள்னால நம்மளை யாரும் பிரித்து வச்சுட்டாங்க. அதனால் கண்ணு வச்சுட்டாங்கன்னு சொல்லணும். இது பார்த்திங்களா, திருஷ்டின்னு சொல்கிறோம்ல, என்ன சில பேர் திருஷ்டி சுற்றி போடுவாங்க, இதெல்லாம் நீ எதுக்குப்பா அப்படின்னு. ஆனால் எனக்கெல்லாம் அதில் நம்பிக்கை இருக்குது. யாரோ கண்ணு வச்சுட்டாங்க. இப்போ நீங்கள் திருஷ்டி சுற்றி போட்ட உடனே லைன் சரியாயிடுச்சு, நீங்கள்லாம் வந்துட்டீங்க. அவ்வளோதான். அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
6: வணக்கம் ராஜ், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் சுதாண்ணா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நாங்க நல்லா இருக்கிறோம். முதல்ல இது என்ன அங்க இருந்த பேட்டிக்கு
1: இதே என்ன அங்கிள்
6: அங்கிள்
1: தானே? ஓகே, அவர் அங்கிள் தான், கரெக்ட். அவர் தாத்தா அண்ணே கூப்பிடலாம், நீங்க தப்பு இல்ல.
6: அதுக்கு வாழ்த்து தெரிஞ்சோண்டு சித்ரா அவங்களுக்கும் வாழ்த்து தெரிஞ்சோம். இதே இந்த பேச்சுக்கு சித்ரா அவங்களுக்கும் சேர்த்து ஒரு பாட்டு கேக்குறேன். ரெண்டாம் நாள் இந்த பிள்ளைக்கா படத்துல இருந்து,
1: பிள்ளைக்காக படத்துல
6: சித்ராவும் எஸ்பியும் பாடிய மணல இன் மொழி இனி அழகிய தமிழ் படித்து அந்த பாட்டு.
1: ஆஹா, ஒரு தடவை பாடினா நல்லா தான் இருக்கும்.
6: இப்ப தொண்டை

0: தலைவர் ஆப்பிரிக்கா போயிட்டார். அவருக்கு எல்லாம் அவன் பேசியிருந்தான் ஏன் செய்யணும்.
1: மற்ற
0: வந்து எனக்கு வந்து இந்த பூனை சாரா சொன்ன மாதிரி பூனை இருக்கல்லோ வாகனம் எடுத்து பூனை போனா நான் காரா
1: நிப்பாடிக்குவேன்.
0: விண்டோ பதிச்சிட்டு ஒரு மூன்று தரம் இந்த உமிழ் நீரை அந்த துப்புரம் சொல்லுவாங்க.
1: ஆமா
0: எனக்கும் அந்த எட்டாம் நம்பர் வந்து இன்னும் வரையா ஒத்து வராது. ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர்
1: ஆமா இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஓகே
0: ரெண்டாம் நம்பர் வந்து இல்ல ஒத்து வரும். இது ஏன் ரெண்டாம் நம்பர்
1: என்
0: மனைவி ரெண்டாம் நம்பர் அப்படி ஒத்து வரும்.
1: அதனால ஒத்து வந்துதான் ஆகணும். வராம எப்படி போகும் எஸ்கேப் ஆக முடியுமா என்ன?
0: இப்ப இது என் வந்து இப்ப இவருடைய போன் பண்ணி கலக்கிற மாதிரி இருக்கு.
1: சிறப்பு நல்ல பாடலும் கேட்டிருக்கீங்க. அந்த பாடலும் ஒலிக்கும் உங்களுக்காக. சரியா நன்றி நன்றி வணக்கம். அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
2: வணக்கம் தேவதாஸ் கேக்குறேன்.
1: வணக்கம் தேவதாஸ், ஃபைனலி கனெக்ட் பண்ணிட்டீங்க, போங்க.
2: நீங்க சுகமா இருக்கின்றீர்களோ?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், ரொம்ப நன்றி. அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வாரமும் கதையை கேட்டுட்டு நீங்க கொடுக்குற அப்ரிசியேஷனுக்கு அந்த பர்சனலான ஒரு அழகான மெசேஜுக்கும் ரொம்ப நன்றி.
2: அருமையான கதை, நல்ல ஒரு தத்துவத்தை அதுல பொதிந்திருக்கு தத்துவம்.
1: நன்றி.
2: எனக்கு அந்த தேர் வந்து நின்று அவ தேர்ல ஏத்துக்காது, எனக்கு டக்குன்னு ஒரு கண்ணார கண்ணில இருந்து கண்ணீர் வந்த மாதிரி இருந்தது. டக்குன்னு ஒரு சரியான ஒரு என்னன்னு சொல்றது என்ன அறியாமலே எனக்கு ஒரு கவலையை கொண்டு வந்தது. கவலை என்ன ஒரு அற்புதமான ஒரு சிச்சுவேஷனை உண்டாக்கினது எனக்கு. நல்லா இருந்த அந்த கதை, உங்களுக்கு நன்றிகள்.
1: ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி.
2: ரெண்டாவது சித்ரா அம்மையாருக்கும் எனது பிறந்த தின வாழ்த்துக்கள். இந்த உங்களோட மூட நம்பிக்கைன்னு சொல்றீங்க, என்ன பொறுத்த அளவுல கூடுதலான 90% மூட நம்பிக்கை எனக்கு விருப்பம் இல்லை, நான் அதை பின்பற்றதும் இல்லை. எந்த ஒரு புதுவானம் வேணாலும் கோயிலுக்கும் கொண்டு போறேன் இல்ல, எலுமிச்சம்பழகம் தூக்குறையில ஒன்றுமே செய்யறேன்.
1: அப்படியா? ஆனா நீங்க லைஃப் முழுக்க உங்களுக்கு வாகனத்திலே தான வாழ்க்கை அதிகம்.
2: ஒரு நாளும் எனக்கு பிரச்சனை வாரதும் இல்ல. எனக்கு வாகனத்தை ரெண்டு மூணு வாகனம் புதுசா வேண்டி இருக்கிறேன், ஒரு காலமே அதை பத்தி யோசிக்கிறதும் இல்ல. வீடு குடிபூரால வீடு எடுத்து குடிபூரால் கூடி எனக்கு அஞ்சரை கொண்டு செய்ய விருப்பம்
1: இல்லை.
2: அப்படி ஒரு ஆரம்பத்துல ஒரு புது வீடு வேண்டுனா அப்ப எங்கட வாய்ச்சோம்னா இந்த முறை கட்டாயம் ஐயரை கூப்பிட வேணும். எனக்கு அதுல விருப்பம் இல்ல. சரி, உங்கட விருப்பத்துக்கு கூப்பிடுங்கன்னு சொல்ல நாங்க ஒழுங்கு பண்ணி வச்சிருக்கிறோம், அவர் சொன்ன சாமான் எல்லாம் மீண்டி வச்சிருக்கிறோம், ஐயர் அடிக்கிறார் எனக்கு, இந்த போனுக்கு அடிக்கிற உங்களோட வீடு கண்டுபிடிக்க முடியாம கிடக்குது, எனக்கு ஒரு கல்யாண வீடு, நான் போறேன்னு விதையில அப்படி அப்ப பேசினேன் நான் உங்களோட
1: வைஃபை
2: ஐயா குணத்தை ஐயர் எங்க காசு கூட கிடைக்குதோ
1: அங்க போயிருவாரு,
2: வர முடியாதுன்னு சொல்லி ஒரு சாட்டை சொல்லி நாங்க எல்லாரும் ஆத்தமா நிக்கிறோம் இல்ல. அப்படி எனக்கு அந்த அதுல எனக்கு பரவாயில்ல நம்பிக்கை இல்ல.
1: நாங்க
2: பூனை ரோட்டை க்ரோஸ் பண்றதுக்கும் எங்களுக்கு முன்ன தொடர்பு, நான் இத்தனை பேரும் பூனை போனாலும் அதை பத்தி நான் கேர் பண்றதே இல்ல.
1: அதை
2: பத்தி எனக்கு அதாவது ஒரு எனக்கு ஒரு நஷ்டமும் வரே இல்ல. அதே மாதிரி இப்ப அவர் ஒருவர் சொன்ன மூட நம்பிக்கைன்னு சொல்றீர்கள், ஏன் மூட நம்பிக்கை நம்பிக்கையில தானே மூட ஏன் மூடத்தை வைக்கிறீர்கள் முன்னுக்கு உண்டு. அப்ப உடன்கட்டி ஏறுறதும் ஒரு நம்பிக்கை, அதை அப்படியே விடலாமோ? பொம்பளைய வைஃபை ஏத்தி உடன்கட்டை ஏற விடலாமோ? இல்ல வைஃப் மேரேஜ் அப்படி எத்தனையோ ஒரு ஒரு இழிவான ஒரு மூட நம்பிக்கை எல்லாம் இருக்குது. அதை என்னென்ன நம்பிக்கை என்று சொல்ல முடியும்? அது ஒரு புளியான விஷயங்கள் இருக்கு. நான் ஒன்றிலும் நான் அதில் அக்கறைப்படுறதும் இல்லை. அதுக்கு எல்லா நாட்களும் எனக்கு நல்லது.

0: நாட்கள்
1: நாட்கள் தான்
0: திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு எந்த நாளும் எனக்கு ஊக்குதான், எங்கட வீட்டுல யார் வந்தாலும் எனக்கு சந்தோஷம்.
1: ஓகே சூப்பர், அவ்வளவுதான்.
0: நான் சொல்றேன் இல்ல வியாழக்கிழமை வரவேற்க அப்படி சொல்றேன் இல்ல. மற்றது கோயிலுக்கு நான் போறது குறைவு என்ன பொறுத்தளவில், நான் கோயிலுக்கு போறது இல்ல. கோயிலுக்கு எங்கட வைஃப் நடுகாலும் போவா வருவா, அப்படியா பண்ணி போட்டு வருவேன். கோயில போய் நின்று கும்பிட்டு கொண்டு இருக்கிறேன் இல்ல. எங்களுக்கு மனதுக்கு சரியானது செய்து கொண்டு வந்தோம், நேர்மையா இருப்போம். எங்கட ஒரு அறம் செய்து நாங்கள் எங்களுக்கு எங்களை ஒரு நல்லொரு மனிதனாக வாழ்வோம், மனித நேயமாக வாழ்வோம். எங்களுக்கு எந்த ஒரு
1: அது முதல்ல இருந்தாலே போதும், மற்றதெல்லாம் தானா வந்து
0: அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா. எனக்கு இந்த வாழ்க்கையில எனக்கு 71 ஆண்டுகள் எனக்கு ஒரு பிரச்சனையும் மறையவும் இல்லை, எனக்கு அதுக்கு நம்பிக்கைகளும் இல்லை. ஓரளவுக்கு என்ன நம்பர்ல சில வேளையில ஒரு தாக்கம் இருக்கு, ஒரு தாக்கம் இல்லை இருக்குது.
1: என்ன
0: நல்லவற்றை செய்தா என்ன, இன்னொரு கூட இன்னொரு முக்கியமான தினங்களும் என்னுடைய பிறந்த தேதி ஒட்டி ஒட்டியா வருது.
1: அதாவது
0: 7 16 நம்பர் 25 தேதியில நடக்குது. அதுல ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை இருக்கிற மாதிரி இருக்குது. அதுல நான் ஊண்டி போறேன், வீடு வந்து போனாலும் நம்பரை பாக்கவே இல்லை. நான் என்ன நம்பர் வந்தாலும் ஓகே என்று
1: போயிருவேன்.
0: எங்க லைஃப் வித்தியாசமானது கொஞ்சம் என்னுடைய, நான் நம்பிக்கை வைக்கிறே இல்ல கூட மூட நம்பிக்கை ஒன்றுமே எனக்கு விருப்பம் இல்லை.
1: சரி ஓகே, என்ன பாடல் கேட்கலாம் உங்களுக்காக?
0: எனக்கு பாடல் ஒரு சித்ராமையாட்டி ஒரு பாட்டு உண்டு, நல்ல பாட்டு உண்டு போடுங்க.
1: சித்ராம பாட்டை போட்டுருவோமா? ஓகே,
0: நீங்கள் நல்லதாக தெரிவி செய்திகள் தான் அன்றைக்கு எனக்கு இந்த பர்த்டேக்கு தெரிவு செய்த மாதிரி
2: ஆனா சின்னல்ல கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது, அதுன்னு அப்பா அம்மா அப்படி செய்யணும் இப்படி
1: செய்யணும்ங்கிறது
2: வயசு, அந்த வயசு வந்தோடனே ஒரு நம்பிக்கை இருந்தால கோயில்ல போய்
1: கும்பிடுவேன்.
2: மற்ற வந்து எனக்கு ஒரு பழக்கம் வந்து கருப்பு காயிறு ஒன்று களத்துல போடுவேன்.
1: கருப்பு
2: அதுல கொஞ்சம் இது இருக்கு. மற்ற வந்து ஒரு பெண்டன் போடுவேன், முருகன் ஓம் எடுத்து அதுதான் நான் செலவு பண்ணிட்டு இருக்கிறேன். மற்றபடி பெருசா நான் கோயிலுக்கு அதற்கு போறதில்லை, அவ்வளவுதான்.
1: அவ்வளவுதான் உங்களுடைய நம்பிக்கையை வந்து நீங்க உழைப்புதான் உங்களோட நம்பிக்கை,
2: உழைப்பு நம்பிக்கை. மற்ற இந்த நம்பர் அந்த நம்பரை எனக்கு பிடிச்சது.
1: ஓ, நம்பர் நியூமராலஜி உங்களுக்கு கொஞ்சம்
2: பாடல் வந்து இன்றங்கை கல்யாணி படத்துல தன்னந்தனி காட்டுக்குள்ள
1: தன்னந்தனியா காட்டுக்குள்ள நல்ல பாட்டு தான். ஓகே,
2: ஜோடி நாங்க சேர்ந்து
1: பாத்தீங்களா, எல்லாம் சொல்லிட்டு கடைசியில கேக்குற பாட்டு தான் கிளிகளு ஒவ்வொரு தடவை உங்களுக்கு அது ஒரு பெரிய சவாலா இருக்கு.
3: ஆமா, எலிவேட்டர்ல போகல கட்டா இப்ப இந்த தரம் எலிவேட்டர்ல போயிட்டு வந்து கீழே நிக்க உங்களோட பேசிட்டு போயிடும் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆயிட்டு அப்புறம் மத்த நிகழ்ச்சியில் வந்திருந்தாரு சொல்லிடுவேன். நீங்க சித்ராமாக்கும் மற்றது நம்ம நேர் இது யார் இது என்ற பேத்தியா?
1: ஆமா, இதனுடைய பேத்தி.
3: உங்களுக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வேறாக்கள் இருக்கா இன்னொரு நாளே சொல்லலாம். மற்றது வந்து ஆமா, நீங்க என்ன பொறுத்தளவில் வந்து நான் இந்த காலமரத்துல வந்து எழுவி குளிச்சு குளிச்சுட்டு சுவாமி கும்பிட்டு எல்லாருக்காக எனக்காகவும் எங்க குடும்பத்துக்காகவும் நண்பர்கள் நண்பர்களோட குடும்பத்துக்காகவும் வேண்டுதலை வேண்டிட்டு காரில் ஏறப்பேர் 3 தரம் அப்படி தொட்டு கும்பிட்டு போவோம். வளர்ற நாட்கள் நிறைய நிறைய இப்படி எல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இருந்த அம்மா அப்பா எல்லாம் சொல்லிட்டு வந்து கடைசியில வந்து நான் இப்ப என்னன்னா வேலை செய்யறதுக்கு மாசத்துல ஒருக்கால 2 தரம் நான் ஸ்பீச் கொடுக்க வேண்டிய வேற ஸ்டேஜுக்கு போகலன்னா நீங்க சொன்ன மாதிரி ஸ்டேஜ் ஒருக்கா தொட்டு அப்படி கும்பிட்டு அப்படி போறது. மற்ற இந்த எப்படி அந்த நம்பிக்கை வரவழைச்சேன்னா இப்ப வளர வளர எங்களுக்கு வயசு வர இந்த பூனை எக்ஸ்பீரியன்ஸ் வர வர இப்ப இந்த பழைய முந்தி செய்த எல்லாம் இந்த பூனை கொடுக்க போன போறதில்ல மத்த பள்ளி சொன்னா போறதில்ல அப்படி அதெல்லாம் அப்படி நடந்தா கூட நான் ஒரு நம்பிக்கையில போயிருவேன். நடந்தாலும் அது அது அது ஒரு இயற்கை, அது இயற்கை நடக்கும். நாங்க எங்கள நம்பிக்கையை வச்சுட்டு போயிட்டு எல்லாம் சக்சஸ் ஆகிறோம். ஒன்றும் சக்சஸ் எல்லாம் வந்தாலும் அது வாழ்க்கையில அப்படித்தான் நிற்பனி வேண்டிய இதனாலதான் நடந்தது அப்படி நினைக்க
1: மாட்டேன்.
3: அப்படி நினைச்சிட்டு
1: கடவுள் கும்பிடுறது தனி, இப்ப இந்த
3: குடும்பத்தை நண்பர்கள் நண்பர்கள குடும்பத்தையும் நல்லதே நடக்கும் அப்படின்னு வேண்டது சில
1: அதெல்லாம் நார்மல். ஓகே ஓகே. இல்ல இப்ப நீங்க இந்த விபூதி 90 வைக்கிறது அது ரெகுலரா வைப்பீங்களா அந்த மாதிரி எல்லாம் கேக்குறேன்.
3: வெற்றியா வரும் வெற்றியா வரும் நினைச்சிட்டு போறதுனால அந்த இப்படி நடக்கிறது எல்லாத்தையும் நான் பெருசா எடுக்கிறது இல்ல. இப்ப நம்பரை பொறுத்தவரையில டக்குன்னு முடிச்சிருக்கு. நம்பரை பொறுத்தவரையில நாங்க மாக்கத்துல 18 வருஷமா இருந்த வீடு வந்து 53 அந்த நம்பர் நம்பர் எங்களுக்கு எடுத்து. ஏன்னா அதுல நிறைய நல்ல நல்லதுலயே நடந்து கொண்டிருந்தது, வீடு விக்கெட்லயும் நல்லதாவே நடந்தது. புது வீட்டு கொண்டு வந்து நாங்க மாறக்கல, நாங்க நம்பர் எல்லாம் பார்த்து வரல. அப்ப வைஃப் சொல்லிட்டு வெட்டா நம்பர் எங்களுக்கு நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு, அங்க இருந்து ஏரியா சைனீஸ் ஏரியா வெட்டா நம்பர் நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு. அப்ப இங்க வந்து கொண்டமயத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்க கொண்டமயத்தை நாங்க வாக்கிங் பண்ணக்குள்ள பார்த்தா அது 611 யூனிக் நம்பர் நம்பர்.
1: ஓகே.
3: எங்களுக்கு எங்க நம்பிக்கைனால அது அப்படி தானா வருது அப்படி
1: இப்படின்னு.
3: போன கிழமை குறிக்கா சொல்லிடு, போன சனிக்கிழமை ஒரு பெரிய ஒரு நல்ல நல்ல ஒரு நாள். போன வியாழக்கிழமை மகள் கேட்டாங்க, சனிக்கிழமை நானும் தங்கச்சியும் கிளாஸ்மேட்ஸும் டவுன் டவுனுக்கு வந்து அந்த நிறைய ஃபெஸ்டிவல் எல்லாம் நடக்குது அதுல சும்மா போயிட்டு நாங்க டைனிங்ல சாப்பிட்டு பேரனை பாத்து சொல்றீங்களா? ஐயோ என்ன கேட்கணுமா இது, பேரனை கொண்டு வாங்க. 2 மணிக்கு வரணும், 3:30 தான் வந்தாங்க. 1:30 வரைக்கும் என்னோட தான் இருந்தாரு. இப்ப இன்னும் அது கண்ணுக்குள்ளேயே இருக்குல்ல அவரோட விளையாட்டு எல்லாம். நான் இன்னொரு நாளைக்கு சொல்றேன், மத்தவங்களும் பாத்துட்டு இருப்பாங்க.
1: இன்னொரு
3: நாளைக்கு சொல்றேன் நடந்த எல்லாத்தையும். இன்னும் அந்த கட் பண்ணையிலேயே
1: இருப்பேன். ஆல்வேஸ் நீங்க உங்களுடைய ஆல் டைம் ஃபேவரட் மொமெண்ட் வந்து உங்க பேரன் கூட இருக்கிறதா, அது தொடர்ந்து என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு.
3: நன்றி.
1: கண்ணன் கடைசி நேர் இணைப்பில் வணக்கம்.
4: இனிய காலை வணக்கம் ராஜ் அவர்களே.
1: இனிய காலை வணக்கம் ஸ்ரீ அவர்களே, எப்படி இருக்கீங்க?
4: சூப்பரா, சூப்பரா இருக்கும்.
1: சிறப்பு. எங்கயோ பயணம், பயணத்தோடயே அப்படியே பேசிட்டு இருக்கீங்க.
4: வாழ்த்துக்கள்
1: சொல்லாம் அவர் கேட்டுதான் இருக்காரு. எல்லாருக்கும் நன்றியும் சொல்லிட்டாரு. சூப்பர். ரைட்டு, இப்ப வருவோம் உங்களுடைய கண்டென்ட்டுக்கு.
4: ஆமா, என்னை பொறுத்த வரைக்கும் நம்பர் இதெல்லாம் சரிபட்டே ஆகாது. எல்லாரும் நம்பரை பார்த்து பிறக்கிறது இல்லையே. என்ன சொல்றீங்க? எல்லாம் எப்பப்ப பிறக்கிறாங்களோ அவங்கள அவங்களுக்கு அதுதான் அவங்கள நம்பர் நினைச்சுக்கிற வேண்டியதுதான்.
1: திருமணங்கள்லாம் வந்து அருந்ததி பாருங்க அப்படின்னு சொல்லி இப்படி மேல பார்க்க வைப்பாங்க. அருந்ததி தெரியாது, இருந்தாலும் அது ஒரு சடங்கா நம்ம பாக்குறதுன்றது மனசெலவுல வந்து ஒப்பக்கூடிய விஷயமாக இருக்கு இல்லையா? அந்த மாதிரிலாம் வந்து சில விஷயங்கள் இதெல்லாம் இன்னமும் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் எனக்கு அது உடன்பாடு இல்லை. எனக்கு நானும் இதை ரொம்ப விரும்பி ஃபாலோ பண்ணுறேன். இதெல்லாம் நமக்குள்ள நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற விஷயம் அப்படின்ற மாதிரி இருந்தால் எந்தெல்லாம் இதெல்லாம் இருக்கும் லிஸ்ட்ல?
4: அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு என்னென்ன நம்பிக்கையோ அதை பற்றி அவங்க செய்யறது அவங்களோட விருப்பம்.
1: என்ன
4: பொறுத்த வரைக்கும்
5: அதுல தலை போட்டு ஒன்னும் செய்யலாது. அவங்களுக்கு ஒரு சிலவங்களுக்கு நம்பர்ல தான் பொருந்தும், அது நம்பரை பார்த்து அது அவங்க
6: சொல்லிட்டீங்க.
5: ஒரு சிலவங்க வந்து மத்த அவங்களோட ஒரு ஒரு ஆட்கள்ட்ட ஒரு ஒரு நேட்டிவ்ஸ் இருக்கு, ஒரு ஒரு படிக்கோல ஒரு ஒரு சாத்திர சாம்ராஜ்யங்கள் பார்த்து அவங்க அவங்களோட விருப்பம். பொறுத்தவரைக்கும் நம்பர்ல அதெல்லாம் ஓகேதான், ஆனா அந்த சாத்திரம் பாக்குறது எல்லாம் பொய் விஷயம். அவர்தான் போய் சேர்ந்து 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் சொல்றது. அப்ப நான் அந்த காய் பார்த்து சாத்திரம் பார்க்கற எல்லாம் போய் போய்தானே.
6: அது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இல்லையா? ஓகே, சில பேர் வந்து அதை நம்புறாங்க, அது நடந்தும் இருக்குது அப்படிங்கறதுனால இதை வந்து நம்ம.
5: ஆமா, நிறைய பேர் ஒரு ஆள் ஒரு ஒரு நம்பிக்கை. பூனை குறுப்பு அதெல்லாம் போய் விஷயம், பூனை குறுக்க போது அது எங்கேயாவது போயிட்டு போகுது, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல.
6: நினைச்சிருக்கலாம் பூனை.
5: மத்தது வந்து பாடல் கேக்கணுமே, மிச்சம் எல்லாம் பேசிட்டாங்க.
6: என்ன பாடல்?
5: 36 வயதுல இருந்து போகிறேன் ஒரு பாட்டு இருக்கு.
6: ஆமா, சூப்பர் பாட்டு, போட்டுருவோம். நல்ல பாட்டு,
5: சித்ரா பாட்டு எல்லாரும் கேட்டாங்க, கூடுதலா கேட்டாங்க, அதனால இந்த பாட்டு கேக்குறோம்.
6: போட்டுருவோம் இந்த பாட்டு உங்களுக்காக. நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்காக. ஆதரவு கொடுத்த நேயர்களுக்கும் மறுபடியும் நன்றியை சொல்லிட்டு செய்திகளை தொடர்ந்து நிகழ்ச்சிகள் தொடரும்.
7: வீரகேசரி பத்திரிகையின் மூத்த ஊடக புகைப்பிடிப்பாளரும் தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் சிறிய உறுப்பினருமான சண்முகலிங்கம் சுரேந்திரன் அவர்கள் காலமான செய்தி அதிர்ச்சியையும் ஆழ்ந்த வேதனையையும் தருகின்றது என தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் இரங்கல் வெளியிட்டுள்ளது. நேர்மையான அரச சேவையை உறுதி செய்யும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் நேர்மை கலாச்சாரம் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலைத்திட்டத்தின் கீழ் கிண்ணியா பிரதேச செயலக ஊழியர்கள் இன்று நேர்மையான அரச சேவைக்கான சத்தியப்பிரமாணத்தை எடுத்துக்கொண்டனர். தேர்வு சீர்திருத்தங்களுக்காக இன்போசிஸ் இணை நிறுவனர் நந்தன் நிலேகனி தலைமையில் உயர்மட்ட குழுவை பிரதமர் நரேந்திர மோடி அமைத்துள்ளார். நாட்டின் இரத்த இறப்பு வழக்கத்துக்கு மாறாக மிக வேகமாக குறைந்து வருவதால் இரத்த தானம் செய்ய முன்வருமாறு கனடியர்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் என கனடியன் பிளட் சர்வீசஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது. போரின் மனித இழப்புகள் குறித்து வெளிப்படைத்தன்மை பற்றிய கேள்விகள் நீடித்து வரும் நிலையில் பென்டகன் தனது அதிகாரப்பூர்வ போர் உயிரிழப்பு பதிவுகளை திருத்தியுள்ளது. அதில் 140 மேற்பட்ட காயமடைந்த வீரர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளனர் மற்றும் கடந்த வாரம் ஈரானிய தாக்குதல்களில் கொல்லப்பட்ட 4 வீரர்களின் இடத்துக்கு பணி மீண்டும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு 2.5 லட்சம் இலங்கையர்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை வழங்குவதற்கு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் திட்டமிட்டுள்ளது. பருத்தித்துறை முனைப்பகுதி சிறந்த சுற்றுலாத்தலமாக அபிவிருத்தி செய்யப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் 200, 500 ரூபாய் நோட்டுகளை நேபாளத்தில் பயன்படுத்த நேபாள அரசு அனுமதி அளித்துள்ளது. கனடாவில் ஏற்படும் காட்டுத்தீயின் புகையிலை தாண்டி அமெரிக்காவுக்குள் பரவுவது குறித்து அண்மையில் டொனால்ட் ட்ரம்ப் விமர்சித்திருந்த நிலையில் அமெரிக்க கனடா எல்லையில் ஒரு பிரமாண்டமான வடிகட்டும் தடுப்பு அமைப்பை கொண்டிருப்பதாக சித்திகரிக்கும் செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்ட படத்தை அவர் ஜூலை 25 அன்று தனது ரூட் சோசியல் தளத்தில் பதிந்துள்ளார். ஈரான் நோக்கி சென்று கொண்டிருந்த ரஷ்ய சரக்கு கப்பல் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றம் அதிகரித்த நிலையில் தனது நாடு எல்லாவற்றுக்கும் தயாராக உள்ளது என்று உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளாா்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 48. வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். மிக லேசான மயிலிறகுதானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். இதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

மிஸ்ஸிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4665-4661.
2: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: Jiva Jewelers.

0: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் டிஜினம்.
1: பார் கிளம்ப க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
2: The customer you're trying to reach is not available.
3: பிரதி செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ், டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்,
0: 24 மணி நேரமும்
4: துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.

கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிரம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 905-667-7200. 7 6 7 2 0.

நேர்கள் அனைவருக்கும் மறுபடியும் வணக்கம். இப்போ வந்து நீங்கள் கேட்டுட்ருக்கிறது என்றும் கலக்கல் நிகழ்ச்சி. என்றும் கலக்கல் நிகழ்ச்சியில் சினிமா செய்திகளை வழக்கமாக கொடுத்துட்டு வர்றோம். இதில் முதல்ல நம்ம ஜனநாயகனை பற்றி பேசியிருந்தோம், என்னுடைய ரிவ்யூவும் கொடுத்துருந்தேன். ஆனால் படம் பயங்கரமாக ஓடிடும், தேட்டர்லலாம் வந்து ஃபுல்லாயிரும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஜனநாயகன் படத்துக்கு ஏ சான்றிதழ் வேறு கொடுத்துருந்தாங்க. நிறைய பயங்கர வைலண்ட் காட்சிகள்லாம் இருக்கிறதுனால ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருந்ததாக வந்து கேள்விப்பட்டோம். பட் அந்தளவுக்கு வைலண்ட்டானா ஓகே இருக்கலாம் ஆஃப்கோர்ஸ். இதனால் வந்து 18 வயதுக்கும் குறைவான மக்கள் வந்து படத்தை பார்க்க முடியாதுன்னு சொல்லி எல்லாம் நம்ம ஊரில் தான் வந்து பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கல. பட் நல்லா ஊற்றுலையும் மற்ற எல்லா ஊர்லேயும் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி குழந்தைகளை வந்து பார்க்க விடாமல் பண்ணிட்டாங்க. ஏன்னா விஜயோடைய மிகப்பெரிய ரசிகர் கூட்டமே வந்து பிலோ 18 தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எல்லா சின்ன பசங்களும் வந்து பார்க்கணுன்னு வாங்க. குழந்தைங்களுக்காகவே அப்பா அம்மா வந்து சரி பசங்களை கூப்பிட்டு போய் படத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களோட குடும்பம் குடும்பமாக வந்து வருவாங்க. இப்போ பசங்களை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுனாலேயே குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படிங்கிறது இங்கே குறைஞ்சிருச்சு. பெண்கள் கூட்டம் வந்து குழந்தைங்களோட பெண்கள் வந்து பார்க்குறதும் குறைஞ்சிருச்சு. ஃபேமிலியாக வந்து பார்க்குறதும் குறைஞ்சதுனால எதிர்பார்த்த அளவுக்கு வந்து படத்தோடைய வெற்றி அமையலை அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா கலெக்ஷன் வைஸ் வந்து யூஸ்வலாக விஜய் படம் அப்படின்னாலே வந்து முதல் 3 நாள்லேயே வந்து 250-300 கோடி தாண்டி போயிட்டே இருக்கும். அதில் தலைவருக்கே 250-50 கோடி சம்பளமே போயிடும். அதுக்கப்புறம் இதர செலவுகள் எல்லாம் போட்டு கடைசியாக அடுத்த 2 வாரம் ஃபுல்லாக வந்து போட்ட காசை எடுத்துகிட்டு அடுத்த 2 வாரம் தான் வந்து லாபமே. இதில் என்ன ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, படம் வந்து ஏற்கனவே திருட்டுத்தனமாக ரிலீஸ் ஆனதுனால அதிலே வந்து நிறைய பேர் படத்தை பார்த்து முடிச்சிட்டாங்க. அதனால் திருப்பி என்னத்தை இந்த படத்தை மறுபடியும் போய் தியேட்டரில் பார்த்துக்கிட்டே அப்படின்னு சொல்லி பாதி பேர் வரலே என்னன்னு தெரியல. இப்போ வந்து உலக அளவிலேயே வந்து டோட்டலாகவே வந்து படம் 150 கோடியை தாண்டும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு டேவே எதிர்பார்த்தாங்க. பட் இன்னி வரைக்குமே வந்து 230 கோடி பக்கம் தான் வேர்ல்டு லெவல் கலெக்ஷனே வந்து வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் இப்போ இந்த வாரம் வந்து இன்னும் குறையும், பெருசாக ஒன்றும் லாபம் வராது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த வகையில் கண்டிப்பாக இந்த படம் 500 crores மேலே போகும் அப்படின்னு சொல்லி முதல்ல எதிர்பார்த்த அந்த எதிர்பார்ப்பு அந்த நம்பிக்கை வந்து இப்போ குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு லாபம் வருமானு தெரியல. மேபி இது வந்து 300 இல்லை 350 கோடியை தட்டுச்சு அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய லாபம் தான் ப்ரொடியூசருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிக்க வேண்டியதான். போட்ட காசு எடுத்துடலாம் அப்படின்னு. இன்னொரு சைடு இப்போ வந்து ஜனநாயகன் திரைப்படம் வந்ததுனால அன்பே டயானா அப்படின்ற படம் வந்து பொசுக்குன்னு தியேட்டர் எல்லாத்தையும் தூக்கி நீங்கள்லாம் வந்து ஓரமாக உட்காரியா அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு அருமையான படம் அருள்வான் அப்படின்ற ஒரு படம், ஒரு சின்ன பொண்ணு அந்த படத்தில் சும்மா அப்படி நடிச்சிருக்கான். அந்த படம் வந்து நீங்கள் ஓட்டிட்டுலேயே வந்துருச்சு. அருள்வான் கண்டிப்பாக அந்த படத்தை நீங்கள் பார்த்தே ஆகணும். ஜனநாயகன் படம் பார்க்குறீங்களோ இல்லையோ தெரில, ஆனால் அருள்வான் அப்படின்ற படத்தை கண்டிப்பாக பாருங்கள். இங்கே அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து கனடாவில் இருக்கிற தியேட்டர்களில் இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணலை. போட்டு நானும் தேடி தேடி பார்த்தேன் எந்த தியேட்டர்லையாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. அருள்வான் திரைப்படத்தை வந்து கனடாவில் எங்கேயுமே வந்து ரிலீஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இந்த படம் வந்து உங்களுக்கு ஓடிடி ரிலீஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா அப்படி கூட பார்க்கலாம், இல்லை நீங்கள் ஐபிடி தான் இருக்குதே அதில் போய் பார்த்துருங்க. அருள்வான் திரைப்படம் வந்து நிஜமாகவே ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு படமாக வந்து இருந்தது. எனக்கு பர்சனலாக பார்த்த ரீசெண்ட் மூவிஸில் கொஞ்சம் சாலிடான கண்டென்ட்டோடு வந்திருக்கிற ஒரு படம். அந்த படத்துடைய ரிவ்யூவை நான் கொடுக்கல. அந்த படம் வந்து நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி மனசுவிட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படியே அதை விட்டு வைக்கிறேன். அன்பே டயானா படத்தையும் நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணிட்டோம். அந்த படத்துக்கு இப்போ வந்து நல்ல விஷயம் என்ன அப்படின்னா தியேட்டர்கள் அதிகரிச்சிருக்கு. இது சரி, இனிமேல் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வந்து ஜனநாயகன் ஓடாது அப்படிங்கிறதுனால தியேட்டர்களை வந்து அன்பே டயானா திரைப்படத்துக்கு வந்து அதிகரிச்சிருக்காங்க. அதனாலேயே வந்து அந்த டைரக்டர் ப்ளஸ் ஆக்டர் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஒரு பேட்டியும் கொடுத்துருக்காரு. இந்த படத்தை வந்து நீங்கள் ஏன்னா இது வந்து ஒரு ஃபன் ஃபில்டு படம் அப்படிங்கிறதால பாரி இளவழகன் வந்து ஏற்கனவே இண்டஸ்ட்ரியில் நல்ல ஒரு பேரோடு இருக்கார். ஏன்னா அவருடைய ஜமா அப்படின்ற திரைப்படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு அருமையான தமிழ் சினிமாவில் வந்ததுலேயே ஒரு நல்ல குவாலிட்டியான படம் அப்படின்னு சொன்னால் ஜமாவை கொடு சொல்லலாம். அந்தளவுக்கு ஜமா அளவுக்கு இந்த படத்தில் பெரிய குவாலிட்டி இல்லை அப்படின்னாலுமே
படம் வந்து நல்ல ஒரு என்டர்டெய்னர். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக இந்த படத்தையும் பார்க்கலாம். அன்பே டயானா அண்டு அருள்வான், இது ரெண்டுமே நீங்கள் பார்க்க வேண்டிய திரைப்படங்களில் லிஸ்ட்டில் வருது. ஜனநாயகன் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம், ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் ஒன்றுமே இல்லைங்க பெருசாக. நீங்கள் வந்து வா அப்படின்னு பார்க்குற அளவுக்கு அதில் எதுவும் இல்லை. பட்டு கண்டிப்பாக அருள்வான் திரைப்படத்தையும் ஜனநாயகனையும் நான் பர்சனலாக ரொம்ப அருள்வானையும் அதுக்கப்புறம் அன்பே டயானாவும் நான் பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக அந்த படத்தை பார்க்கலாம். முக்கியமாக அருள்வான் படம் வந்து ரொம்ப மலை பிரதேசங்களில் வந்து நீங்கள் எப்படி அந்த ஷாட்டை வச்சுருக்காங்க, எப்படி அந்த ஃப்ரேமை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு பார்க்கக்கூடிய உண்மையான வேலை செஞ்சு பயங்கரமாக அந்த படத்துக்காக உழைச்ச ஒரு கேங்குடைய படைப்பு இது. ஸோ இப்படிப்பட்ட படங்கள் தான் தமிழ் சினிமாவில் வரணும் அப்படின்னு சொல்லி நானும் எதிர்பார்க்குற படத்தில் இது ஒன்று.

மறி மறி நின்னே பாட்டை கேட்டீங்க. பாடறியின் படிப்பெரியன கூட கவுண்டர் சாங்காக கேட்க வேணாம், அந்த பாட்டும் வருது உங்களுக்காக கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி இந்த அருள்வான் படத்தை பற்றி பார்த்துருவோம். கதை வந்து ரொம்ப சிம்பிளான கதை தான், ஏற்கனவே நீங்கள் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துருக்கீங்க. இன்ஃபேக்ட் வெப்சீரிஸுமே வந்தது இந்த பேஸ் பண்ணி, பேர் மட்டும் சுழலியோ ஏதோ ஒரு வெப்சீரிஸ்னு நினைக்கிறேன். ஏறக்குறைய அதை அந்த ஐடியாவை வச்சு தான் எடுத்திருக்காங்க. ஆனால் பயங்கரமான எஃபர்ட் இந்த படத்தில் வந்து பார்க்க முடியுது. தேனி மாவட்டத்தில் மலைப்பகுதியில் வசிக்கிற ஒரு காடர் இன மக்கள், காடர் இன மக்களுடைய வாழ்வாதாரத்தை அவ்வளோ அழகாக வந்து சித்தரிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு டைரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். பெண் குழந்தைகள் வந்து அங்கே இருக்கிற ஒரு பாரம்பரியம் என்ன அப்படின்னா, இப்போ இன்றைக்கி நான் காலையில் பேசிகிட்டு இருந்தோம்ல, நிறைய மூடநம்பிக்கைகள் இல்லை நம்பிக்கைகள் அப்படின்னு சொல்லலாம். அந்த நம்பிக்கையில் இதுவும் ஒன்று, இது கண்டிப்பாக மூடம் அப்படின்னே வந்து தாராளமாக நம்ம சொல்லலாம். பெண் குழந்தைகள் வந்து பூ பெய்து விட்டால் உடனே வந்து திருமணம் செய்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய விதிமுறை. எந்த வயசாக இருந்தாலும் அவங்க வந்து பெரிய மனுஷன் ஆகிட்டாங்க அப்படின்னா உடனே வீட்டுக்குள்ளாரியே தான் உட்கார வைக்கணும், வெளியில் அனுப்பக்கூடாது. ஒரு நல்ல பையனாக சீக்கிரமாகவே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும். பள்ளிக்கூடம் போகக்கூடாது, காட்டு வாழ்க்கையே தான் வந்து போதுமாக இருக்கணும். வீட்டு வாழ்க்கை எப்படி வந்து நடத்துறது ஒரு பெண் அப்படிங்கிறத வந்து முடக்கிய ஒரு சமுதாயமாக வந்து இருக்குது. இப்போயுமே பண்ணலாம் இந்த மாதிரிலாம் இருக்கா? இப்போ தான் பெண்கள் வந்து எல்லா சுதந்திரமும் கிடச்சிருச்சே, எல்லா இடத்துக்கும் போகலாம் வரலாம், என்ன வேணால் பண்ணலாம், நினச்சதை பண்ணலாமே அப்படின்னா இல்லை, இன்னமும் வந்து மலைவாழ் மக்கள். ஆனால் உண்மையிலே இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் என்ன அப்படின்னா, எல்லா படங்களையும் வந்து மலைவாழ் மக்களை டார்கெட் பண்ணி கதைகள் வந்து வர ஆரம்பித்தது. அதில் உருப்படியாக நல்ல படமாக வந்து வந்தது சில படங்கள் தான், மற்றதெல்லாம் வந்து ரொம்ப ஓவராக வந்து கிளாமரைஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை, அவங்க ரொம்ப நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. சில சலுகைகள்லாம் அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கல, அதெல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் இதில் வந்து சொல்லப்பட்ட கதை வந்து கதையுடைய க்ரக்ஸ் வந்து கொஞ்சம் வேறு. அந்த மலைப்பகுதியில் காடர் இன மக்களில் சேர்ந்தவங்க தான் இந்த ஆரவ் அண்ட் ரம்யா தம்பதியினர். இவங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்க, கிருத்திகா அப்படின்னு. இந்த படத்தில் எக்ஸலண்ட் ஆக்டிங், படம் முழுக்க அவங்க தான் அப்படின்னா கிருத்திகா, அந்த சின்ன பொண்ணு தான். அந்த சின்ன பொண்ணு அவ்வளோ அருமையாக நடிச்சிருக்காங்க. அந்த கிருத்திகான்ற பொண்ணை வந்து நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவுக்கு ஆசை, நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும் அப்படின்ற ஆசையெல்லாம் இருக்குது. திருமணம் வேண்டாம், படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நினச்சி என்ன பண்ணுறாங்க, தேனியுடைய கலெக்டராக இருக்கிற அருள்நிதியை வந்து சந்திக்க மலைவாழ்வர்கள் வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து விரும்புகிறாங்க. ஸோ அருள்நிதியை சந்திக்க, சரி இப்போ படிப்பு வேணும் அப்படின்னு முக்கியம் அப்படின்னா நீங்கள் வந்து நகர வாழ்க்கைக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்ல, அந்த மலைவாழ் மக்களில் விட்டுட்டு கீழே இறங்குறாங்க கிருத்திகா குடும்பத்தினர். அவங்க வந்து கலெக்டர் சந்திச்சாங்களா, காடர் மலைவாழ் மக்கள் பகுதியில் வந்து பள்ளிக்கூடம் வந்துச்சா, படிப்பு இல்லாதவர்களுக்கு அந்த மக்களுக்கு படிப்பு கரெக்டான முறையில் போய் சேர்ந்துச்சா, எப்படி படிப்பு இல்லைன்னா எவ்வளோ பிரச்சனைகளை சந்திப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் காட்டில் மலைவாழ் மக்களுக்கு ஏற்படுற இன்னல்கள் என்ன, உண்மையிலே வந்து இந்த அரசு தரப்பு வந்து என்னென்னலாம் அவங்களுக்கு சலுகைகள் கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் என்னென்னலாத்தையும் பறிக்குது, இந்த மாதிரி பல இப்பயும் ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிற எல்லா சமுதாய பிரச்சனையும் வந்து எடுத்து பேசுகிற ஒரு படமாக இருக்குது. குழந்தை திருமணங்கள் இன்னமும் நடந்துகிட்ருக்கான்னா, ஆமாம் நடந்துகிட்ருக்கு, அதையும் வந்து ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. கிருத்திகா அப்படின்ற அந்த சிறுமியுடைய கதாபாத்திரம் வந்து முழுக்க முழுக்க அருமையாக சித்தரிக்கப்பட்டிருக்கு. ஓவர் கிளாமர் இல்லாமல், ரொம்ப சினிமாத்தனம் இல்லாமல், கொஞ்சம் யதார்த்தத்தையும் கலந்து நல்ல ஒரு பொழுதுபோக்கு படமாக வந்து, அதே சமயம் நிறைய சமுதாயத்தில் இருக்கிற பேச வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பேசிய ஒரு திரைப்படமாக இருந்தது. ஸோ பர்சனலாக நான் வந்து அருள்வான் திரைப்படத்தை உங்கள் எல்லாருக்குமே பார்க்கணுன்னு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். தரமான ஒரு குவாலிட்டியான படம், நிச்சயமாக பாருங்கள். அதை வந்து நீங்கள் இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு தான் கஷ்டமே, ஜனநாயகம்லாம் இத்தனை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்களே, கனடாவில் அருள்வான் படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணலேன்ற வருத்தம் இருக்குது எனக்கு. ஏன்னா இதெல்லாம் தியேட்டரில் போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்த படங்களை செலவு பண்ணி தியேட்டரில் பார்க்கணுன்ற ஆசை எனக்கும் இருக்குது. தெரில இதெல்லாம் எப்போ மாறும் அப்படின்னு தெரில. இன்னும் சில சினிமா விமர்சனம் உங்களுக்காக காத்துட்ருக்குது, நீங்கள் தொடர்ந்து கேட்டுட்ருக்கிறது

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 48. வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சுறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். பீலிபை சாகாடும் அச்சுறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். மிக லேசான மயிலிறகு தானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். இதையுமே அதன் அளவோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165. KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காக்கா கடி செக்மெண்ட். இதில் சிம்பிளான 2-3 கேள்வியை கேட்டு நீங்கள் கொண்டு வர்ற வித்தியாசமான பதில்கள்லாம் கேட்குறது வழக்கம். அந்த மாதிரி தான் இந்த கேள்வியும். நிறைய கேள்வி இருக்குது, டக்கு டக்குன்னு போவோம். முதல் கேள்வி வந்து, இப்போ ஹோட்டலுக்கு போனீங்க அப்படின்னாலே வரிசையாக சொல்லுவாங்க, இட்லி, வடை, பொங்கல், தோசை, பூரி, சப்பாத்தி, ரவா உப்புமா, ரவா கேசரி, அதுக்கப்புறம் டீ, காப்பி அப்படின்னு. இதில் எல்லா சாப்பிட்ற ஐட்டம், இந்த பிரேக்ஃபாஸ்டில் இருக்கிற ஐட்டம் இருக்கு இல்லையா, பொங்கல், பூரி, இட்லி, வடை, தோசை, ரவா தோசை, கிச்சடி, இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாத்துலேயுமே எல்லாத்துக்கும் ரேஸ் வைக்கிறாங்க. ஓகே, ரன்னிங் ரேஸு, பந்தயம் வச்சா எது வந்து ஜெயிக்கும், எது தோக்கும், எந்த ஐட்டம் ஜெயிக்கும், எந்த ஐட்டம் தோக்கும் அப்படின்றதான் கேள்வி. சரி, ஜெயிக்கிறத அப்புறம் வச்சுக்கோம், எந்த ஐட்டம் தோற்று போகும், கடைசியாக வர்ற ஐட்டம் எது அப்படிங்கிறதான் கேள்வி. எந்த ஐட்டம் தோற்று போகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் சொல்லணும். இட்லி, வடை, பொங்கல், பூரி, தோசை, சப்பாத்தி, மசால் தோசை, இதெல்லாம் இருக்குல்ல இந்த லிஸ்ட்டில், எது வந்து ஜெயிக்கும், எது தோக்கும் அப்படிங்கிறத கால் பண்ணி சொல்லுங்கள். சிம்பிளான ஒரு ஜாலியான கேள்வி தான். ஒரு 3 பதில் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்த கேள்விக்கு போயிடும். நிறைய கேள்விகள் கொண்டு வந்திருக்கிறதுனால டக்கு டக்குன்னு முடிப்போம். பதிலோடு கால் பண்ண வேண்டிய நம்பர் 416-644-6222, 4164 6 4 4 6 2 2. இந்த நம்பர் கால் பண்ணி உங்களோட பதிலை பதிவு செய்யுங்க.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனல் அண்ட் கிரிமேஷன் .com.
1: ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன். இட்லி, பூரி, பொங்கல், வடை, தோசை, ஆப்பம், இதில் எது வந்து கடைசியாக வரும், எது வந்து ஃபஸ்ட்டாக ஒரு ரேஸ் வச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். இப்போ பதிலோடு இணைந்திருக்கிற நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்
1: சாமி, சொல்லுங்கள், உங்கள் லிஸ்டில் இருக்கிறதுல எது ஜெயிக்கும், எது தோக்கும்? கிளம்பி ஓடுறதுக்கு பிரம்மாஸ்திரத்தை வீசினா மத்த சின்ன சின்ன அம்பெல்லாம் வச்சுட்டு போருக்கு வர்றவங்களாம் பாவம் இல்லையா? எடுத்த உடனே பிரம்மாஸ்திரத்தை வீசிட்டீங்களே சுவாமி, சிறப்பு, மிகச்சரியான பதில், வாழ்த்துக்கள். அருமை, அருமை. தப்பு தான். ஏன் தப்பு? என்னன்னா, இவரை முதல்ல லைன்ல எடுத்தது தான் மிகப்பெரிய தப்பு. ஓகே, அடுத்த நேர இணைப்பில் வணக்கம்.
3: வணக்கம் ராஜ், நான் மதன் நினைக்கிறேன்.
1: சொல்லுங்க மதன், உங்க பதில் என்ன?
3: முறுக்கு.
1: முறுக்கா? முறுக்கு லிஸ்ட்ல இல்ல. சரி, முறுக்கு வந்து முதல்ல வருமா கடைசியா வருமா?
3: கடைசியா தான் வரும். முறுக்கு கிட்ட ஓடியாரு.
1: ஓ, முறுக்கு கிட்ட. ஆ, முதல்ல எடுத்த உடனே முறுக்கு கிட்ட நிக்கும். ஆ, முறுக்கு கிட்ட நிக்கும், ஓட மாட்டேன் அப்படினா கெத்த காட்டி. ஆ,
3: இல்ல இல்ல, யார முறுக்கு கிட்ட ஓடியாரு, மன ரவுண்ட் அடிச்சு அப்படியே படுத்துறோம் bro.
1: ஓகே, கடைசியா வர்றது முறுக்குன்றீங்க? ஆ,
3: முறுக்கு. ஆ, முறுக்கு. முதல் முதல் வர்றது பொங்கல், பொங்கி கிட்ட வரும்.
1: பொங்கல் தான் முதல்ல வருமா? பொங்கல் யூஸ்வலாக பொங்கல் சாப்பிட்டா ரொம்ப அசதியாக தானே இருப்பாங்க. ஓகே, பொங்கல் தான் பொங்கிட்டு முதல்ல வரும். ஓகே, கரெக்ட். டெக்னிக்கலி பொங்கல் தான் பொங்கி வரும் முதல்ல. ஆ,
3: பொங்கி வரும்.
1: ஓ, இன்ட்ரெஸ்டிங். நல்ல பதில், வாழ்த்துக்கள்.
3: நன்றி, நன்றி, நன்றி,
1: நன்றி, வணக்கம். அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
4: வணக்கம் குயின்சன்.
1: வணக்கம் குயின்சன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கு உங்க குரலை கேட்கறதுக்கு, ரொம்ப நாள் கழிச்சு. ஆமாம், எப்படி இருக்கீங்க?
4: நல்லமா இருக்கோம், நீங்க?
1: ஆ, சூப்பரா, சிறப்பா, ஜாலியாக இருக்கேன் குயின்சன். நீங்க என்ன பதில் வச்சிருக்கீங்க?
4: நான் நினைக்கிறேன் முதல்ல ஒரு வந்து சாம்பார் ஆயிருக்கும்.
1: முதல்ல ஜெயிக்கிறது சாம்பார் தானா?
4: ஆமாம்.
1: ஓ, ஏன்?
4: வாழையில ஊத்தினால்
1: குடுகுடுன்னு ஓடும்,
4: பாட்டுக்கு ஓடும்.
1: ஆ, ஓகே. அப்ப ரசம் தான் சொல்லணும் நீங்க. ரசம் தான் ஒட்டாம ஓடிட்டே இருக்கும். ஆ, அதை பிடிச்சி நிறுத்துறது தான் கஷ்டம். சிறப்பு. ஓகே, ரசம் நல்ல பதில். எது கடைசியா வரும் அப்ப?
4: பொங்கல்.
1: எது?
4: பொங்கல். பொங்கல்.
1: ஆ, பொங்கல் அதான் கடைசியாக வரும். ஏன்னா ரொம்ப லேசி, பொங்கல் சாப்பிட்டாலே மந்தமாக தான் இருக்கும் அப்படின்றது தான்.
4: இல்லை இல்லை, கல்லீர் இருக்கிறபடியா கொஞ்சம்
1: செமக்கடி. இது நல்லா இருந்தது. ஆ, பொங்கல் கல்லில் இருக்கிறதுனால அது வந்து நகர்ந்து வர்றது கஷ்டம். ஓகே, நல்லா இருந்தது அந்த பதில். வாழ்த்துக்கள் குயின்சன், நன்றி.
4: நன்றி,
1: வணக்கம். அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம். ரசிகன் சொல்லுங்க, நீங்க எது முதல்ல வரும் கடைசி வரும் நினைக்கிறீங்க?
5: அதுக்கு முதல் யோக் யோக் சினிமாவுக்கு முன்னால் ஒரு ஆள் டான்ஸ் பண்ணிட்டு.
1: நான் தான், நான் தான் அந்த வெள்ள சட்டை கருப்பு பேண்ட், நான் தான். அதாவது வெளியில நம்ம உள்ள போய் என்ன அடி வாங்குறோம்ன்றது முக்கியம் இல்ல, வெளியில வரும்போது நம்ம தான்டா அப்படின்னு சொல்லி கெத்தா வரணும். உள்ள பொண்டாட்டி அடிச்சாலும் வெளியில வரும்போது அவ்வளவுதான் பிச்சிருவோம், பிச்சு அப்படின்லாம் மிரட்டிட்டே வெளில சவுண்ட் கொடுத்து வரோம்ல. அந்த மாதிரி தியேட்டருக்குள்ள போய் அடி வாங்கினாலும் இந்த படத்தை நம்ம வந்து தியேட்டர்ல செகண்ட் ஹாஃப்லாம் உட்காரவே முடியலன்னாலும் வெளியில முதல்ல இருந்தாலும் கடைசி படம்ல பாவம், தளபதியோடைய கடைசி படம், அதனால நம்ம ட்ரிபியூட் பண்ணி தான் ஆகணும்.
5: அதான் அவங்களோட ரிவ்யூவும் நல்ல மேல இருந்தது, நானும் பார்த்தேன் படம். அதான் நீங்க சொன்னதே தான் அப்படியே இருந்து செகண்ட் பார்ட், ஐயோ என்ன மாதிரி இருந்தது. இருந்தாலும் பிரச்சனை இல்ல, பார்த்து முடிச்சேன். டான்ஸை பார்த்தேன், அதான் கேப்பமண்டு. மற்றது அந்த விஸ்கியை பத்தி கேட்க, எங்களை பத்தி, எங்களை கேட்டீங்களா? அங்க முக்கியமான ரெண்டு மூணு பேர் வந்து போனாங்களே, அவங்கள பத்தி ஏதாவது கேட்டீங்களா?
1: அவங்க தான் அதை பத்தி பேசவே விருப்பம் இல்லாம அமைதியாயிட்டாங்க.
5: பாட்டி வழியவே உட்கார முடியல, அந்த அளவுக்கு போன்ல அடிச்சு சொல்ல.
1: கரெக்ட். நான் யூஸ்வல் இந்த என்டையர் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் இந்த டேபிள் எப்படி சிங்கிள் பேரலாம் என்ன, ஏன் பிளெண்டட் விஸ்கின்னா பேர் என்ன, ஸ்காட்சுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், எல்லாமே எடுத்து வந்த கண்டென்ட்லாம் அப்படியே மூடி வச்சுட்டேன். போது எதுக்கு இது தேவையே இல்லையே அப்படின்னு சொல்லி.
5: ஆமா ஆமா, அதை பிரச்சனை நான் இவற்றை முக்கியமானவர்களுக்காக தான் அதை சொன்னது. மற்றது அந்த இதை பற்றி சொன்னீங்க, பரிசுல அந்த பூட்டு போட்டு அது எவ்வளவு வெயிட்னு சொல்லுவோம், அவன் ரெண்டு யானை தொங்கினா எப்படி இருக்குமோ அந்த வெயிட் இருந்தது. ஆமா, கடைசி அதை எல்லாத்தையும் வெட்டி கொட்டி விட்டாங்க.
1: ஆமா, ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்லி. யா அவ்வளோட அவ்வளோ
5: ஹெவியா ஹெவியா,
1: என்ன அத்தனை டிராவலர்ஸுமே பண்றாங்கல்ல அதை.
5: அதான் அதே மாதிரி அந்த நீங்க காசு போடுற சொன்னீங்க, அமெரிக்காவில ஒரு பார்க்ல இந்த காசை போட்டு அந்த அந்த பொண்ணுல இருந்த மீன்கள் எல்லாம் என்ன நடக்கு, தனக்கு சாப்பாடு வருதுன்ற அதை விழுங்கி அதுகள் சாகுறன்னு சொல்லி அவங்க அதுல நோட் போட்டாங்க. இதுக்கு இது போடாதீங்க, என்னடா மீன்கள் சாகுது என்று சொல்லி அப்படி கன பிரச்சனைகள் அதுக்குள்ளாலேயும் பெறுகுது. யா இதுகளையும் நாங்கள் பிராக்டிக்கலா சில விஷயங்களையும் யோசிச்சு கொண்டு.
1: அதே மாதிரிதான் இந்த இது விபூதி குங்குமம் எல்லாம் கொடுக்கறதே வந்து நிறுத்தினாங்க சில கோயில் எல்லாம். திருவுண்டு நிறைய போட்டால் தானே அவங்க என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ராவை கொண்டு போய் எல்லாம் அந்த சிலையுடைய கையில் தலையில் காதில் போட்டு விட்டுறது எக்ஸ்ட்ரா ஆகிறதா. ஸோ அதனாலேயே வந்து இப்போ ஐயர்களே வந்து வச்சு விட்டுறாங்க, இல்லைன்னா ரொம்ப திருவுண்டு தான் ஒரு பிஞ்சு தான் கொடுக்குறாங்க கையில். நீ வச்சுக்கிறது மட்டும் போதும், நிறைய கொடுக்கறது எல்லாம் இருக்குல்ல அது எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டாங்க இப்போ. ஏன்னா அதை கொண்டு போய் எல்லா அருமையான சிலைகள் அதிலெல்லாம் வந்து அந்த சிற்பங்கள் மேலே போடுறது, அந்த ஓரத்தில் கொட்டி விடுறது, அதெல்லாம் யார் அப்புறம் கிளீன் பண்றது? சோ அதனாலயே அதை ஸ்டாப்
5: பண்ணிட்டாங்க. இதே நிறைய பேசலாம், மக்கள் பார்த்துப்பாங்க. அத வந்து நான் சொல்றது உப்புமா.
1: ஆ உப்புமா, ஓகே. ஏன்
5: அது உப்புமா உப்புமான்னு பார்த்துட்டு இருந்தே அது லேட்டா
1: இது என்னது என்னது புரியல.
5: அது உப்புமா உப்புமான்னு சொல்லி பார்த்து கொண்டிருந்த உப்புறது உப்புறது தெரியுமா கொஞ்சம்.
1: ஓ உப்புதா உப்புமா உப்புமா. சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான பதில், நன்றி
5: நன்றி.
1: அதுதான் ஆக்சுவலி இன்னொரு கேள்வி, பூரிக்கும் உப்புமாக்கும் வந்து என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உப்புமான்னு பேர் ஆனால் உப்பாது, பூரி உப்பிரும் அப்படின்னு சொல்லி அந்த இதுதான் ஞாபகம் வந்தது எனக்கு. நல்ல பதில்கள் வந்துட்டுருக்கு அந்த வகையில். அடுத்த நேர் என்ன பதில் வச்சிருக்கான்றதை கேட்போம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜ் சாரா.
1: வணக்கம் சாரா, சொல்லுங்கள் சாரா என்ன பதில் வச்சுருக்கீங்க?
2: அந்த ஹோட்டலில் கூல் இருந்ததா?
1: ஆ கூலா, கூ சேர்த்துக்க வேண்டியதா? சேர்த்துக்கிட்டா போச்சு.
2: அந்த கூல் தான் லேட்டா போயிருக்கு, கூலா போயிருக்காங்க.
1: கூலா போறதுனால லேட்டா போயிருக்கு. ஓகே, ஆஹா, இந்த பதில் லிஸ்ட்லயே இல்லையே. சூப்பர், நல்லா வித்தியாசமா யோசிச்சிருக்கீங்க.
2: அடுத்து இன்னொன்று இருக்கு.
1: ஆ சொல்லுங்க.
2: பீட்ரூட் என்ன, பீட்ரூட் ஸ்வீட்னு சொல்லுவோம், ஏதாவது பேர் வச்சு.
1: பீட்ரூட் ஹல்வா, பீட்ரூட் ஹல்வாவா?
2: ஹல்வா, அது வந்து ரூட் அவர் வேற போயிருச்சு.
1: ரூட் மாறி போயிருச்சு. ஆ ஆக்சுவலி இது எப்படின்னா, முதல்ல வர்ற வெஜிடபிள் போட்டி வச்சா அது ஒரு தனி கேள்வி இருக்கு. எந்த வெஜிடபிள் முதல்ல போகும், எந்த வெஜிடபிள் கடைசியா போகும் அப்படின்னு
2: சொல்லி.
1: பீட்ரூட் தான், ரூட் தெரியும்ல, கையில தான் மேப் இருக்கு. அதனால நன்றி. உங்க தோஸ்துங்க எல்லாம் ஊர்ல இல்ல அப்படிங்கறதுனால நீங்க தனிமையில வாடுறீங்கன்னு சொன்னாங்க,
2: அப்படிதானா? தனிமையே இல்ல, அவங்க டெய்லி அப்கிரேட் பண்ணிட்டே இருக்காங்க, மோட்டிவேஷன் தந்து பிக்சர் போட்டு.
1: அப்படியா, ஃபாலோ பண்ணி தான் இருக்கீங்க அப்ப நீங்க?
2: இதே என் பிரதர்ட்ட சொல்லுங்க, நான் நல்ல நல்ல
1: சூப்பர் சிறப்பு சாரா, நன்றி. நன்றி. எடுக்க முடியாம போனதுக்காக மன்னிக்கவும்.
5: அது பரவாயில்ல, அது
1: அந்த தலைப்புக்கு உங்களுடைய கருத்தை சொல்லிட்டு நம்பிக்கை.
5: இதுக்கு வந்து முதல்ல ஃபாஸ்டா போறது டீ தான்.
1: டீ தான். ஓகே, டீ
6: ஏன்னா அது ஈ இருக்கறதால பறந்து ஓடிடும்.
1: ஆ சூப்பர். அப்பனா பாத்தீங்கன்னா காபி தான் முதல்ல போகும். ஏன்னு சொல்லுங்க. காபில ரெண்டு ஈ இருக்குதே.
6: நோ, இது ஒரு ஈ, அது ரெண்டு சம்பந்தத்தை கைய பிடிச்சி நீ நான் சேர்ந்து பிடிச்சி ஒரு லேட் ஆயிரம் ஒன்ன பிடிச்சி இழுத்துரு ஒன்ன பிடிச்சி இழுத்துரும். இது ஒரு ஈ தான்.
1: ஐயோ, எப்படி போட்டாலும் அணக்கட்டுறீங்களே. ரைட், இன்ட்ரெஸ்டிங். காஃபி தான் ஆக்சுவலி. நான் என்ன ரெண்டு ஈ இருக்குல்ல, சோ சர்ன்னு இழுத்துட்டு போயிரும். எப்படியும் ரெண்டு
6: நம்ம ஆளுங்க தெரியும் தானே, முன்ன போட விட மாட்டாங்க, காலை
1: கவுத்துருவானுங்கல்ல. நைஸ் நைஸ். ஓகே, கடைசியா வர்றது இது.
6: கடைசியா வர்றது நான் எல்லாமே கடைசியா வர்றது காரணம் இருக்கு. இருந்தாலும் நான் வடை வச்சிடறேன், ஏன்னா வடை ஓடும் இடையில ஓட்டக்குள்ள காத்து புந்து தள்ளி விட்டுரும்.
1: நீங்க ஆல்மோஸ்ட் ரைட்டு. சரி, நான் உங்களை வச்சு கரெக்டான சொல்றேன், சொல்லிடுறேன். கரெக்ட் ஆன்சர் வடை தான், ஆனா மெது வடை. மசால் வடை போட்டா மெது வடைங்கறதுனால போயிடும். தாராளமா ஏத்துக்கலாம். சூப்பர்.
6: என்ன இட்லியும் எல்லாம் ஓடும். இட்லி ஏன்டா, இட்லி நீ மட்டும் ஓடல, நான் ஒன்னும் சாம்பார் தட்டி முன்னாடி போய் என்ன தடுத்துருவானுங்க.
1: நம்ம மேல அவனை போட்டானுங்க, அதனால நாங்க அவனை தள்ளி விட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு.
6: தோசைன்னு சொல்லுவாங்க, தோசை என்ன, தோசை பறந்துட்டே இருக்கும், மெலிசா இருக்கிறதுனால காத்துல பிஞ்சு போய் எல்லாரும் வாய்க்குள்ள.
1: சரி, ஓ, அப்புறம் ரவா தோசைக்கு ஏதாவது வச்சிருப்பீங்களே இல்லையா?
6: ரவா தோசை கையில பிச்சு பிச்சு போறாள், அன்சேஃபா இருக்கும், போறும் போதே கிளம்பிடும், பராசூட் வெடிச்சு காலி பாயிடு.
1: நான் என்ன சொல்ல, எது கொண்டு வந்தாலும் அதுக்கு ஒரு கண்டென்ட் வச்சிருப்பாரு. சூப்பர். ஏதாவது குட்டி கதை இருக்குதா?
6: குட்டிக்காது. அது என்னன்னா மூட நம்பிக்கை வந்து, நாங்க என்ன சொன்னோம்னா, நம்ம நான் சில இதுல ஃபாலோ பண்ண, அதான் மூட நம்பிக்கைங்கிறது, நம்ம அப்படி சொன்னா ஃபாலோ பண்ண மாட்டோங்கிறதுனால அந்த மாதிரி ஒரு கதை சொல்றது. புனிய மரத்துல படுக்க தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பேய் அடிச்சிருந்துவாங்க. அது உண்மையிலே பேய் அடிக்காது. புளிய மரத்துல வந்து அது ஆக்சிஜன் எடுத்து கார்பன் டை ஆக்சைடு வச்சா நம்மளுக்கு ஆக்சிஜன் தவிர பத்தாம் போய் செத்துக்கிடும். அது சொன்னா புரியாது.
1: சூப்பர், கரெக்ட் பாயிண்ட்.
6: அந்த மாதிரி சொன்னதுதான். அப்புறம் நம்ம கையெடுத்து கும்பிடுறது வந்து அந்த காலத்துல கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப கொரோனா வந்தப்போ சார்லஸ் கை கொடுக்காம ஸ்டாப் சைன் போட்டு கையெடுத்து கும்பிட்டாரு அவரு. புரியுதுங்களா? அந்த கொரோனா வந்த நேரத்தை கை கொடுக்க கூடாது, தொத்து நோய் வருதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணாங்கல்ல. அவரே கை கையெடுத்தான் கும்பிட்டாரு. சோ அந்த சில விஷயங்கள் என்ன, நம்ம கையெடுத்து கும்பிடும்போது அவங்க கையில என்ன என்னது ஏதாவது கிருமிகள் இருக்கும், நம்ம கையில இருக்கும், யாருக்கும் போகாம இருக்கிறதுக்காக அப்படி பண்ணது. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்புறம் அந்த பூனை விஷயம், பூனை ஒருத்தர் சொன்னாரு, பூனை குறுக்க போனா போக கூடாதும்பாங்க. ஏன்னா பூனைக்கு நான் கெட்டது நமக்கு இல்ல, நம்மளை பார்த்து பூனைக்கு தோஷம் ஆயிடும். அதனாலதான் பூனைக்கு கெட்ட வாயில்லா ஜீவன்.
1: கரெக்ட். அது அது நினைக்கும் பூனை, ஐயோ இந்த மனுஷ பயல இருக்காளு அப்படின்னு சொல்லி
6: சொல்லு. அப்புறம் தான் ஒருத்தன் வந்து ஆபீஸுக்கு கையும் காலும் கிழிச்சு கிழிச்சு ரத்தம் குத்தமா காலையில் ஆபீஸுக்கு போனான். ஆபீஸுக்கு போன உடனே என்னடா இப்படி ரத்த கலையரே வரானே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் பார்த்தா உடல் அப்படியே ஸ்டார் ஸ்டார்பா கிழிஞ்சிருந்தது. என்னடா ஏன்டா இப்படி காலங்கத்துல அப்படி கிழிஞ்சு வந்த அப்படின்னா, இல்லடா நான் காலையில வேலைக்கு கிளம்பும் போது கண்ணாடி கீழே வந்துருச்சு, கண்ணாடி கீழே வந்துருச்சு. என் பொண்டாடி சொன்னா, இந்த மாதிரி ஐயோ கண்ணாடி கீழே நொறுங்கிடுச்சு, அபசகுணம், நம்மளுக்கு 7 வருஷத்துக்கு கெட்ட காலம் தான் அப்படின்னு சொன்னா. நான் என்ன நான் சொன்னடா, போன வருஷம் July 2020 நம்மளுக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பலா நார போட்டா. ஏன்னா அன்னைக்கு தான் கல்யாணம்
1: பொண்டாட்டியா வந்தேன். அவ்வளவுதான், பெஸ்ட். ரொம்ப நன்றி ரமேஷ்,
6: நன்றி நன்றி. உங்களுக்கு நன்றி, நன்றி.
1: உங்க கண்டென்ட் கொடுத்ததுக்கு நன்றி. அடுத்த நேர இணைப்பில் வணக்கம்.
7: ஓ வணக்கம் ராஜா.
1: எஸ் இது என் சொல்லுங்க.
7: ஓ எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு இருந்தானே. இது முதலாவது அவாறது பிளேன் தோசை. இந்த
1: பிளேன் அதேதான். சூப்பர், இன்னொரு பதில் வந்துருச்சு. ஆஹா, கலக்கிட்டீங்க. இது வர்க் ரீசன்ட் டைம்ஸா கரண்ட் பதிலாக கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. நைஸ்.
7: இல்ல இல்ல, நான் எப்ப கொண்டு வரது நல்ல பதில் தான், உங்களுக்கு தான் புரியுது.
1: நன்றி.
8: பறக்கும்.
1: சரி, தேநீர். ஓகே,
8: அடுத்தது வந்து கடைசியா வர்றது வந்து சாம்பார்.
9: என்ன
1: ஒரு சிந்தனை, இதை நீங்க வந்து சும்மா ஓட்டக்கூடாது, அப்படியே ஒரு கல்வெட்டுல எழுதி வச்சுட்டு
9: கொண்டு
1: அது வராம சாப்பிட முடியாது. உங்களோட
10: உற்சாகமான கடந்த வாரத்துக்கு ஒரு பேய்கதை சொல்றேன்னு
1: சொன்னீங்க,
10: சொல்ல போறீங்க
1: என்னது பேய்கதை சொல்லி முடிச்சாச்சு.
10: அந்த கதையில இருக்க கிணத்துக்கு யார விழுந்த மாதிரி சத்தம் எல்லாம் கேட்டேன்னு சொன்னீங்க. அப்ப நான் ஸ்டார்டிங் ஒரு படத்தின் பேர் ஞாபகம் வந்தது அப்படியே முடிச்சது. நாளைக்கு எஸ் ஏ சூர்யா நடிச்ச இசைப்படம் இருக்குல்ல,
1: ஆமா
10: இசைப்படம் ஃபுல்லா ரீமல் ஆகும்.
1: முன்னாடியே பல நூறு வருடங்களுக்கு முன்னாடியே வந்த கதை
10: சொல்லி கிணத்துக்கு உலகே பிக்ஸ் பண்ணிதான் வரும். அதுக்குதான் சொல்ல போறீங்க.
1: நம்மளையே போட்டு பாக்குறீங்க, மைண்ட்ல வச்சிருக்கேன், இதெல்லாம் வந்து பின்னாடி யூஸ் ஆகும் சொல்லிட்டேன். ஆமா உற்சாகமான குரலை கேட்டதுல மகிழ்ச்சி எங்களுக்கு, நன்றி.
10: சந்திப்போம், வணக்கம்.
1: மிக்க நன்றி, நன்றி. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம். இதேன்னு சொன்னாரு, அம்மாவுக்கு கொஞ்சம் அப்பயே வந்து போன்ல உடல்நிலை சரியில்லைனாரு. என்ன ஆச்சு தெரியல, போய் பார்த்தாரா ஊர் இல்லையா? ஒரு வாழ்க்கை அப்படியா, என்னாச்சு ஒரு வாரம் ஆளை காணோம்?
11: இல்ல அம்மா கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, அவ வந்து கொஞ்சம் தலையலம் கையலம் மட்டும் அந்த கண்ணீரோவனோட போன் தொலைபேசி
1: கலைக்கிறேன்.
11: சுவாசத்துக்கு கொஞ்சம் நினைச்சு மகிழ்ச்சி இறக்கலாம் தானே.
1: கண்டிப்பா, அதனாலே நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்க கால் பண்றது. இருந்தாலும் நீங்க வந்து என்ன பண்ணணும், ஆன் ஏர்ல வந்து அம்மாக்கு சுகமில்ல, எல்லாரும் சீக்கிரம் குணமானன்னு வேண்டிக்கோங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர், எவ்வளோ கூட்டு பிரார்த்தனை நடந்தது.
11: என்னதான் பிரச்சனை இருந்தாலும் எனக்கு காட்டி கொடுக்காம கதைப்ப, நாளைக்கு அவன் இதாக கருத்து ஒரு 10-12 நிமிஷத்துக்கு மேல கதைக்கிற இல்ல அவ கதைப்ப, அவ காட்டி கொடுக்கா கதைப்ப. அம்மா இல்ல
1: உங்களுக்கு
11: இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எனக்கு மற்றது நான் முதல் கேள்விக்கு ஒரு 11 சொல்லி போட்டு போய் எனக்கு அந்த அதிர்ஷ்ட இலக்கம் வந்து எனக்கு 23. அது என்னன்னு சொன்னால் என்ன, அப்பா இறந்தது 23, அந்த நாளை வந்து நான் அப்பா இறைவன் ஆகிட்டேன், இறந்த பிறகு இறைவன் தானே. அப்ப இறைவன் கிட்ட போனது அந்த நாளை வந்து நான் ஒரு அப்பா எனக்கு ஆசி வழங்குற நாளா வச்சு கொண்டு வரேன். அந்த 23 எந்த நேரம் மற்றது எனக்கு பிடிச்ச கலர் வந்து பச்சை நீளமும். மற்ற எங்களோட கேள்வி எனக்கு தெரியாது, ஆனால் அந்த கடைசியா வாடுறது சபையில பருப்பு விட்டா அப்பதான் நாங்க சோறு சாப்பிடுவோம் சபையில. எங்கட இலங்கையில வந்து கடைசியா பருப்பு விடாமல் நாங்க சபையில சாப்பிடுறது சபையின் முறை
1: அதுக்கு வெயிட் பண்ணும். மற்ற பொரியல் எல்லாத்தையும் வச்சிருவாங்க, கடைசியில பருப்பு வர்ற வரைக்கும் எதையுமே சாப்பிடாம வெயிட் பண்ணணுமா? அடுத்த கேள்விக்கு போயிடலாம். கடைசி ரெண்டு நேரங்களை இணைச்சிட்டு ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் தீபன், எப்படி இருக்கீங்க?
11: என்ன
1: பதில் வச்சிருக்கீங்க?
9: சாம்பார்.
1: சாம்பாரா? சாம்பார் முதல்ல வருமா கடைசியில வருமா? கடைசியா வருமா? முதல்ல வருமா? எது வடைன்றதுனால அந்த பதில் நீங்களும் வச்சிருந்தீங்க. ஓகே சூப்பர், நன்றி அழைத்தமைக்கு நன்றி. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
12: வணக்கம் வணக்கம் வணக்கம். மீண்டும் கொமாண்டா கண்டன். ரெண்டு விஷயம், ஒன்று வந்து ஆமா சாம்பார் தான் கடைசியா வரும், மற்றது முதல் வர்றது படியத்தான் முதல் வைப்பாங்க, அப்புறம் போட்டு சாம்பார் தான் கடைசியா கொடுப்பாங்க. மற்ற சொல்ல மறந்து போய்
1: இல்லை, அது வந்து ரெகுலர் ப்ராசஸ். நான் வந்து இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் போட்டி வைக்கிறாங்க சரியா, ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க. ஹோட்டலில் இருக்கிற எல்லா மெனுவுக்கும் ஓட்டப்பந்தயம் வச்சா எது வந்து டிஃபன் ஐட்டம் தான் மெயினாக எல்லாத்துக்கும் ஓட்டப்பந்தயம் வச்சா எது முதல்ல வரும் எது கடைசியாக வரும் அப்படிங்கிறதான் கேள்வி.
12: பொங்கல் முக்கியமான விஷயம் வந்து ஒரு விஷயம் சொல்ல
1: மறக்கிறேன், தெரியுமா?
12: ஸ்ரீலங்கால இருக்க பழகணும் அப்பவே எனக்கு அந்த ஸ்காட்ச் விஸ்கில நல்ல டேஸ்ட் வந்துருச்சு. ஒன்னும் ஷண்டி பண்ணாம சும்மா
1: இன்னைக்கு வந்து ஸ்காட்ச் டே, அதனால என்ஜாய் பண்ணுங்க. ஓகே நன்றி நன்றி. ஸ்காட்லாண்டில் அதை வந்து ரெடி பண்ணுறதுனால வந்து மெயின் அதுதான். ஸ்காட்லாண்டில் ஒரு பிரத்யேகமாக தயாரிக்கிற சில ரூல்ஸ்லாம் இருக்குது, அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ரெடி பண்ணுறதுனால தான் வந்து அதுக்கு அந்த பேரே வந்தது. என்னென்னலாம் ரூல்ஸுன்றதே என்கிட்ட ஃபுல் லிஸ்ட்டாக இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் வந்து முதல்ல எல்லா அந்த பார்லி ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ரவுட் பண்ண வைக்கணும், சோக் பண்ணி அதை வந்து அதுக்கப்புறம் மால்ட் ரெடி பண்ணி அந்த மால்ட்டை எடுத்து அதில் டிஸ்டிலரி பண்ணி அதில் இருக்கிற சுகர் லெவலை குறைச்சி அதிலிருந்து ஃபைன் வார்ட்டுன்னு ஒன்று ஒரு வார்ட் வார்ஸ்ட், அந்த வார்ஸ்ட்டை எடுத்து அதுக்கப்புறம் வந்து பேரலில் போட்டு பேரலில் விண்டேஜ் ஆக ஆக அதோடைய மதிப்பு ஏறும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் வச்சுருந்தேன். சிங்கிள் மால்ட் பிளெண்டட் மால்ட் அப்படின்னா, சிங்கிள் மால்ட்னா என்னென்னா ஒரே ஃபார்மில் விளைஞ்ச மால்ட், அதாவது வேறு வேறு மால்ட்டை மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. அதாவது நிறைய பார்லி தானியங்கள் இருக்குல்ல, அதில் வந்து வேறு வேறு குவாலிட்டி, இப்போ ஒரே கடையில் ஒரே பேக்கெட் அரிசியை நீங்கள் போட்டு சாதம் வடிக்கிறீங்க, அது வந்து அது அப்படின்னா சிங்கிள் மால்ட் மாதிரி சிங்கிள் ரைஸ் மீல் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயே வந்து இப்போ நீங்கள் அரிசியை மிக்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, வேறு ஏதாவது கூட வேறு வேறு பிராண்ட் அரிசியோட ஒன்று கொஞ்சம் பொன்னி இருக்குது, ஒரு கடையில் வாங்கின பொன்னியோட இன்னொரு பொன்னியும் மிக கம்மியாயிருச்சு, கொஞ்சம் தான் ரைஸ் இருக்குது, இன்னொரு பொன்னியும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா அது பிளெண்டட் இல்லை. இதில் அந்த மாதிரி தான் ஏறக்குறைய, அதுலேயே வந்து ஒரு சிங்கிள் பேரலில் வந்து அதை வைப்பாங்க, அந்த பேரல் சேஞ்சே பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சிங்கிள் பேரல் அப்படின்லாம் நிறைய பேர்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லாத விஷயன்றதுனால அதை கட் பண்ணிடுவோம். இந்த கேள்விக்கான கடைசி நேயர் வணக்கம். நல்லா இருக்கேன் செல்வி, நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன பண்றது, என்கிட்ட கேள்வியில நிறைய இருக்குதுதான் பட் பதில் நிறைய வருது, என்ன பண்றது? மத்த நேர்களும் அப்ப அந்த கேள்விக்கு பதில் வச்சிருப்பாங்கல்ல. சைவ உணவகத்துல பரிமாறப்படுற ஒரே ஒரு அசைவ இது பண்டம் எது? சைவ உணவகம் தான் பேரு, அது 100% பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல். ஆனா அந்த வெஜிடேரியன் ஹோட்டல்ல ஒரு நான்வெஜ் ஐட்டம்
9: சோயாமீலா.
1: சோயா எப்படி நான்வெஜ் ஆகும்?
9: சோயா மீட்.
1: சோயா மீட் இல்லையே, தப்பு. சோயா சைவம் தானே? ஓ, மீட் இருக்குங்கறதால
9: சைவம் தான். அதுல சைவம் சேர்க்க மாட்டாங்கல்ல, நானே அத சோயா மீட் வெஜிடேரியன் தானே, அத சொன்னக்க மீட்டா தானே வருது அது.
1: ஓ, அப்படி சோயா மீட்னு சொல்றதால அது சைவம்ன்றீங்க. இன்ட்ரஸ்டிங், இன்ட்ரஸ்டிங். ஆனா நான் வெச்சிருக்கிறது வேற ஒரு பதில்.
9: 100% அது வெஜிடேரியன் தான்.
1: ஆமா,
9: அந்த பேர் வந்தா சோயா மீட்னு தான்.
1: சோயா மீட்னு தான சொல்றாங்க, அதனால அது வந்து நான்வெஜ்ன்றீங்க.
9: தெரியாத பிள்ளைகளுக்கு நீங்க வெஜிடேரியன் ஹோட்டல்ல போய் இது சோயா மீட்னா ஆர்வே கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க.
1: அவங்களே கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. இது என்ன மீட் ஆகுது? ஏனா டேஸ்ட் வேற கொஞ்சம் அசைவம் மாதிரி தான் இருக்கும். அதனால ஓகே, நன்றி, சிறப்பு, வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்த கேள்வி இதுதான், வெஜிடேரியன் ஹோட்டல்ல சர்வ் பண்ற ஒரே ஒரு நான்வெஜ் ஐட்டம் என்ன? விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்களை சந்திப்போம்.
13: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
14: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
13: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
14: ஏசியா Gold Inc.
13: Kipling & Steels.
14: 5010 Steels Avenue West.
13: Etobicoke.
14: 416-746-2742.
13: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், August 22-23, மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் August 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca.
15: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
16: இல்லடா.
15: ஹலோ, காசு வந்ததாடா?
16: இன்னும் வரல காசு.
15: காசு வந்துச்சா?
16: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
17: What's happening? So sad.
18: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன். 9054568433.
13: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647
19: 8 7 9 3 5 8 6 4 7 8 8 7 9 3 5 8.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காக்கா கடி, இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
20: வணக்கம் ரமேஷ். நான் இந்த முந்தின கேள்விக்கு ஒரு கடி போட்டலான்னு வந்தேன், நீங்க இந்த கேள்வியை போட்டீங்க.
1: அப்படியா, என்ன சொல்லுங்க, ரெண்டுமே கேட்டுருவோம்.
20: முந்தின கேள்விக்கு நீங்க காஃபி தான் வேகமா போகணும் சொன்னீங்க, அதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். எனக்கு காஃபி தான் தோத்து போகும், காரணம் என்னன்னா அதுல ஃபீ இருக்கு.
1: ஓ, ஃபீ கட்டணம் இருக்கா?
20: அதனால அது மனசு உடஞ்சி போய், டீ இல்லையா நமக்கு இல்லைன்னு மனசு உடஞ்சி போய் போட ஓடி என்ன போடாது.
1: ஓகே, வேற லெவல் கடி, நல்லா இருந்தது.
20: இது வந்து பிற்கோழி.
1: ஏன் கோழி இருக்குல்ல, அவ்வளோ சூப்பர். சரியா, ஒரு சரியான பதில் வந்துருச்சு. மூணு சரியான, மூணு பதில் இருக்கு, அதில் ஒரு பதில் போட்டிங்க நீங்க. ப்ரக்கோலி அப்படிங்கிறது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
20: ஆமவடை
1: முல்லாத்தான் வருவான், முல்லாத்தான் வருவான். ஆமவடை, வெரி குட், நைஸ். அந்த பதிலும் இருந்தது, வந்துருச்சு. ரெண்டு ஆல்மோஸ்ட் அதுக்கு எல்லாத்தையும் பிள்ளையர் சொல்லி போட்டு முடிச்சாச்சு. அது அதுக்கு ஒரு எண்டு கார்டை போட்டுருவோம். இந்த கேள்விக்கு வருவோம். அடுத்த நேர் வணக்கம். வணக்கம். வணக்கம். நன்றி. அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
21: வணக்கம், இது ரவிபாலா.
1: சுவாமி சொல்லுங்க, சைவ ரெஸ்டாரண்ட்ல பரிமாறுற அசைவ உணவு இது? என்ன பதில் வச்சிருக்கீங்க? சைவ உணவகத்துல பரிமாற அசைவ உணவு என்னது?
21: நன்றி,
1: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். ஹலோ, ஹலோ, இங்க டிராப் ஆயிட்டாரு தலை, திருப்பி கால் பண்ணுங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
22: வணக்கம் ராஜ், நான் மதன் கேட்கிறேன்.
1: சொல்லுங்க மதன், பதில் என்ன?
22: உங்களுக்கு
1: பிடிச்ச பிராண்ட்? உணவகத்துல பரிமாற ஒரு அசைவ ஐட்டம் என்னது? கண்டிப்பா எல்லாம் ஹோட்டலையும் இருக்கும்.
22: அதான் சொல்லிட்டாங்களே, சோயா மீட், ப்ரோக்கோலி, காலிஃப்ளவர் எல்லாம் சொல்லிட்டு.
1: இன்னும் ஒண்ணு இருக்கு, சரி நானே சொல்லிட்டு முடிச்சிட்டு கிளம்புறேன்.
22: நீங்க சொல்லிட்டு கிளம்புங்க.
1: ஓகே, நன்றி, நன்றி. கடைசி நேயர் வணக்கம். தேவகுமார்.
23: முட்டகோஸ்.
1: முட்டகோஸ் பத்தியில இதை எப்படி எல்லாரும் விட்டாங்க? சப்ப மேட்ரு, முட்டகோஸ், வெரி குட். நூத்துக்கு நூறு மதிப்பெண்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். நீங்க பாஸ் ஆயிட்டீங்க, மிட்டாய் வாங்கிட்டு வீட்டுக்கு போங்க. சூப்பர், அது கரெக்டா இருக்கும். நன்றி, அவ்வளவுதான். நான் இன்னொரு பதில் இருந்தது, அது என்ன அப்படின்னா, அவுல் அவுல் வந்து எல்லா சைவ உணவுகளிலும் இருக்கும், ஆனால் அந்த பொரியல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங். இந்த அவுல் அப்படின்றதும் வந்து ஒரு பதிலாக இருந்தது. பட் எல்லா நேர்களும் சொன்ன பதில் சூப்பராக அருமையாக டக்கராக இருந்தது. இந்த நிகழ்ச்சியை வழக்கம் போல் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போன எல்லா நேர்களுக்கும் நன்றியை சொல்லிட்டு நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மறுபடியும் உங்கள் எல்லாருமே வெட்னஸ்டே சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது ஆர்ஜி ராஜ். நன்றி, வணக்கம் நேர்களே. லவ் யூ ஆல்.
13: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-2462-4462. உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
0: அதிகாரம் 48, வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். மிக லேசான மயிலிறகுதானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால்

0: டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவட்ட கேட்ட, அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு வேண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
0: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
2: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
0: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-38 61. அம்மா நகையடகு மாடம்.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன வேளை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677
3: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
4: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
3: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
4: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383,
3: சுகந்தன் 416-540-6269.
4: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
5: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8:00 to 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 28 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சாய்கரன் முரளிதாசன், சாய்சரண் முரளிதாசன் மற்றும் தமீரா ரஜிகன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
7: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
7: 416-489-2000 GTA Credit. முதல் HD. இது தமிழ் HD.
4: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23, மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca. கலிடன் ஈஸ்டில், வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில், கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999.
8: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
9: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
10: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட், கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
11: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்
12: இல்லை,
11: இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
12: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 Finch Avenue East, Unit G03, 416-284-7000, 416-284-7000.
13: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462
14: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
15: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
16: அதிகாரம் 48, வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகத்துப்பையின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகத்துப்பையின். மிக லேசான மயிலிறகுதானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 9054176069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.
3: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 647-924-7638
4: அல்லது கால் தர்ஷன், 416-897-0919.
3: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
4: 416-897-0919.
5: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
6: மியூசிக் கனெக்ட்ஸ்
5: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 28ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சாய்கரன் முரளிதாசன், சாய்சரண் முரளிதாசன் மற்றும் தமீரா ரஜிகர். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரசு நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலை
2: 6700 குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 48, வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சுறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின் பீலிபை சாகாடும் அச்சுறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். மிக லேசான மயிலிறகுதானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

அபிநய ராஜா கோகுலபாலா கோட்டி பிரகாஷா விரக நரக ஸ்ரீ ரட்சகமாலா எத்தனை முறைதான் எங்கிச்சாவே இத்தவணை என ஆட்கொள்வாயா சூடிய வாடலை சூடிய வாக்கள வாடிய சிந்தை திரும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா நீ

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem and did you know?
4: Bar kalamu closing da adikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
3: Last minute left. Closing day, the Pradhi's chillatuk thanks.
4: செல்லம் இல்லடா, செல்வம்.
3: சரி சரி.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
7: Working for you.
2: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டுத் தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
7: Working for you.
8: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
9: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
10: நோ நோ நோ.
11: முதியோர் பராமரிப்பு, விகே ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகே ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க். உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677. 289-200-4677. VKRH.com.

0: உங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044
1: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 48, வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகத்துப்பையின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகத்துப்பையின். மிக லேசான மயிலிறகு தானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: அனுபவமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA இல் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661.
4: காசு வேணும் ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்ட, அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்ன.
2: அம்மா நகை அடகுமாடம். நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
5: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
2: கெனடியன் எக்லிண்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகுமாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகை அடகுமாடம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD. நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD. செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
6: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
7: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
7: 416-489-2000. 416-489-2000. GTA Credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: Nissan head-to-head event. இப்பொழுது Morningside Nissanல் approval creditக்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு zero financeல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentraவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383,
2: சுகந்தன் 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
3: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 48, வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். மிக லேசான மயிலிறகுதானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லையென்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

வச்சு ஃபைன் போட்டு என்ன ஆமா அறுத்துட்டான். அதனால லேட் ஆச்சு ப்ரோ. ஓடி வந்ததால் வாங்குது மூச்சு ப்ரோ. பாடியில ஸ்கிராச் ப்ரோ. ஹெல்மெட் போடலன்னு கொடுத்த ரெசிபி இதுதான் என்னோட சாட்சி ப்ரோ.

0: இணைய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
5: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
6: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
7: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
6: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24th ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது
7: ஏசியா கோல்ட் இங்க்.
6: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
7: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
6: இட்டோபிகோ,
7: 416-746-2742.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
9: Music Connects.
8: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 28th கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சாய்கரன் முரளிதாசன், சாய்சரண் முரளிதாசன் மற்றும் தமீரா ரஜிகர். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
10: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள். கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999 உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 48, வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகத்துப்பையின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகத்துப்பையின். மிக லேசான மயிலிறகு தானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

Ladies and gentlemen.

உங்களுடைய நேச ஸ்வாசன் நேர்கள் இப்பொழுது முதல் இதுவரை ஒரு மணியிலிருந்து ஐந்து மணி வரை இடைவிடா இசை மலையில் நனைந்திருந்த நேர்கள் இப்பொழுது வெளியிலும் மலை எங்களது சிஎம்ஆரிலும் இடைவிடா இசை மலை உங்களை நிச்சயம் மகிழ்வித்திருக்கும். இப்பொழுது உங்கள் விருப்ப அந்த மகிழ்ச்சியுடன் ஓடோடி வந்து உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழுங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் வளமையானதுதான் 416-6444-2222. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகின்ற நேர்கள் அத்தனை பேருக்கும் எங்களது இனிய பிறந்த தினம் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுக்கு விருப்பமானவர்கள் இன்று பிறந்த தினத்தை கொண்டாடினால் அவர்களது பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை நீங்கள் இன்றைய தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சொல்லி கேட்டு மகிழலாம். அது மட்டுமல்ல, உங்களது இன்றைய நாளில் இனிய நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கும். இன்றைய இரவு பொழுதும் இனிய நாளாக அமைய இருக்கின்றது. இந்த 4 மணி பொழுதுகளும் மிக சிறந்த ஒரு பொழுதாக அமைய சிஎம்ஆர் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் நீங்கள் இணைந்திருக்கலாம்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD மனத்தியால செய்திகள்.
1: CMR Tamil HD Hourly News.
2: சிறையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறு ஜனாதிபதி அருணகுமாரது ஜனநாயகமிடம் இருகரம் கூப்பி கும்பிட்டும் கேட்டுவிட்டோம். இனி எவ்வாறு கேட்பது என தெரியவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தெரிவித்தார். நேர்மையான அரசு சேவையை உறுதி செய்யும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் நேர்மை கலாச்சாரம் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்தின் கீழ் கிண்ணியா பிரதேச செயலக ஊழியர்கள் இன்று நேர்மையான அரசு சேவைக்கான சத்திய பிரமாணத்தை எடுத்துக்கொண்டனர். நீட் தேர்வு வினாத்தால் கசிந்த விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சராக இருந்த தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ததை அடுத்து மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அத்துறையின் கூடுதல் பொறுப்பை நேற்று முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டார். பொதுசபையில் காலியாக உள்ள இடங்களை நிரப்புவதற்காக ஒன்டாரியோ, கியூபெக் மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள 3 கூட்டாட்சி தொகுதிகளில் August 31 அன்றே இடைத்தேர்தல்களை நடத்துவதற்கு பிரதமர் வாக்காணி அறிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கு எதிரான மற்றும் இந்துக்களுக்கு எதிரான மனப்பான்மை அதிகரித்து வருவதை எதிர்கொள்ளும் வகையில் உள்ளூர் மாநில மற்றும் தேசிய அளவிலான தேர்தல்களில் போட்டியிடுமாறும் அரசியலில் அதிக ஈடுபாடு காட்டுமாறும் இந்திய அமெரிக்கர்களை அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீ தனேதர் மற்றும் ராஜா கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனா்.

0: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
1: 4167002222 J.CA. இந்த வருடத்தின் 208th நாள், ஜூலை மாதம் 27th 2026 திங்கட்கிழமை. இந்த வருடத்தின் 208th நாளில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். என 157 நாட்கள் நாங்கள் கடந்து செல்ல வேண்டும் இந்த வருடத்தை நிறைவுக்கு கொண்டு வர. அப்படி வருடங்கள் மிக வேகமாக நாட்கள் உருண்டோடி வருகின்ற இந்த வேளையில், இன்றைய நாளில் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் நேர்கள் இணைந்து உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். இன்று பல்வேறு விதமான சிறப்புகள் நிறைந்த நாட்களில் இந்த நாளும் ஒன்றாக இருக்கின்றது. பொதுவாக வானொலி நேர்களுக்கு சின்ன குயில் சித்ரா பிறந்த தின நாள் இன்றைய நாள் என்பதனால் இன்றைய நாளில் நேர்கள் அவரது பிறந்த நாள் விழாவில் தினத்தில் அவரது பாடல்கள் விரும்பி கேட்பவர்கள் கேட்கலாம், ஏனைய பாடல்களையும் விரும்பி கேட்கலாம். அது மட்டுமல்ல, இன்றைய நாள் மிகச்சிறந்த ஒரு கிரிக்கெட் உலகின் ஜம்பாவான் என்று சொல்லலாம். பல்வேறு விதமான சாதனைகளை பலர் அவ்வப்போது தகர்த்தெறிந்திருக்கின்றார்கள். அப்படி ஒரு சாதனையை தகர்த்தெறிந்த

0: ஆஸ்திரேலியா மண்ணில் உதித்த அலன் போர்டர், ஆஸ்திரேலிய துடுப்பாட்ட வீரர், அவரது பிறந்த நாளும் இன்றைய நாளில்தான். இவர்களையெல்லாம் விட மிக முக்கியமாக தமிழறிஞர் நவாலியூர் நாவலர் சோமசுந்தர பாரதியார். நாவலர் சோமசுந்தர பாரதியார் அவரது பிறந்த நாளும் இன்றைய நாள்தான். அதேபோல் சோமசுந்தர புலவர், நவாலியூர் சோமசுந்தர புலவரின் இறந்த நாள் இன்றைய நாள். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்திய குடியரசு தலைவர் அறிவியலாளர் டாக்டர் அப்துல் கலாம் அவரது இறந்த நாளும் இன்றைய நாள்தான். திடீரென்று அவர் ஒரு கூட்டத்தில் பேசி கொண்டிருந்த போது திடீரென்று இந்த உலகத்தை விட்டு மறைந்தவர். இப்படி பல சிறப்புகள் நிறைந்த நாள் இன்றைய நாள் என்ற வகையில் நேர்கள் இன்றைய நாளை சிறப்பிக்கும் வகையில் உங்கள் பாடல்களையும் நீங்கள் கேட்டு மகிழ்வுடன் பல்வேறு விதமான எங்களது தகவல்கள் இன்னும் பாடல்கள் இவற்றுடன் நீங்கள் தொடர்ச்சியாக 4 மணி பொழுதுகளை எம்முடன் இணைந்து இனிமையாக கழிக்கலாம். இன்று அலன் போர்டருக்கு 71வது வயது. அவரை பற்றி மட்டும் ஒரு சிறிய அறிமுகத்தை தந்து கொண்டு செல்வோம். அலன் போர்டர் காலம் மிக பொன்னான காலம், பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட காலம். அவர் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் ஒரு மிகச்சிறந்த துடுப்பாட்ட வீரர் மட்டுமல்ல, அந்த அணியின் ஒரு மிகச்சிறந்த தலைவராகவும் விளங்கியவர். 153 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியிருக்கக்கூடிய அலன் போர்டர் பல்வேறு சாதனைகளை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடியவர். அலன் போர்டரது வாழ்க்கை வரலாற்றில் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள், டெஸ்ட் போட்டிகள் இவற்றில் தனக்கென்று ஆஸ்திரேலிய சார்பிலும் உலகம் சார்பிலும் பல்வேறு சாதனை பட்டியல்களுக்கு சொந்தக்காரராக விளங்குபவர். டெஸ்ட் போட்டிகளை பொறுத்தவரையில் 156 போட்டிகளில் விளையாடியிருப்பவர், 11,174 ஓட்டங்களை குவித்திருப்பவர். 11,174 ஓட்டங்கள் குவித்த போது 10,000 ஓட்டங்களை கடந்திருந்த சுனில் கவாஸ்கரின் சாதனையை முறியடித்த பெருமை அலன் போர்டரை சாருகிறது. அதேபோல் 273 சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் விளையாடி 6,524 ஓட்டங்களை எடுத்தவர். இப்படி பல சாதனைகளுக்கு சொந்தக்காரராக விளங்குகின்ற அலன் போர்டரது காலத்தில் ஆஸ்திரேலிய அணி பல சாதனைகளுக்கு காரணமாக அமைந்தது. இவரது தலைமைத்துவத்தில் மிகச்சிறந்த அணியாக ஸ்டீவோ, மார்க்வோ, அலஸ்டர் இப்படி பலர் இவரது காலத்தில் ஒன்றாக இணைந்து இந்த அணியை மிக சிறப்பாக வழிநடத்தினார்கள். இவரது காலத்தில்தான் ஆஸ்திரேலிய அணி உலகக்கிண்ண போட்டியிலே கிண்ணம் வென்று சாதனை படைத்ததென்ற அந்த வரலாறும் இவருக்கு இருக்கின்றது. 1987 ஆண்டு ஆஸ்திரேலியா ஒரு முதலில் உலகக்கிண்ண போட்டிகளில் கிண்ணம் வென்று சாதனை படைத்தது அலன் போர்டரின் காலத்தில்தான், 1987. உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டி 1975 ஆண்டு தொடங்கியது. 75 மேற்கிந்திய தீவுகள், 4 வருடங்களுக்கு ஒரு முறை இடம்பெறும். பின்னர் 79 மீண்டும் மேற்கிந்திய தீவுகள், 83 இந்திய அணி மேற்கிந்திய தீவுகளுடனான இறுதிப் போட்டியில் இந்திய அணி கிண்ணத்தை சுவீகரித்தது. 87 ஆண்டு போட்டியில் ஆஸ்திரேலியா முதல் தடவையாக கிண்ணத்தை சுவீகரித்தது. அது பின்னர் பல சாதனைகளுக்கு சொந்தமாக மாறியது ஆஸ்திரேலிய அணி. உலகத்தில் அதிக தடவை உலக கிண்ணப் போட்டிகளில் கிண்ணம் வென்ற அணி என்ற சாதனையெல்லாம் படைப்பதற்கு வித்திட்டது அலன் போர்டரின் அந்த தலைமைத்துவம் தான். அப்படி பல சாதனைகளுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய அலன் போர்டர் ரசிகர்கள் பலர் இருப்பார்கள்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் போயிட்டு.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000. 416-284-7000.

0: ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிட் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 6479247638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சவுண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 6479247638 416-897-0919.
1: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் இன்றைய நாளில் முதலாவது நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம், நான் மது கதை சொல்ல போயிருக்கீங்க.
1: ஓ நலம் மதி, நன்றி. நீங்கள் நலம் தானே?
2: ஓ நான் நலம்.
1: சரி, என்ன பாடல் மதி?
2: இன்னைக்கு சித்ராமாண்ட பாட்டு பண்ணிட்டு வனஜாக்கிரி சில படத்துல இருந்தது. ஒத்தையில் என்னது என்ன ஏம் என்ன?
1: இந்த வெனஜா கிரிஜா திரைப்படமே நேர்கள் மறந்திருப்பார்கள். மதி தேடி எடுத்து கொண்டு வந்திருக்கிறீங்களா? என்ன அருமை, நல்ல பாடல், நிச்சயமாக ஒழிக்கும். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு. இல்லை, சித்ராமாவின் பாடலை கேட்பது வேறு, ஆனால் அவரது பாடல்களிலும் ஒரு அருமையான பாடல், அருமையாக ஒழிக்கும் பாடலை கொண்டிருக்கிறீர்கள். நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு.
2: நன்றி.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401 க்கு அருகில் Belfield and Highway 27 இல், 121 City View Drive, Etobicoke-வில். On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.

0: நிகழ்ச்சியில் அடுத்த நீர் இணைகின்றார். வணக்கம்.
1: வணக்கம்,
0: மதன். நன்றி, நீங்கள் நலம் தானே?
1: ஓ, நல்ல மகிழ்ச்சியா இருக்கின்றான். நீங்கள் வந்தீங்கன்னே, வாசன் வந்தால் நிகழ்ச்சியில பக்கெட் பக்கெட்டா எல்லா விஷயங்களும் பெறும். மதன் சாப்பிடுறது நக்கெட், அடம் ஆடினால் கிரிக்கெட் பிளேயர் விக்கெட். இந்த பாட்டை கேட்போம், என்ன ரக்கமாக கந்த பாட்டை கேட்போம்.
0: சரி, பாடல் ஒழிக்கும். நன்றி மதன், நிகழ்ச்சி.
1: நன்றி வாசன், நன்றி, வணக்கம்.
0: ஆமாம், இன்றைய நாளில் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராகவும் தலை சிறந்த விஞ்ஞானியாகவும் விளங்கியவர். இளைஞர்களின் வழிகாட்டியாகவும் பல மாணவர்களுக்கு பல்வேறு விதமான கல்வி சார்ந்த சிந்தனைகளை விதைத்த ஒரு வித்தகனாகவும் அப்துல் கலாம் திகழ்கின்றார். இவர் ஏவுகணை நாயகன், மக்கள் ஜனாதிபதி, இந்தியாவின் 2020களின் கனவு தலைவர் என போற்றப்படுபவர். ஒரு தமிழ் பேசுகின்ற ஜனாதிபதியாக, விஞ்ஞானியாக இருந்து கொண்டு உலகத்தில் பல நாடுகளுக்கும் பல்வேறு விதமான சாதனைகளை செய்து காட்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு வித்துவத்தை, விஞ்ஞானத்தில் பல சாதனைகளை படைத்த ஒரு கல்வியாளனாக அப்துல் கலாம் விளங்கினார் என்றால் அது மிகையல்ல. ஜனாதிபதி என்பதை விட அவரை உலகம் போற்றுகின்ற விஞ்ஞானியாகவும் நல்ல தத்துவ ஞானியாகவும் ஏற்றி போற்றுகின்ற சமூகம் பல ஆயிரம் உள்ளது. ராமேஸ்வரத்தில் எளிய குடும்பத்தில் பிறந்து கடின உழைப்பால் உயர்ந்தவர்கள் பலரில் அப்துல் கலாமும் ஒருவர். இந்தியாவின் ஏவுகணை மற்றும் விண்வெளி துறையில் பெரும் புரட்சியை செய்து காட்டியவர். அக்னி மற்றும் பிருத்திவி போன்ற ஏவுகணைகளின் வெற்றிக்கு காரணமாக இருந்தவர். நாட்டின் உயரிய பாரத ரத்னா விருது பெற்றவர்களில் இவரும் சிறப்புடையவர். எளிமையான வாழ்க்கை முறையை கடைபிடித்தவர். மாணவர்களிடம் அதிக அன்பு செலுத்தி அவர்களை கனவு காண சொன்னவர். கனவு என்பது உறக்கத்தில் வருவதல்ல, பகலில் வருவது என்ற புதிய சிந்தனையை சமூகத்தில் விதைத்துச் சென்றவர். இறுதி வரை உழைப்பு மற்றும் தேசப்பற்றுடன் வாழ்ந்து மறைந்தவர். தனது வாழ்நாள் முழுவதும் திருமணம் செய்யாது ஒரு மிகப்பெரிய பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து அந்த பிரம்மச்சரிய வாழ்வை சமூகத்துக்கு அர்ப்பணித்த மிகப்பெரும் தலைவர்களில் ஒருவராக அப்துல் கலாம் இன்றும் ஏற்றி போற்றப்படுகின்றார்.

0: அந்த பாடல் ஒழித்து வந்த நேரம் 5:25 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹிஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்களை நேர்கள் 6 மணி வரை கேட்டு மகிழலாம்.
1: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட், August 22-23, மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் August 22-23, குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078, tamilfest.ca.
2: இதயத்தில் நுழைந்திடும் தமிழ் HD, செவிகளில் நிறைந்திடும் தமிழ் HD, 101.3 CMR தமிழ் HD.
3: ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?

0: நிகழ்ச்சியில் அடுத்து வரும் நேரம் இணைக்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம், காவல் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: ஓ கமல், நலம். நன்றி, வணக்கம். நீங்கள் எப்படி? நலமா கமல்? அஞ்சு மணிக்கு வேலை முடிஞ்சு, 4:30 வேலை முடிஞ்சு வீடு நோக்கி ஓடுகின்ற மக்கள் எல்லாம் தமிழ் எக்ஸ்பிரஸோட இணைஞ்சிருக்கலாம்.
1: காலமையிலையும் ஒழிச்சு ஒழிச்சு நாங்கள் வந்து கணக்கு வாக்களிக்கிறதுக்கு எல்லாம் அமைஞ்சிருக்குது கணக்கு. அந்த பிரேக் டைம்ல
0: நாளைக்கு வாக்களிக்க இருக்கிறீ,
1: எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் வாக்கு.
0: அது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங். அந்த 10 பாட்டு அதுல வாக்களிச்சு உங்களோட பாட்டு ஒரு 5 வந்தா ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும்.
1: என்ன சந்தோஷம்
0: சத்யா சொன்னீங்க. அது என்னென்னாலும் வந்து அந்த விஷயங்கள் ஒரு சந்தோஷமான விஷயங்கள். நான் என்ன
1: வாக்களிக்க
0: டச் போட்டு அந்த டச் விளையாடின காலம் இருக்கு தானே. நான் ஒழிச்சு பிடிச்சு
1: ஒழிச்சு பிடிச்சு
0: பள்ளிக்கூடத்தில் கணக்கு ஒரு ஒரு மாஸ்டர் மேர் வெராட்டி கோப்பியில் ஒரு நம்பர் எழுதி போட்டு நாங்கள் கையால் ஊத்துறோம். சொல்லு பாப்போம் என்ன நம்பர்.
1: கையால் ஊத்தி கொண்டு இருக்கிறது
0: கோலும்
1: பெரிய படிப்பு முடிஞ்சு
0: விளையாடுறது மகாஜனா எல்லா மேட்சும் நாங்கள் இந்த ஸ்கூல் மேட்ச் அண்டில் எல்லா மேட்சும் பாக்குறது. எங்களுக்கு தான் வேலை மேட்ச் பாக்குறது, கிரிக்கெட் ஃபுட்பால் எல்லாம் பாக்குறது. அது ஒரு கிரேசி. அந்த நேரம் டிவி எல்லாம் மேட்ச் பாக்குறதுல ஊர் மேட்சுகள்லாம் பாக்குறது. சும்மா இருப்ப அடியில ரெண்டு ஊர் ஆக்கள் விளையாடினா கூட அந்த மேட்ச் ரெண்டு பாப்போம். சரியான நேரத்துக்கு மரத்தில் ஏறினா சரி, 6:30 ஏறிடணும். சரி, என்ன பாடல் காண?
1: பாடல் வந்து மல்லிகையே மல்லிகையே சித்ராவும் அனுராதாவும் பாடிய பாடல் நினைத்தேன் வந்தா இப்படத்திலிருந்து.
0: அது உண்மையில நினைத்தாலே இனிக்கும் தான் அந்த பாடல். நினைத்தேன் என்று சொல்றீங்கள். அந்த பாடல் காட்சியும் அருமையான காட்சி, பாடலும் அருமையா இருக்கும். சித்ராவா அனுராதாவா என்று நாங்கள் போட்டி போட்டு பாடிய பாடல் அவர்கள். நடிகைகளும் நல்ல
1: முதலமைச்சர்.
0: சரி கமல், நன்றி.

0: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555. Working for you.
1: நேர்களை நிகழ்ச்சியில் காத்திருக்க நேர்களை நாங்கள் இணைத்துக் கொண்டு பயணிப்போம். வணக்கம். வணக்கம். நலம் இதே, நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு இதே என்னோட பேசுறீங்க?
2: கண்ணனுக்கு குயிர்பாடும் பாட்டு கேட்கலாமோட உங்கள கிரிக்கெட் ஃபுட்பால் பற்றி கழிச்சு கூட எக்ஸ்டக்கட் ஒரு ஜாபம் வந்துச்சு. இதில் எங்க தாத்தாவோட வாழ்ந்த ஜாபகம் வந்துச்சு. கிரிக்கெட் அதுகளில் முடிஞ்சது. நாங்கள் தோத்தாத்தான் அவருக்கு சந்தோஷம்.
1: யார் அந்த தாத்தா?
2: வந்து அவருக்கு நாங்க தோத்தால் வந்து மூன்று பேரை நான் கமல் எழுதிட்டு இருக்கோம். நாங்க மூன்று பேரும் இதுக்கு தான் நீங்க தானே இருக்கோம். அப்போ வச்சு நல்லா கழிவு பேர் நாங்கள் கேட்டுக்கொண்டு இருப்போம். ஆனா சந்தோஷமா இருக்கு. முதல்ல அப்படின்னு அடையும் மாறி கொண்டு ஒரு பிரச்சனை நல்ல ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வேற வேற வேற ஞாபகம் உடனே அதான் வந்துச்சு.
1: அந்த தாத்தா அந்த கழுவி ஊத்துற அந்த ஜீன் தான் இது எனக்குள்ள வந்திருக்கு.
2: அப்படித்தான் இருக்கணும். ஆனா சூப்பரா இருக்கும். நாங்க தோத்தா சந்தோஷப்படுற ஒரு ஆள் அவர் தான் வந்து எங்களை இதண்டு வர்றேன். ஆனா அப்படியும் வடைய மண்டிகளும் அந்த காலத்துல பெருசு தானே என்னவோ நடந்துச்சு. அதை ஞாபகப்படுத்துறது நீங்க விக்டோரியா காலேஜ் அதுகள் கோகில் இந்து அது ரெண்டு பேட்ரிக்ஸ் அதுகள் ஞாபகம் வந்துச்சு. பாபா நல்ல வாழ்க்கையில் நல்லதே நடக்கிற மாதிரி இருக்கும். நன்றி பாத்தன் உங்களை. ஐ ஆம் வெரி வெரி ஹாப்பி டு டாக் டு யூ. ஓகே,
1: நன்றி. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த வணக்கம். ஓ நலம் தவம். நன்றி. நீங்கள் எப்படி?
3: நானும் நல்ல சோழனால இருக்கிறோம். வேலை முடிச்சு வீட்டை வச்சுருக்கிறோம். எனக்கு நாங்களும் ஊர்ல சக்கரம் விளையாடினாங்கள், கிரிக்கெட்டும் விளையாடினாங்கள். கிரிக்கெட் விளையாடுறது மறக்க முடியாத சம்பவம் வந்து நான் படித்தது இதே தெரியும் கல்வியங்கால முதல் படித்தது சென்னண்ட படிச்சு தான். அப்ப எங்கட ஊரும் கட்டத்தை அந்த போட்டு நீங்க எனக்கு மியா படத்துல இருந்து அந்த பாட்டு ஒரே ஜீவன் அந்த பாட்டு இருக்குல்ல,
1: ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் பாடல் ஒலிக்கும். நன்றி. வணக்கம். நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் பவான். பவான் கேக்குறேன்.
1: நலம் பவான். நன்றி. நீங்க எப்படி? நலமா?
4: சும்மா இருக்கிறோம்.
1: அப்ப பவானின் சின்ன வயசுல கிரிக்கெட்டா ஃபுட்பாலா
4: விளையாடுறது?
1: கிரிக்கெட் தானே. துடுப்பாட்டு தெரியும் மகாவித்யாலயம் தான் அதன் பேர். என்ன
4: பேர்? ஒரிஜினல் பேர் அதான். காலமெல்லாம் போயிட்டு வரா விரும்பி
1: ஊருக்கு போனா அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு சுத்தி வேற என்ன வேற
4: என்ன
1: கூட பள்ளிக்கூட கிரவுண்ட் எல்லாம் நாங்கள் உழுது நாங்கள் மச்சல்லாம் போய் பாக்குறது, ஸ்டான்லி காலேஜ் மச்சல்லாம் பாக்குறது நாங்கள் அந்த முந்தி கூட்டங்கள் ஊர்வலங்களுக்கு ஸ்டான்லி காலேஜ் பாரு எல்லாத்துக்கும்.
4: நான் 83 ஒழிக்கிட்டேன்.
1: நீங்கள் சின்னலையை ஒழிக்கிட்டீங்களா?
4: 12
1: நான் ஏ லெவல் ஸ்டான்லி காலேஜ் அந்த ஒன்று கூடலுக்கு போனேன். எங்கட பள்ளிக்கூட பிரதிநிதிய நினைவு ரெண்டு பேரும் ஒவ்வொரு ஸ்கூல்ல இருந்து ரெண்டு பேரும் கூப்பிடுறது தானே ஸ்டான்லி காலேஜ் அனைய எல்லா ஸ்கூலுக்கும் போறது தான்.
4: நல்ல
1: ஸ்கூலோ அதுல ஒரு நல்ல பிரின்சிபல் இருந்தவர் பின்னுக்கு எங்கட காலத்துல ராமலிங்கம் பிரின்சிபல்னு ஒரு பிரின்சிபல் இருந்தவர். அவர்கிட்ட மகன் கிருபாண்டு இங்க கனடாவில் இருக்கிறார். சரி, என்ன பாடல்?
4: பாட்டு வந்து படம் வந்து பூவரசன். பாட்டு வந்து இந்த பூகோடு பூவரசன் பொன்னரசன் அந்த பாட்டு எஸ்பி வண்ணவாசன்.
1: சரி, நன்றி நிகழ்ச்சி வந்தமைக்கு. நேரம் 4:53 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹிஸ்டரியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: நிகழ்ச்சியில் மற்றொரு நேர் இணைகின்றார். வணக்கம். வணக்கம்.
5: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
5: நான் செல்வசேகரன் நினைக்கிறேன்.
1: செல்வசேகரன் எங்க இருந்து பேசுறீங்க?
5: பிராம்ப்டன்ல
1: இருந்து. இன்னைக்கு தான் புதுசா இணையவீங்களே என்ன செல்வசேகரன்?
5: ஆமா, இன்னைக்கு கனடாவுக்கு கூட வர.
1: ஓ, அருமை. நல்ல குரலா இருக்கும் கூட குரல். சரி, செல்வசேகரன் எந்த பள்ளிக்கூடத்தில் படிச்ச
5: நீங்கள்?
1: இந்த கிரிக்கெட் உதய வந்தெல்லாம் ஒரு நினைவுகள் இருக்கும். என்ன அந்த நேரத்தில் ஓடி ஓடி பார்த்திருப்பீங்க எல்லா மேட்சும்?
5: நல்லா விளையாடி கொண்டு வந்த நாங்கள். இப்ப எங்களை கொண்டு இங்கே அடைச்சி வச்சுட்டாங்க கனடாவில்.
1: எந்த காலம் நீங்கள் ஹுகேந்த காலேஜில் படிச்சீங்க? எந்த பிரின்சிபல் காலத்தில்?
5: நாங்கள் பஞ்சலிங்கம்.
1: ஓ,
5: பஞ்சலிங்கம் மாஸ்.
1: ஓ, பெரிய பிரின்சிபல் படிச்சிருக்கீங்களா?
5: ஓ, நல்ல ஒரு மாஸ்டர். இப்ப இல்லைங்கிற வேலையை விட்டுட்டு
1: போயிட்டேன். அவர் இறந்துட்டார் தெரியுமா?
5: இன்று என் நண்பன் பிறந்த நாள் கூட. அந்த கோனேஸ்
1: நிச்சயமாக அவரும் வானொலி கேட்டுக்கொண்டிருப்பார் நம்புறேன்.
5: என்ன
1: பாடல் கேட்க போறீங்கள் கோணேசின் பிறந்த நாளுக்காக?
5: என்னன்னாலும் விருப்பம் போன பாட்டு நீங்களே போடுங்க, உங்களுக்கு போன பாட்டு
1: ஸ்கூலோட
5: சம்பந்தப்பட்ட பாட்டா போடுங்க.
1: எதனுடன்?
5: பள்ளிக்கூடத்தோடு சம்பந்தப்பட்ட பாட்டா போடுங்க.
1: சார், நான் அப்படி ஒரு பாடல் தெரிவு செய்து போடுகிறேன். கோணேசுக்காகவும் செல்லசேகரனுக்காகவும் வேற யாருக்கு விரும்பி கேட்குறீங்கள்? ஒன்று உங்களது நண்பன்
5: உலகம் முழுக்க, உலகம் முழுக்க 84-87 உள்ள பட்சிக்காக.
1: உண்மையில் உங்களது அந்த பெரிய உள்ளத்துக்கு வாழ்த்துக்கள். நன்றி செல்வசேகரன் நிகழ்ச்சி.
5: நன்றி.
1: ஆமாம், செல்வசேகரன் தனது நண்பன் கோணேசுக்காகவும் அவரது நட்பு படலாம். 87, 84, 87 84 ஓலெவல் படித்த மாணவர்கள், 87 ஏலெவல் படித்த மாணவர்கள், உலகெங்கிலும் பறந்து வாழுகின்ற அத்தனை உள்ளங்களுக்காகவும் ஒரு பெரிய சமுத்திரம். உங்களோட உள்ளமும் சமுத்திரம்தான், இந்த நட்பு வட்டமும் சமுத்திரம்தான். நிச்சயமாக அவர்களுக்கு ஏற்ற ஒரு பாடல் நாங்கள் 6 மணிக்கு முன் ஒலிபரப்பு செய்வோம். இன்று புதிய நேராக செல்வசேகரன் இணைந்து கொண்டவர் என்பதனால் அவரது பாடலை நாங்கள் ஏனைய நேர்களது அனுமதியுடன் 6 மணிக்கு முன் ஒலிபரப்பு செய்வோம். மற்றைய நேர்களது பாடல்கள் எங்களது நிகழ்ச்சியின் பின்பகுதியில் ஒலிபரப்பாகும். நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்த அத்தனை உள்ளங்களுக்கு நன்றிகள். தொடர்ச்சியாக நாங்கள் இதயன், தவம், பவான், செல்வசேகரன் ஆகியோரது விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். இன்றைய முதல் நிகழ்ச்சியிலே செல்வசேகரன் பாடசாலையுடன் தொடர்புடைய அல்லது நண்பர்களுடன் தொடர்புடைய ஒரு பாடல் கேட்டார். நிச்சயமாக அப்படி ஒரு பாடல் நாங்கள் இந்த வேளையிலே அவருக்காக தெரிவு செய்து ஒலிபரப்ப இருக்கின்றோம்.
6: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 to 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஜூலை மாதம் 28 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சாய்கரன் முரளிதாசன், சாய்சரன் முரளிதாசன் மற்றும் தமீரா ரஜிகர். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: அப்படின்ற சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
8: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 48, வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சுறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். பீலிபை சாகாடும் அச்சுறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். மிக லேசான மயிலிறகு தானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

0: நிகழ்ச்சியில் இன்னொரு நேரையும் இணைத்துக் கொண்டு பயணிப்போம். நேர்களே வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் பிரதிபா நினைக்கிறேன்.
0: பிரதிபா, நீண்ட இடைவெளிக்கு பிறகு என்ன?
1: ஆமாம்.
0: என்ன பாடலோட வந்தீங்க?
1: அன்றைக்கு மின்சார கனவு படத்துல இருந்து பூ பூக்கும் ஓசை.
0: சரி, நன்றி. உங்களது பாடல் அடுத்த முன்னூத்தியாளத்துக்கு பின்னர் தான் ஒழிக்குமே. ஏழு மணிக்கு நீங்க கேட்கலாம். ஏழு மணிக்கு பின்னர்.
1: ஓகே ஓகே,
0: நன்றி பிரதீபா நிகழ்ச்சியில்
1: நினைமைக்கு. நன்றி.
0: நேரம் 5:51. இப்பொழுது செல்வசேகரன் இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டார். உலகெங்கும் பாடுகின்ற 84-87 அணியினர், பாடசாலை கல்வி கேட்ட, இலங்கை பாடசாலை கல்வி கேட்ட அணியினருக்காக, குறிப்பாக கோனேஸ் அவர்களது பிறந்த தினத்துக்காக ஒரு பாடலை விரும்பி கேட்டார். இப்பொழுது அந்த பாடல் பரத்வாஜின் குரலில் ஒலிக்கின்றார். மீண்டும்

0: ஒளிபரப்பின்
1: அந்த பாடல் இதயன் விருப்பத்தில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: நிகழ்ச்சியில் காத்திருக்கும் இன்னொரு நேரை முனைத்துக் கொண்டு பயணிப்போம். வணக்கம்.
1: வணக்கம் ஆசன், நான் சுதன். நலமா?
0: நலம் சுதன், நன்றி. நீங்க நலமோ?
1: நலம், நலம்.
0: என்ன பாடு?
1: பள்ளிக்கூடம் படத்துல இருந்து இந்த நிமிடம் இந்த நிமிடம் படியே குருகாதா.
0: பள்ளிக்கூடம் திரைப்படத்தில் இருந்தால் ஒரு பாடல் இப்போது ஒளித்தோய்ந்தது. மீண்டும் பள்ளிக்கூடம் போகலாம், பரவாயில்ல. இன்னொரு பாடலை போடுவோம்.
1: பாடசாலையும் விளையாட்டையும் பற்றி கதைக்கிறீங்களா
0: நினைக்கிறேன். இல்ல, அது அப்படி இல்லை. அது டாபிக் இல்ல, அது டாபிக் இல்ல. ஒரு நேர் வந்து கதை கத்துறீங்கன்னா அப்படியே நீண்டிடுதாது. சரி
1: சரி சரி சரி. ஏன்னா பஞ்சலிங்கம் வச்ச காலத்துலதான் நான் யாழ்ந்து கல்லூரிக்கு போன அணியலுக்கு. அப்ப அவற்ற மகளோடையும் நான் ஒரு சின்ன டியூஷன் ஒன்றுல கனாலம் படிச்சிருப்பேன். இதுல சொல்றது என்னன்னா, அதுக்கு பிறகு தொடர்ச்சி இல்லாம போயிட்டது. சில வேளையில இங்கே எங்க இருக்கிறாம் கேட்கலாம், அப்படி எப்ப தொடர்புகள் வரலாம்ன்ற இதுலதான் கேட்டான். விளையாட்டுகள்
0: அவற்ற மகள் வந்து அங்க ஊர்ல உரும்பிராயில இருக்கிற மகன் இங்க இருக்கிறார். நிரஞ்சன் என்று அவற்ற மகன் இங்க இருக்கிறார் கனடாவில்.
1: மகளுக்கு இப்ப ஒரு 52-53 வயசு.
0: அவர் திருமணமாகி அவருக்கு குழந்தை ஊட்டியோட இருக்கிறார்.
1: மற்ற இந்த விளையாட்டுகள்ல இந்த இதற்கு இந்த இப்ப விளையாட்டு பார்க்க போறோம்ன்றதான். இப்ப இந்த உலகக்குன்னாக உதயவந்தாட்டம் அண்டு விறுவிறுப்பண்டு எல்லாம் சொல்லினா பார்த்தா பாசிங்கில தான் இருக்கும் பெரும்பாலும். ஆனா அங்க நாங்கள் ஓடி திரிஞ்சு பல படசாலைகள் அந்த இதுகள்லாம் பார்க்கல, ஒரு அந்த பந்துக்கு மேலால ஒரு நடனம் ஆடுவார்கள். அந்த ஒரு விறுவிறு அந்த அந்த ஒரு காலம் இப்ப அந்த அந்த மாதிரியான வீரர்கள் இப்பவும்
0: சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் செய்தி அறிக்கையுடன் தொடர்ந்து இணைந்திருக்கலாம். செய்தி அறிக்கையை தொடர்ந்து நேர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கின்ற கீத சந்தங்கள் நிகழ்ச்சி ஒலிக்க
2: மனத்தியால செய்திகள் CMR Tamil HD Hourly News. இந்த ஆண்டு 2.5 லட்சம் இலங்கையர்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை வழங்குவதற்கு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் திட்டமிட்டுள்ளது. பருத்தித்துறை முனைப்பகுதி சிறந்த சுற்றுலாத்தலமாக அபிவிருத்தி செய்யப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் 200-500 ரூபாய் நோட்டுகளை நேபாளத்தில் பயன்படுத்த நேபாள அரசு அனுமதி அளித்துள்ளது. கனடாவில் ஏற்படும் காட்டுத்தீயின் புகையிலை தாண்டி அமெரிக்காவுக்குள் பரவுவது குறித்து அண்மையில் டொனால்ட் ட்ரம்ப் விமர்சித்திருந்த நிலையில், அமெரிக்க கனடா எல்லையில் ஒரு பிரமாண்டமான வடிகட்டும் தடுப்பு அமைப்பை கொண்டிருப்பதாக சித்திகரிக்கும் செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்ட படத்தை அவர் ஜூலை 25 அன்று தனது சோசியல் தளத்தில் பதிந்துள்ளார். ஈரான் நோக்கி சென்று கொண்டிருந்த ரஷ்ய சரக்கு கப்பல் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றம் அதிகரித்த நிலையில், தனது நாடு எல்லாவற்றுக்கும் தயாராக உள்ளது என்று உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார்.
3: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

நேர்கள் சுயமார் தமிழ் ஹெச்டியின் கீத சந்தங்கள் திரை இலக்கிய சாகர் சங்கம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இன்றும் எங்களது நிகழ்ச்சியில் பல்வேறு விதமான இனிய பாடல்கள், அந்த பாடல்கள் தொடர்பான பல விடயங்கள் பற்றி பேசிக்கொண்டு நாங்கள் பாடல்களுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். இந்த நாளில் நாங்கள் முதலில் சின்னக்குயில் சித்ரா அவரது பாடல்கள் சிலவற்றை உங்களுக்காக வழங்க வந்திருக்கின்றோம். சின்னக்குயில் சித்ராவை பொறுத்தவரையில் தமிழ் திரையுலகம் கண்டெடுத்த, குறிப்பாக ஜேசுதாஸ் கொண்டு அறிமுகப்படுத்திய மிகச்சிறந்த ஒரு பாடகிகளில் ஒருவராக தமிழ் திரையுலகத்தில் வலம் வந்து கொண்டிருக்கின்றார் எங்களது கே எஸ் சித்ரா என்று அழைக்கப்படுகின்ற சின்னக்குயில் சித்ரா. 1963 ஜூலை 27 பிறந்தவர். கிருஷ்ணன் நாயர் சாந்தகுமாரி சித்ரா என்பதுதான் அவரது பெயர், முழு பெயர். அதனால் அவர் தனது பெயரை சாந்தகுமாரி கிருஷ்ணன், அந்த கிருஷ்ணனை கே என்றும், கிருஷ்ண நாயர் சாந்தகுமாரி சித்ராவை கே எஸ் சித்ரா என்று அழைத்தார்கள். பின்னர் அவருக்கு சின்னக்குயில் சித்ரா என்ற பெயரும் பின்காலத்தில் வழங்கப்பட்டது. கே எஸ் சித்ராவின் பல்வேறு விதமான சிறப்புகளை பற்றி நாங்கள் அவ்வப்போது உங்களுக்கு வழங்கி கொண்டு இந்த நிகழ்ச்சியுடன் தொடர்ந்து இருக்கப் போகின்றோம். ஆரம்பத்தில் இதுவரை 25,000 வரையான பாடல்களை பாடியிருப்பவர். பல்வேறு மொழிகளில், மலையாளம், தெலுங்கு, தமிழ், கன்னடா, ஹிந்தி, ஒடிசா, பெங்காலி, மராத்தி, மணிப்பூரி, பஞ்சாபி, குஜராத்தி, துளு, ராஜஸ்தானி, உருது, சயன்ஸ்கிரித், படகா என்ற பல மொழிகளில் அவர் தனது பாடல்களை தந்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, அவற்றுக்கு மேலாக மலே, லத்தீன், அரபிக், சிங்கள மற்றும் ஆங்கில, பிரெஞ்சு ஆகிய மொழிகளிலும் பாடல்கள் பாடி ஒரு சாதனை படைத்த சாதனைக்குரிய சொந்தக்காரி என்று சொல்லலாம். அவருக்கு பல்வேறு விதமான பாடல்கள் பற்றி பாடல்களை வழங்கிய அந்த திறமை இருக்கின்ற அதேவேளை பல இசையமைப்பாளர்களுடன் இணைந்து பாடல்களை தந்த பெருமையும் அவருக்கு இருக்கின்றது. நாங்கள் ஏ ஆர் ரகுமான், இளையராஜா, கம்சலேகா, கீரவாணி என்று சொன்னாலும், இதை விட பல இசையமைப்பாளர்கள் தமிழ் திரையுலகம் கண்டெடுத்த எஸ் ஐ ராஜ்குமாராக இருக்கலாம், எங்களது ஹாரிஸ் ஜெயராஜோ அல்லது பரத்வாஜ், இன்னும் பல, நீங்கள் யார் யாரையெல்லாம் இசையமைப்பாளர்கள், பரணியை சொல்லலாம், இமானை சொல்லலாம், இப்படி பலருடன் இணைந்து பாடல்கள் தந்த தேவா, தேனிசை தென்றல் தேவா பாடல்கள் தந்த பெருமை இவருக்கு இருக்கின்றது. கே ஜே ஜேசுதாஸ் மூலம் தமிழ் திரையுலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர். ஒரு காலத்தில் கே ஜே ஜேசுதாஸ் மற்றும் எஸ்பிபி ஆகியோருடன் இணைந்து மிக பெருமளவு பாடல்களை தந்த பெருமை இவருக்கு இருக்கின்றது. அவரது உண்மையான இடம், பிறந்து வளர்ந்த இடம் கேரளா. கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு இடம்பெயர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகச்சிறந்த பாடகியாக தன்னை தென்னிந்தியாவின் ஒரு இனிய சின்ன குயிலாக தன்னை மாற்றியமைத்து கொண்டவர் சித்ரா. பல்வேறு பாடல்களுக்கு தேசிய விருது பெற்றவர். 6 பாடல்களுக்கு தேசிய விருது பெற்ற பெருமை சித்ராவுக்கு இருக்கின்றது. அந்த தேசிய விருதுகள் எந்தெந்த பாடல்களில் பெற்றார் என்பதை நாங்கள் அவ்வப்போது உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம். இன்று சித்ராவின் குரலில் வெளிவந்த ஒரு பாடல் மனோவுடனும் இணைந்து பல பாடல்களை தந்திருக்கின்றார். மனோ மற்றும் சித்ரா ஆகியோர் இணைந்து தந்த பாடல் ஒன்றுடன் தான் நாங்கள் முதலில் இணைந்திருக்கப் போகின்றோம். இனிய இசை விருந்து

சின்னக்குயில் சித்ராவின் குரல்களில் பல உற்சாகமான பாடல்கள் பல வெளிவந்து அந்த பாடல்கள் எல்லாம் உண்மை கட்டி போட்டதுண்டு. இசைஞானி இளையராஜா பல்வேறு விதமான திரைப்படங்களில் சின்னக்குயில் சித்ராவை பயன்படுத்தி மிகச்சிறந்த பாடல்களை தந்தவர். அதுவும் பல பாடல்களுடன் இணைந்து பாடல்களை தந்தது மட்டுமல்ல, ஒரு இசையமைப்பாளர் என்ற ரீதியில் அதிகளவிலான பாடல்களை பாடிய பெருமை இசைஞானி இளையராஜாவுக்குரியது. அவருடன் இணைந்து சின்னக்குயில் சித்ரா பல பாடல்களை தந்திருக்கின்றார். அவருடன் இணைந்து பாடுகின்ற பாடல்களையும் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியிலே கொண்டு வந்திருக்கின்றோம். ஆனால் இப்போது நாங்கள் கொண்டு வந்த பாடல் மனோவுடன் இணைந்து அவர் பாடிய பாடல், சின்னக்குயில் சித்ரா பாடிய பாடல். இசைஞானி இளையராஜாவின் இசையமைப்பில் பிரியங்கா என்ற திரைப்படம் 1994 வெளிவந்தது. பலர் இந்த திரைப்படத்தை பார்த்திருப்பார்கள். பிரியங்கா என்ற திரைப்படம் பல ரசிகர்களை நேர்களை கவர்ந்து கொண்ட திரைப்பட வரிசைகளில் ஒன்றாக இருந்தது. ஒரு காலத்தில் பிரியங்கா என்ற திரைப்படத்தில் வெளிவந்த பல பாடல்கள் ஒலிக்காத இடங்கள் இல்லை என்று சொல்லலாம். அந்தளவுக்கு அவரது பாடல்கள் பிரியங்கா திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை சேர்த்திருந்தது. பிரபு மற்றும் ஜெயராம், ரேவதி ஆகியோரது நடிப்பில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் இசைஞானி இளையராஜா இசையினை வழங்க, இந்த பாடலில் பல்வேறு விதமான பாடலாசிரியர்கள் பாடல்களை எழுதியிருந்தார்கள். மூமேத்தா, வாலி, புலமை பித்தன் போன்ற பல பாடலாசிரியர்கள் பாடல்களை தந்திருந்தார்கள். அதில் இப்பொழுது நாங்கள் கொண்டு வந்த பாடல் வாலி எழுதிய பாடல். பாடலை கேட்கின்ற போதே உங்களுக்கு தெரியும் அது வாலியின் வரிகளாகத்தான் நிச்சயமாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஒரு பிருந்தாவனி சாரங்கா என்ற ஒரு ராகத்தில், பிருந்தாவனி சாரங்கா என்ற ராகம் ஒரு ஹிந்துஸ்தானி ராகம். அந்த ராகத்தில் மிட்டமைக்கப்பட்ட பாடல் இசைஞானி இளையராஜாவினால் மிட்டமைக்கப்பட்டு மனோ மற்றும் கே எஸ் சித்ரா ஆகியோரது குரல்களில் அந்த பாடல் வெளிவந்தது. அந்த பாடல் மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய பாடல். சின்னக்குயில் சித்ராவினால் இப்படி பாடல்களையும் தர முடியும் என்றொரு ஒரு மலைப்பை வியப்பை ஏற்படுத்தியது. இந்த பாடலை பொறுத்தவரையில் இசைஞானி இளையராஜா அவர்கள் பல ராகங்களை தந்தாலும் இந்த பிருந்தாவனி சாரங்காவை இப்படியும் பயன்படுத்தலாம். இந்த ராகங்களை புரிந்தவர்களுக்கு தெரியும், பிருந்தாவனி சாரங்கா என்ற ராகத்தில் பல பாடல்கள் வெளிவந்திருக்கின்றன. ஆனால் அதில் இப்படியொரு குத்துப்பாடலையும் தர முடியும் என்று ஒரு வித்தியாசமான மெட்டை தந்தவர் இசைஞானி இளையராஜா. பொதுவாகவே இந்த ராகத்தில் பல மொழிகளில் பாடல்கள் இருக்கின்றன. இப்போ நீங்கள் நன்கு தெரிந்த உங்களுக்கு பாடல் ஒன்று சொல்வதென்றால், படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்தில் பெண் ஒன்று கண்டேன், பெண் அங்கில்லை என்னென்று நான் சொல்லலாகுமோ என்ற ஒரு பாடல் TMS பி ஸ்ரீனிவாஸ் குரல்களில் வெளிவந்திருந்தது, விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில். அந்த பாடல் பிருந்தாவனி சாரங்கா என்ற ராகத்தில் இடம்பெற்ற பாடல். அதேபோல் MS விஸ்வநாதன் இசையமைப்பில் நிழல் நிஜமாகிறது என்றொரு பாடல், SPV பாடியது, நிழல் நிஜமாகிறது என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். கம்பன் நீமாந்தான் இளம் கண்ணியரை ஒரு மலரென்று கற்பனை செய்தானே என்ற ஒரு பாடல் இருக்கின்றது. அம்பு விழி என்று ஏன் சொன்னான், அது பாய்வதனால் தானோ, அருஞ்சுவைப்பாளனை ஏன் சொன்னான், அது கொதிப்பதனால் தானோ என்றெல்லாம் அருமையான வரிகள் இடம்பெற்ற படம் பாடல் அந்த பாடல். அது MS விஸ்வநாதன் பயன்படுத்திய பிருந்தாவனி சாரங்கா. இப்படி பல இசையமைப்பாளர்கள் இந்த ராகத்தை பயன்படுத்தியிருக்கின்றார்கள். ஆனால் அந்த பாடல்கள் எல்லாம் கொஞ்சம் மென்மை தன்மை பொருந்திய பாடல்கள். ஏன் இசைஞானி இளையராஜா கூட பல பாடல்களை இதே ராகத்தில் தந்திருக்கின்றார். அந்த பாடல்கள் எல்லாம் அதிகம் மென்மைத்தன்மை கொண்டவை. என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் திரைப்படத்தில், மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது என்ற பாடல் இதே ராகத்தில் இடம்பெற்ற பாடல். வசந்தி திரைப்படத்தில் சந்திரபோஸ் ஒரு பாடல் தந்திருப்பார் நேர்களே, இதே ராகத்தில், பிருந்தாவனி சாரங்கா ராகத்தில். ரவி பர்மன் எழுதாத கலையோ
ரதிதேவி வடிவான சிலையோ என்ற பாடல், நல்ல பாடல், வசந்தி திரைப்படத்தில் இடம்பெற்றது. அதுவும் அதே பிருந்தாவணி சாரங்கா என்ற ராகத்தில் இடம்பெற்ற பாடல். இப்படி பல பாடல்கள் இருக்கின்றன. ஏன் ஏ ஆர் ரகுமான் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் திரைப்படத்தில் கொஞ்சம் மைனாக்களே கொஞ்சம் மைனாக்களே அப்படி ஒரு பாடலை தந்தார். இப்படி அடுக்கிக் கொண்டே செல்லலாம். வித்யாசாகர் பாடல் தந்திருக்கின்றார். அதேபோல் தேசிய தென்று தேவா இசையில் பாடல்கள் வந்திருக்கின்றது. ஆனால் இசைஞானி இளையராஜா இப்படியொரு குத்து பாடலை பிருந்தாவணி சாரங்கா மெட்டில் தந்திருப்பது, அதுவும் கே எஸ் சித்ராவை பாட வைத்திருப்பது, மனோ பாடுவதொன்றும் அதில் புதிதல்ல. மனோ அப்படி பாடுகின்ற பாடக்கூடியவர் பாடியவர். அது என்ன பாடல் என்று இப்போது உங்களுக்கு தெரியும். ஜில்லா முழுக்க தெரிஞ்சிருக்கும் என்ன பாடல் என்று. ஜில்லா முழுக்க நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த பிருந்தாவணி சாரங்கா ராகத்தை ஒரு மேற்கத்திய இசையையும் இணைந்து இசைஞானி இளையராஜாவின் ஒரு அற்புதமான படைப்புகளில் ஒன்று. வாலியின் வரிகளில் மனோ மற்றும் சித்ராவின் துள்ளலான குரலில் உருவான இந்த பாடல் ஜெயராம் ரேவதி ஆகியோரது இயல்பான நடிப்பால் பார்ப்பவர்களுக்கு அதிகம் விரும்பப்படுகின்ற பாடல். ஒரு வயலின் பாடலின் சரணங்களுக்கு இடையில் வரும் இசைப்பகுதிகளில் இன்டர்லூட்ஸ், பிரம்மாண்டமான வயலின் வயலோ செல்லோ என்று பல நரம்பு கருவிகளது ஆர்ப்பரிப்பிடுக்கும். இசைஞானியின் பாடல்களில் புல்லாங்குழல் தனது கைங்கரியத்தை காட்டாத இடங்கள் இல்லை என்று சொல்லலாம். பெரும்பாலான பாடல்களில் புல்லாங்குழல் கட்டாயம் அருண்மொழி புல்லாங்குழலுடன் இருப்பார். கீபோர்டு சிந்திசைசர் என்று மேற்கத்திய துள்ளல் இசை வடிவத்திற்கு இவை பயன்படுத்தப்பட்டிருக்க, ஒகஸ்டி கிட்டார், இன்னும் பல்வேறு விதமான தாளக்கருவிகள், ஒரு ட்ரம்ஸ் இருக்கும், தபேலா இருக்கும், ஆங்காங்கே கொங்கோ ட்ரம் டேப் இப்படி பல, டோலக் போன்ற பலவற்றை பயன்படுத்தியிருப்பார். பாடலை கேளுங்கள். பாடல் நிறைவில் நாங்கள் ஒரு சில மேலதிக தகவல்களை தருவோம்.

0: சிஎம்ஆர் திரை இலக்கிய சாகர சங்கமம்.
1: ஒரு பிருந்தாவனி சாரங்க ராகத்தை ஜில்லா முழுக்க நல்லா தெரிய வைத்த அந்த பாட, தபேலா, டோலக், டேப், சேக்கர், டோல்கி, ட்ரம், சிம்பிள், சிந்திசைசர், கிட்டார், வயலின்கள், வயலோ, செலோ, நாதஸ்வரம், தவில், சந்தூர், செனா என்று அத்தனை இசைக்கருவிகளை மிக சிறப்பாக பயன்படுத்தி ஒகஸ்டிக் கிட்டார், ரிதம் கிட்டார் ஆங்காங்கே தங்களது ஆர்ப்பரிப்புகளை வழங்கி சென்ற அந்த பாடல் பிரியங்கா திரைப்படத்திலிருந்து ஒளித்தோய்ந்த நேரம் 6:25.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 6479 9757 6479 9757. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 6476244165.
4: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to $1,800 வரை கொடுக்கணும்.
4: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
5: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
6: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
5: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
4: 416-834-2266.
5: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
8: இல்லடா.
7: ஹலோ, காசு வந்ததாடா?
8: இன்னும் வரல காசு.
7: காசு வந்துச்சா?
8: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
9: What's happening? So sad.
10: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
1: நேர்கள் கீத சொந்தங்கள் திரை இலக்கிய சாகர சங்கம நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இந்த வேளையில் நாங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடலுடன் இணைந்திருக்கலாம்.
3: இனிய இசை விருந்து

சிஎம்ஆர் திரை இலக்கிய சாகர சங்கமம். நேர்களை, தமிழ் திரை இசை துறையிலே நாங்கள் தவிர்க்க முடியாத, யாருமே விட்டு விலக முடியாத ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளர்களில் ஒருவர் வி குமார். நாளைய தினம் வி குமார் அது பிறந்த நாள் நினைவு தினம். அவர் 1934 ஜூலை 28 பிறந்து 1996 ஜனவரி 7 மறைந்தவர். ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளராக விளங்கிய வி குமாரை தமிழ் திரையுலகத்துக்குள் அறிமுகம் செய்த பெருமை இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்திரை சாருகின்றது. நீர்க்குமிழி திரைப்படத்தின் மூலம் முதலில் தமிழ் திரையுலகத்தில் 1965 வி குமாரை கே பாலச்சந்தர் அறிமுகம் செய்தார். கே பாலச்சந்தர் ஏன் வி குமாரை அறிமுகம் செய்ய வேண்டும் என்ற கேள்வி பலருக்கு இருக்கலாம். MS விஸ்வநாதனுடன் ஏதாவது அவருக்கும் இவருக்கும் இடையில் தகராறா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. என்ன காரணம் என்றால், கே பாலச்சந்தர் ஒரு நாடக இயக்குனராக இருந்தவர். பல்வேறு விதமான கதைகளை, தனது கதைகளை நாடக மேடைகளில் ஏற்றி வந்த ஒரு சாதாரண இயக்குனராக இருந்தவர். அவர் பெரும்பாலும் பட்ஜெட் திரைப்படங்களை தயாரிப்பவர். அதிகளவு செலவழித்து செலவீடுகள் மூலம் திரைப்படங்களை தயாரிப்பதில்லை என்ற வகையில் வி குமார் போன்றவர்களை அறிமுகம் செய்வதன் மூலம் அவர்களிடமிருந்து அதிக, அந்த வேளையிலே MS விஸ்வநாதன், ராமமூர்த்தி போன்றவர்கள் கொடி கட்டி பறந்த காலம், KV மகாதேவனாக இருக்கலாம், MS விஸ்வநாதன் ராமமூர்த்தி போன்றவர்கள் எல்லாம் கொடிகட்டி பறந்த காலம். அந்த அவர்களை கொண்டு வந்து தனது திரைப்படங்களில் இசையமைக்க விடுவது, அவர்களுக்கான கே பாலச்சந்தருக்கான கால் சீட் என்று சொல்வார்கள் அதை கொடுப்பதெல்லாம் அவர்களுக்கு கடுமையாக இருக்கும். ஆனால் புதிய இசையமைப்பாளர்களை பயன்படுத்துவதன் மூலம் தான் நினைத்த அந்த எண்ணத்தை அவர்கள் மூலம் நிறைவேற்ற முடியும் என்ற ஒரு எண்ணப்போக்கில் வி குமாரை மிக அதிக தடவை பயன்படுத்தி இருக்கின்றார் கே பாலச்சந்தர். தமிழ் திரையுலகத்தில் வி குமாருக்கு ஒரு மிகச்சிறந்த இடத்தை தந்தவர் கே பாலச்சந்தர். அதேபோல் முக்தா ஸ்ரீனிவாசனும் பல இடங்களில் அவரை பயன்படுத்திய ஞாபகங்கள் உண்டு. நீர்க்குமிழி, நாணல், மேஜர் சந்திரகாந்த், எதிர் நீச்சல், இந்த படங்களை சொல்லுகின்ற போது உங்களுக்கு அந்த காலம் ஓடி வரும். அதேபோல் இரு கோடுகள் என்னும் நவரத்தினம், பத்தாம் பசலி, இப்படி பல திரைப்படங்கள், 100க்கு 100 என்று பல திரைப்படங்களில் வெள்ளி விழா, அரங்கேற்றம், இவையெல்லாம் கே பாலச்சந்தர் வி குமாரை பயன்படுத்தி இசையமைத்த திரைப்படங்கள். ஏனைய இயக்குனர்களும் வி குமாரை பயன்படுத்தியிருக்கின்றார்கள். நினைவில் நின்றவள் என்ற ஒரு திரைப்படம் வந்தது 1967 முக்தா ஸ்ரீனிவாசனின் இயக்கத்தில். அதேபோல் பொம்மலாட்டம் என்ற திரைப்படம் அவரது இயக்கத்தில், முக்தா ஸ்ரீனிவாசனின் இயக்கத்தில் வெளிவந்தது. அதற்கும் வி குமார் தான். 1000 பொய் என்ற ஒரு திரைப்படம் 1968 வெளிவந்தது. 1000 பொய் என்ற திரைப்படம். அதேபோல் நிறைகுடம், ஒரு பாடலே இருக்கின்றது, நிறைகுடம் போலொரு திரைப்படம் என்ற ஒரு பாடல் இருக்கின்றது நிறைகுடம் திரைப்படத்தில். அந்த நிறைகுடம் திரைப்படத்துக்கு இசையமைத்தவரும் வி குமார் என்றால் உண்மையில் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அதில் ஒரு பாடல் இருக்கின்றது, ஆண்டுக்காண்டு தேதிக்கு தேதி 1000 இருக்குது சுபதினம். அந்த பாடலை நீங்கள் கேட்டால் தெரியும். அந்த பாடலில் ஒரு வரி வருகின்றது, ஆண்டுக்காண்டு ஆயிரம் இருக்குது சுபதினம் என்ற திரைப்படத்தில் தான் அந்த பாடல், ஆண்டுக்கு ஆண்டு என்ற அந்த பாடலில், அந்த திரைப்படத்தில் வருகின்ற பாடல் நிறைகுடம் போலொரு திரைப்படம் வந்தால் ரசிகருக்கு அதுதான் சுபதினம் என்று வரிவர். அதேன் சொல்லுகின்ற என்றால், அந்த நிறைகுடன் திரைப்படத்தின் பெருமையை சொல்வதற்காக அந்த சுபதினம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். நினைக்கிறேன் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடலாக இருக்க வேண்டும், கண்ணதாசன் வரிகளில். ஆண்டுக்காண்டு தேதிக்கு தேதி 1000 இருக்குது சுபதினம், அடுத்தவர் நிலைத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம் என்ற அந்த பாடல் வாலி, மன்னிக்கவும், கண்ணதாசன் இல்லை, வாலி அந்த வரிகளை எழுதியிருப்பார். வள்ளுவன் பிறந்து குரலை சொன்னான், அறிவுக்கு அதுதான் சுபதினம், இப்படியெல்லாம் வரிகள் வர இறுதி நேரத்தில் நிறைகுடம் போலொரு திரைப்படம் வந்தால் ரசிகனுக்கு அதுதான் சுபதினம் என்ற ஒரு வரி வரும்.
அந்த அளவுக்கு நிறைகூடம் என்ற திரைப்படம் மிக பிரபலம் பெற்ற திரைப்படம். அந்த திரைப்படத்துக்கு இசையமைத்த பெருமை வி குமாரை சாருகின்றது. இப்படி சொல்லிக்கொண்டே போகிறார் வி குமாரின் திரைப்படங்களை. அவருக்கு என்னவோ மிகச்சிறந்த பல திரைப்படங்கள் கிடைத்தன. மிக சிறப்பாக தமிழ் திரைப்படங்களில் கோலோச்சினார். ஆனாலும் பிற்காலத்தில் 91 வரை அவர் தமிழ் திரையுலகத்தில் ஆங்காங்கே வந்து நல்ல பாடல்களை தந்தார். பின்னர் அவரை காண முடியவில்லை. அவருக்கு பல நெருக்குதல்கள் வந்திருக்கலாம். குறிப்பாக இசைஞானி இளையராஜாவின் எழுச்சி வி குமார் என்ற அந்த சிறிய அலைகளை அப்படியே மூழ்கடித்திருக்கலாம் என்பதுதான் பொதுவான கருத்து. இசைஞானி இளையராஜா, சந்திரபோஸ், பிறகு தேனிசை தென்றல் தேவா, இப்படி பலரது வருகை வி குமாரை கொஞ்சம் ஓரம் கட்டியிருக்கும். என்றாலும் வி குமாரின் பாடல்கள் இன்றும் கேட்பதற்கு இனிமையான பாடல்களாக இருக்கும். அந்த வகையில் தான் நாங்கள் இப்போது 1000 பொய் திரைப்படத்திலிருந்து கே ஜே ஜேசுதாஸின் குரலில் ஒலித்த ஒரு பாடலை தருகின்றோம். பாடலின் பின்னர் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் 1000 பொய் வி குமார் ஒரு மோகன ராகத்தை கையில் வைத்து கொண்டு மிட்டமைத்த பாடல். கே ஜே ஜேசுதாஸ் குரலில் பாடலை கேளுங்கள்.

0: நேர்களை, நான் ஆரம்பத்தில் என்ன திரைப்படம் என்று சொன்னேன் தெரியவில்லை. இது ஏழைக்கும் காலம் வரும் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற மோகம் என்ன ராகம் பாடும் என்ற பாடல் இடம்பெற்றது. இந்த பாடலை பொறுத்தவரையில் கே ஜே ஜெயசுதாஸ், பி சுசீலா ஆகியோரது குரல்களில், வி குமாரின் இசையில், வாலியின் வரிகளில், ஏழைக்கும் காலம் வரும் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் ஒரு அருமையான மோகன ராகத்தை அடிப்படையாக கொண்டு மென்மையான திரை இசை வடிவில் இந்த பாடல் இசையமைக்கப்பட்டிருக்கும். பொதுவாக இது மோகன ராகமாக இருந்தாலும் ஹரிகாபோஞ்சி ராகத்தின் ஒரு ஜன்னிய ராகமாக இருப்பதால் ஹரிகாம்போஜி ராகத்தின் சாயலும் இந்த பாடலில் ஆங்காங்கே வந்து சென்றதை பார்த்திருப்பீர்கள். கேட்பவர்களுக்கு உடனடியாக ஒரு மகிழ்ச்சியையும் அமைதியையும் ஈர்ப்பையும் தரக்கூடிய ராகம் என்பதால் இதற்கு மோகனம் என்ற பெயரை வழங்கினார்கள். பொதுவாக இசையமைப்பாளர் வி குமார் அவர்கள் ராகத்தின் இலக்கணத்தை முழுமையாக திரை இசையில் புகுத்தாமல் ஒரு எளிய சுவடுகளை மட்டும் கொண்டு அழகான காதல் மெல்லிசையாக இந்த பாடலை தந்திருப்பார். குரல்களின் கே ஜே ஜெயசுதாஸ், பி சுசீலாவின் குரல்கள் ஒன்றோடொன்று இணையும் விதம், அவர்களது அந்த ஹம்மிங் இந்த பாடலை மிக உச்சத்திற்கு கொண்டு சென்ற ஒரு உணர்ச்சிகரமான இடங்கள். குறிப்பாக மிக மெதுவான அதே சமயம் மனதை வருடுகின்ற ஒரு தாள நடை இடம்பெற்றிருக்கும். அதில் பல்வேறு விதமான இசைக்கருவிகள் இந்த பாடலுக்கு சிறப்பை சேர்த்திருக்கும். பொதுவாக இந்த பாடலில் இடம்பெற்ற பொங்கோஸ், எக்கோடியன், ட்ரம்ஸ், கிட்டார், பேஸ் கிட்டார், கொங்கோரம், ப்ரஷ் ட்ரம், இன்னும் வயலின், செலோ, இப்படி பல இசைக்கருவிகளை கொண்டு வி குமார் தந்த அருமையான பாடல்களில் ஒன்றது. ஒரு பானை சோட்டுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள். 70களில் வெளிவந்த பல பாடல்கள் நாங்கள் ஒன்றில் நினைப்போம், இது எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த பாடல் அல்லது வேதா இசையமைத்த பாடல். இப்படி பல இசையமைப்பாளர்களை அந்த வேளையில் நினைப்போம். ஏ.எம். ராஜாவை நினைக்கலாம், ஆனால் வி குமாரை பலரும் மறந்து விடுவார்கள். ஒவ்வொரு வருடமும் வி குமாரை இந்த வானலைகளில் இழுத்து வருகின்ற ஒரு பெரிய பாங்கினை நாங்கள் ஒவ்வொரு வருடமும் செய்து வருகின்றோம். இந்த பாடல் சரியாக ஜூலை மாதம் 28ஆம் தேதி கடந்த வருடம் ஒழித்ததுக்கு பிறகு இன்று ஒழித்திருக்கின்றது. அந்த ஜூலை 28, 2025 இந்த பாடலை எங்களது நிகழ்ச்சியில், ஒரு பகல் நிகழ்ச்சியில் நாங்கள் ஒளிபரப்பு செய்திருந்தோம். வி குமாரை பற்றிய பல சிறப்புகளை பேசிய வண்ணம். நேரம் சரியாக 6:40. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் கீத சந்தங்கள் திரை இலக்கிய சாகர சங்கம நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: கனடாவின் முதல் ஹெச்டி, இது தமிழ் ஹெச்டி. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9067-667-2
4: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
5: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
6: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

நேர்கள் கீத சொந்தங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம் இது. நாங்கள் கீத சொந்தங்கள் நிகழ்ச்சியில் அடுத்து கொண்டு வருகின்ற பாடல் பூ விழி வாசலிலே திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். சின்ன கோயில் சித்ரா, கே ஜே ஜேசுதாஸ் குரல்களில் இடம்பெற்ற பாடல். சின்ன கோயில் சித்ரா பல்வேறு விதமான பாடகர்களுடன் இணைந்து பல பாடல்களை தந்த பெருமை அவருக்கு இருக்கின்றது. எஸ்பிபியாக இருக்கலாம், கே ஜே ஜேசுதாஸ், மனோ, ஜெயச்சந்திரன், இன்னும் உன்னிகிருஷ்ணன், புதிய பல பாடகர்கள், அது அந்த பட்டியல் நீண்டு செல்லும். இப்படி பலருடன் இணைந்து பாடல்களை தந்த பெருமை அவருக்கு இருக்கின்றது. இன்றும் பாடிக்கொண்டிருப்பவர். அப்படி இருக்கக்கூடிய வகையில் சில பாடல்கள், இது சித்ராவின் குரலா அல்லது சித்ராவுக்கு இப்படியும் பாட வருமா என்றெல்லாம் நாங்கள் எண்ண தோன்றுகின்ற பாடல்களில் இந்த பாடலும் நிச்சயமாக ஒரு இடத்தை பிடிக்கும். அது பூவிழி வாசலிலே திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். பூவிழி வாசலிலே என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடலை தான் நாங்கள் அடுத்த திரை இலக்கிய சாகர சங்கம நிகழ்ச்சியிலே கொண்டு வர இருக்கின்றோம். பூவிழி வாசலிலே திரைப்படம் பலரும் பார்த்திருப்பார்கள். நிச்சயமாக ஒரு குடும்ப பாங்கான திரைப்படம். குறிப்பாக சத்யராஜ், சுஜிதா, கார்த்திகா, ரகுவரன், பாபு ஆண்டனி, நிழல்கள் ரவி, இப்படி பலர் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம். 1987 வெளிவந்தது. ஃபாசில் இயக்கத்தில் வெளிவந்தது. ஃபாசில் இயக்கத்தில் வெளிவருகின்ற திரைப்படங்கள் எல்லாமே மிகப்பெரிய வெற்றி திரைப்படங்கள். அது நீங்கள் பல திரைப்படங்களை பார்த்திருப்பீர்கள். வருஷம் 16, ஃபாசில் இயக்கம். காதலுக்கு மரியாதை, ஃபாசில் இயக்கம். அதேபோல் பூவே பூச்சுடவா, ஃபாசில் இயக்கம். பூவிடி வாசலிலே, ஃபாசில் இயக்கம் என்று ஃபாசில் தந்த திரைப்படங்கள் அத்தனையும் மிகப்பெரிய வெற்றி திரைப்படங்கள். என்றால் ஃபாசில் ஒரு மலையாள, இவரது மகன்தான் இப்போது பரத் ஃபாசில் என்று நடித்து வருகின்றார். இவர்களது கதைகள் பொதுவாக குடும்ப பாங்கான கதை அம்சம் பொருந்திய யதார்த்த கதைகளை சொல்லுகின்ற திரைப்படங்களாக இருக்கலாம். அதனால்தான் ஃபாசில் திரைப்படங்களை நாங்கள் ஓடி ஓடி பார்ப்போம். இன்றும் பலர் பேசுகின்ற பூவே பூச்சுடவா திரைப்படத்தை நாங்கள், என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு, வருஷம் 16, அரங்கேற்ற வேளை, நான் சொல்லுகின்ற திரைப்படங்களை நீங்கள் நிச்சயமாக பார்த்திருப்பீர்கள். ஃபாசிலின் இயக்கத்தின் அந்த தன்மையை புரிந்து கொள்ளலாம். கற்பூர முல்லை, கிளிப்பேச்சு கேட்கவா, காதலுக்கு மரியாதை, கண்ணுக்குள் நிலவு, ஒரு நாள் ஒரு கனவு, இப்படி பல தமிழ் திரைப்படங்களை தந்தவர் ஃபாசில். அவரது இயக்கத்தில் வெளிவந்த அத்தனை திரைப்படங்களும் வெற்றி திரைப்படங்கள். ஆனந்த விகடனில் இவரது திரைப்படங்களுக்கு அதிக புள்ளிகள் போடப்படும். வருஷம் 16 அப்படியானது. வருஷம் 16 முடிவு என்னவோ இன்று எங்களுக்கு ஒரு நிகழ்ச்சியை தரும் வருஷம் 16 திரைப்படம். ஆனால் அதில் கார்த்திக் குஷ்பு நடிப்பு உச்சம் தொட்டது. ஒரு குடும்ப, ஒரு நாட்சதுர நாச்சார வீடு என்று சொல்வார்கள், அந்த வீட்டுக்குள் நிகழ்கின்ற கதையை, அந்த கதை இன்றும் பலரை வியக்க வைக்கின்ற அற்புதமான காவியமாக அந்த படத்தை தந்திருப்பார் ஃபாசில். அதில் தான் ஃபாசில் தமிழ் திரையுலகத்துக்குள் ஒரு பெரிய இடத்தை பிடித்தார். பிறகு காதலுக்கு மரியாதை, இந்த பொம்முக்குட்டி அம்மாவுக்கு, பூவிழி வாசலிலே போன்ற திரைப்படங்களும் இந்த வரிசையில் அடங்கும். இப்போது நாங்கள் ஃபாசில் இயக்கத்தில் வெளிவந்த இந்த பூவிழி வாசலிலே திரைப்படத்தில் இசைஞானி இளையராஜா பல வெற்றி பாடல்களை தந்தவர். அதில் சின்ன சின்ன ரோஜா பூவே என்று கே ஜே ஜேசுதாஸ் குரலில் முத்துலிங்கம் வரிகளில் ஒலிக்கின்ற பாடலாக இருக்கலாம். அல்லது ஒரு கிளியின் தனிமையிலே என்ற அந்த டூயட் பாடலாக இருக்கலாம். கே ஜே ஜேசுதாஸ் சித்ரா கங்கை அமரன் வரிகளில் வெளிவந்த பாடலாக இருக்கலாம். அத்தனை பாடல், அண்ணே அண்ணே, நம்ம ஊர் நல்ல ஊர், பிரம்பு கட்டு போச்சு, அப்படியான பாடல்கள் எல்லாம் மனோகுரலில் மிகச்சிறந்த பாடல்களாக மாறின. இப்பொழுது நாங்கள் கே ஜே ஜேசுதாஸ் சித்ரா ஆகியோரது குரல்களில் வெளிவந்த பாடல், அந்த பாடலை கேட்டுவிட்டு பாடலை பற்றி பேசுவோம். ஒரு கிளியின் ஓசையுடன் அந்த பாடல் ஆரம்பமாகும். அது கிளியின் ஓசையை அவர் உண்மையான கிளியின் ஓசை மூலம் கொண்டு வந்தாரா, அல்லது ஹீபோர்ட், சிந்திசைசர் போன்ற நவீன இசைக்கருவிகள் மூலம் கொண்டு வந்தாரா என்ற
பல கேள்விகள் இன்றும் பலருக்கு இருக்கின்றன. பாடலை கேட்டு அந்த பாடலின் இசைக்கோர்ப்புகளை நீங்களும் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். நிறைவில் நான் அவற்றை பற்றி பேசுவேன்.

0: தமிழ் திரையிசை வரலாற்றில் மிக முக்கியமான மற்றும் உணர்வு பூர்வமான ஒரு பாடல் இந்த பாடல் என்றால் அது மிக அல்ல. இந்த பாடலை பொறுத்தவரையில் படத்தின் கதை களத்தை அப்படியே கொண்டு வருகின்ற ஒரு பாடல். பொதுவாகவே இந்த சில திரைப்படங்களில் சில ஒரு பாடல் என்ன செய்யும், அந்த திரைப்படத்தின் முழு கதையையும் அப்படியே அப்பட்டமாக சொல்லித்தரும். இந்த பாடல் வெறும் பொழுதுபோக்கு பாடலாக இல்லாமல் படத்தின் முழு கதையையும் ஒரு பாடலில் கவிதையாக விவரிக்க வேண்டும். இது ஃபாசிலின் விருப்பம். அதற்கேற்ப கடந்த கால துயரங்களால் தனிமையில் வாழுகின்ற ஒரு நாயகன் சத்யராஜ், அவரிடம் தஞ்சம் புகும் பேச இயலாத ஒரு சிறு குழந்தை பேபி சுஜிதா மற்றும் அவர்களுக்குள் வரும் நாயகி கார்த்திகா ஆகிய மூவரின் அன்பை சுட்டி சொல்லுகின்ற ஒரு அருமையான பாடல் இந்த பாடல். இந்த பாடலே திரைப்படத்தின் முழு கதையையும் கொண்டு வருகின்ற அற்புதத்தை இசைஞானி இளையராஜாவின் இசைக்கோர்ப்பு கொண்டு வந்தது. உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா? இசைஞானியின் இளையராஜாவின் இசையில்தான் பாடல்கள் வெளிவர வேண்டும் என்பதில் ஃபாசில் எப்போதும் கவனமாக இருப்பவர். இசைஞானி இளையராஜாவின் கால் சீட் என்று சொல்வார்கள், அது கிடைக்கவில்லை என்றால் அதற்காக தவங்கிடந்து அவரது அந்த நேரத்திற்காக தனது திரைப்படங்களின் இயக்கத்தையெல்லாம் பிற்போட்டு எப்போது இசைஞானிக்கு நேரம் கிடைக்கின்றதோ அப்போது திரைப்படங்களை வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு மிகப்பெரிய தவம் இசைஞானிக்காக செய்பவர் ஃபாசில். பூவே பூச்சுடவா திரைப்படத்துக்கு இசைஞானிக்காக ஒருவரிடம் காத்திருந்ததாக ஒரு பேட்டியிலே ஃபாசில் சொல்லியிருப்பார். அவர் சொல்ல நாங்கள் கேட்டதல்ல, அவர் சொன்னதாக எழுதியதை வாசித்த நினைவுகள் வருகின்றன. பூவே பூச்சூடவா திரைப்படம் ஃபாசில் இயக்கத்தில் வெளிவந்தது. பின்னாளில் அவர் சொல்லுகின்றார், அவர் இசைஞானி இளையராஜாவை நான் தவங் கிடந்து பெற்று அந்த திரைப்படத்தில் இசையமைத்ததால் தான் பூவே பூச்சூடவா என்ற ஒரு மிகப்பெரிய காவிய பாடல் உருவானதென்று, வேறு யாரும் அந்த பாடலை உருவாக்க முடியாதென்று அந்த பாடல் பற்றி பேசுகின்ற போது ஃபாசில் குறிப்பிட்ட அந்த செய்தியை பின்னர் ஒரு திரை விமர்சன பத்திரிகையில் எழுதியிருந்தார்கள். அந்தளவுக்கு இசைஞானி இளையராஜா தான் தனது திரைப்படங்களில் இசையமைக்க வேண்டும் என்பதை செய்து காட்டியவர் இயக்குனர் ஃபாசில். அவரது எல்லா பெரும்பாலான திரைப்படங்களுக்கு இசைஞானி தான் இசை. அப்படி ஒரு ஆழமான ஒரு கதை அம்சத்தை மிக இலகுவான இந்த உறவு வரவு போன்ற கோரஸ் குரல்களின் ஊடாக மிக எளிமையாக எடுத்து காட்டியிருப்பவர் இசைஞானி இளையராஜாவின் இசை கோர்ப்பு இந்த பாடலுக்கு மிகச்சிறந்த அற்புதமான ஒரு புதுமையை படைத்திருந்தது. பாடல் தொடங்கும் போதே அமைதியை கிழித்து கொண்டு வரும் அந்த கிளிக்குஞ்சின் கீச்சிடு மொழி அத்தனை பேரையும் இந்த பாடலை கேட்க வேண்டும் என்று அப்படியே இறுக்கி கட்டி வைக்கும். இது இசைஞானி பல பாடல்களை கையாண்ட ஒரு யுக்தி. ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு விதமான முயற்சி, வித்தியாசமான முயற்சி இருக்கும். பல்லவி பகுதி மேற்கத்திய பாணியில் சரணங்கள் தபேலா இசையுடன் ஒரு தெளிந்த நீரூடை போன்ற ஒரு மெல்லிய பாணியில் அமைக்கப்பட்டிருக்கும். கோரசுடன் வருகின்ற உறவு உறவு வரவு வரவு பாடலுக்கு இன்னொரு படி ஒரு பெருமையை சேர்த்திருக்கும். இதிலும் அந்த குரல்கள் சத்யராஜுக்கு ஏற்ற குரல் கேஜே ஜெயசுதாஸ் என்றால் அது மிக அல்ல. சித்ரா இந்த கூட்டணி ஜெயசுதாஸின் அந்த கம்பீரமான கனிவான குரல், கே எஸ் சித்ராவின் தேனினும் இனிய அந்த குரல் இந்த பாடலை ஒரு சுகமான தாளாட்டு போல மாற்றியிருக்கும். ஒரு இறைவன் வரைந்த கதை, புதிய கவிதை, இனிய கவிதை, பாசம் என்றொரு ராகம் கேட்கும், பார்வை அன்பெனும் நீரை வார்க்கும் போன்ற வரிகள் உறவுகளின் உன்னதத்தை மிக எளிமையாக எடுத்துக்காட்டும். இது நடபைரவி என்ற ஒரு ராகம், கர்நாடக சங்கீதத்தின் 20வது மீளகர்த்தா ராகமான நடபைரவி ராகத்தை அடிப்படையாக கொண்டு, அதனால்தான் அந்த பாடலில் அப்படி ஒரு தாளக்கட்டு. இசைஞானி இளையராஜா ஒரு தூய நடபைரவி ராகத்தில் ஸ்வரங்களை கொண்டு அதற்கு ஒரு துள்ளலான மேற்கத்திய பாணி தாளக்கட்டையும் ட்ரம்ஸ் இப்படி புதிய கருவிகளை பயன்படுத்தி மிகப்பெரிய ஒரு மேற்கத்தைய தாளநடையை தந்திருப்பார். இந்த ராகம் ஒரு ஏக்கத்தை சோகத்தை குறிக்க பயன்பட்டாலும் இந்த பாடலில் ஒரு பாசம் மகிழ்ச்சி போன்றவற்றை வெளிப்படுத்துகின்ற தன்மையை கொண்டு வந்திருக்கும். சிந்திசைசராக இருக்கலாம், கீபோர்டாக இருக்கலாம், புல்லாங்குழல், கிட்டார், சிம்பல்ஸ், டோல்கி, ஹிக் ட்ரம்ஸ், வயலின், வயலோ, செல்லோ, தபேலா, டோலக், மிருதங்கம், கடம், பேஸ் கிட்டார், ரிதம் கிட்டார், சந்தூர் என்று அத்தனை இசை கருவிகளும் நிச்சயமாக உங்கள் செவிகளுக்கு இனிய விருந்தாக வந்து சேர்ந்திருக்கும். நேரம் இப்பொழுது 6:57. நீங்கள் சிஎம்ஆர் தமிழேஷ் டியின் கீத சந்தங்கள் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 48. வலி அறிதல். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். பீலிபை சாகாடும் அச்சேறும் அப்பண்டம் சால மிகுத்துப்பையின். மிக லேசான மயிலிறகு தானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுவும் அளவுக்கு மீறினால் வண்டியின் அச்சையே முறித்துவிடும். எதையுமே அதன் அளவோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் காலப்போக்கில் அது பெரும் சுமையாக மாறி அழிவை உண்டாக்கலாம்.

நேரம் இப்பொழுது 6:58 நேர்களே. மீண்டும் நாங்கள் ஒரு முறை வி குமாரிடம் சென்று வருவோம். வி குமாரை நாங்கள் விட்டு அகல முடியாது. தமிழ் திரையுலகத்தில் பல்வேறு இசையமைப்பாளர்கள் வந்து சென்றிருந்தாலும் வி குமார், வேதா, விஜயபாஸ்கர் இப்படி பலருக்கு மிக சிறப்பான இடம் இருக்கின்றது. அந்த வகையில் தான் இப்போது வி குமாரின் இன்னொரு பாடலுடன் நாங்கள் ஒரு துளி நேரத்தை செலவழிக்க வேண்டும். 1000 பொய் திரைப்படத்தில் ஒரு பாடல் தர வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு ஆரம்பத்தில் ஒலித்தது. ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன், 1000 பொய் திரைப்படம் என்று. அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் கேட்டு பாருங்கள். வி குமாரின் அந்த காலத்தில் இப்படி ஒரு பாடலை எந்த வகையில் தந்திருக்க முடியும்? MSV, KV மகாதேவன் இவர்கள் காலத்தில் ஒரு பாடல் வெளிவருகின்றது. அந்த 1000 பொய் என்ற திரைப்படத்தில் அந்த திரைப்படத்தில் நடித்தவர் ஜெய்சங்கர். அந்த காலத்திலே ஒரு பெரிய நடிகராக கோலோச்சிக் கொண்டிருந்தவர்களில் ஜெய்சங்கரும் ஒருவர். அவரது நடிப்பில் வெளிவந்த ஒரு பாடல் தான் அடுத்து இடம்பெற இருக்கின்றது. நீங்கள் அடிக்கடி கேட்டு ரசித்த பாடலாக இருக்கும், கேட்டுப்பார்கள்.

0: அது ஆயிரம் பை திரைப்படத்தில் TMSP சுசீலா, குரல்களில் வி குமாரின் இசையில் கண்ணதாசன், வரிகளில் ஜெய்சங்கர் மற்றும் வாணிஸ்ரீ ஆகியோரது நடிப்பில் அந்த பாடலை நேர்கள் பார்த்து கேட்டு ரசித்திருப்பீர்கள். TMSஇன் குரல், இப்படி ஒரு குரல் இந்த இசையமைப்பாளர்களது பாடல்களில் தான் வந்திருக்கு. TMS குரல் மிக வித்தியாசமாக இந்த பாடலில் இடம்பெற்றிருக்கும். அது வி குமாரின் பாடல்களில் தான் பெரும்பாலும் இவ்வாறான குரலை, குறிப்பாக ஜெய்சங்கர் போன்றவர்களுக்கான குரலை TMS பயன்படுத்தியிருப்பார்.
1: மனத்தியால செய்திகள், CMR Tamil HD Hourly News.
2: பத்திரிகையின் மூத்த ஊடகப்பட புகைப்பிடிப்பாளரும் தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் சிறிய உறுப்பினருமான சண்முகலிங்கம் சுரேந்திரன் அவர்கள் காலமான செய்தி அதிர்ச்சியையும் ஆழ்ந்த வேதனையையும் தருகின்றது என தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் இரங்கல் வெளியிட்டுள்ளது. நேர்மையான அரசு சேவையை உறுதி செய்யும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் நேர்மை கலாச்சாரம் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்தின் கீழ் கிண்ணியா பிரதேச செயலக ஊழியர்கள் இன்று நேர்மையான அரசு சேவைக்கான சத்திய பிரமாணத்தை எடுத்துக்கொண்டனர். தேர்வு சீர்திருத்தங்களுக்காக இன்போசிஸ் இணை நிறுவனர் நந்தன் நிலேகனி தலைமையில் உயர்மட்ட குழுவை பிரதமர் நரேந்திர மோடி அமைத்துள்ளார். நாட்டின் இரத்த இறப்பு வழக்கத்துக்கு மாறாக மிக வேகமாக குறைந்து வருவதால் இரத்த தானம் செய்ய முன்வருமாறு கனடியர்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் என கனடியன் பிளட் சர்வீசஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது. போரின் மனித இழப்புகள் குறித்து வெளிப்படைத்தன்மை பற்றிய கேள்விகள் நீடித்து வரும் நிலையில் பென்டகன் தனது அதிகாரப்பூர்வ போர் உயிரிழப்பு பதிவுகளை திருத்தியுள்ளது. அதில் 140 மேற்பட்ட காயமடைந்த வீரர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளனர் மற்றும் கடந்த வாரம் ஈரானிய தாக்குதல்களில் கொல்லப்பட்ட 4 வீரர்களின் இடத்துக்கு பணி மீண்டும் வழங்கப்பட்டுள்ளது.
1: CMR தமிழ் HD 101.3

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-416-475-4665-4661.
2: ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?

0: listening to CMR Tamil HD.
1: இனிய இசையின் இதய துடிப்பு CMR Tamil HD.
2: கேளுங்க, கேட்டுக்கொண்டே இருங்க. ஹைபிரிட் டிஜிட்டல் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்.
3: காசு வேணுமென்று ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்ட, அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னான்.
4: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
5: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
4: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
6: நிகழ்ச்சியில் காத்திருக்க நேர்களை இணைத்துக் கொண்டு பயணிப்போம். நேர்களை வணக்கம்.
7: மாலை வணக்கம், ரவிசங்கர் பேசுறேன்.
6: ஓ மாலை வணக்கம் ரவிசங்கர், எப்படி இருக்கிறீர்கள்?
7: வெற்றிகரமான இயக்குனர் தான் அவரு. அவரோட அவருதான் மோகன்லால் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. ஆக்சுவலா மோகன்லாலோட இரண்டாவது படம் வில்லனா வருவார், மஞ்சள் விரிஞ்ச பூக்கள் அப்படின்னு பாத்துருக்காரு. அவரு அது முதல்ல ஒரு படத்துல திரைநோட்டம் ஒரு படத்துல அப்படின்னு நடிச்சாரு. ஆனா அந்த படம் வெளியே வரல. அப்புறம் நடிச்ச படம் தான் பாசல் இயக்கத்துல வந்து மஞ்சள் இருந்த பூக்கள். அதுல பூர்ணிமா வந்து அதுல நாயகியா இருப்பாங்க. அப்புறம் ரவீந்திரன் இந்த ஒருதலை ராகம்,
6: ரவீந்திரன் தெரியும்.
7: ஆமா, அவரு அதுல லவர், சாரி சங்கர் முதல்ல ரெண்டு மூணு படத்துல அவர் சரியா செய்யல, அவருக்கு பாப்புலாரிட்டி எல்லாம் போச்சு. அப்புறம் நடிச்சு வந்தாரு, பயங்கர சீசன்ட் ஆக்டர்.
6: நான் அவற்ற மலையாள படங்கள் தமிழாக்கம் பார்த்தேன். அருமையான கதையும் அருமையான நடிப்பு, நிகரில் அது யதார்த்த நடிப்பு.
7: என்னார்த்த நடிப்பு ரொம்ப நல்லா நடிக்கிறாரு. அப்புறம் வந்து அவரு மலையாளம் நிறைய படம் எடுத்திருக்காரு. இந்த பொம்முக்குட்டி அம்மா சொன்னீங்களே, அது மலையாளத்துல தான் மாமாட்டி குட்டி அம்மைக்குன்னு ஒரு படம் இருக்கு. அது எல்லாமே நல்ல நல்ல பாடல்கள். அப்புறம் ஜெரி எம்எல்தேவ்னு ஒரு மியூசிக் டைரக்டர், அவரை அறிமுகம் பண்ணதும் பாசல் தான். இந்த மஞ்சள் நிறை பூக்கள்ல முதல் படம் அவருக்கு. அதுல பாட்டுகள் பாடல் பண்ணிருக்காரு, பாடல் அருமையான பாடல்கள் எல்லாமே. ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆன மியூசிக், அவர் வெஸ்டர்ன் மியூசிக் நிறைய கத்துருக்காரு. அப்ப அந்த சர்ச்சில் கோயில்கள் எல்லாம் பாடி அந்த பழக்கத்துல அவரு பாம்பே போய் யாருகிட்ட ஞாபகம் பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர்கிட்ட அவங்க கொஞ்சம் ஸ்பெஷலா இருந்திருக்காரு பாம்பேல. அதுக்கப்புறம் தான் கேரளால வந்து இந்த முதல் படம் மஞ்சள் இருந்த பூக்கள் நினைக்கிறேன் 81 நினைக்கிறேன் அப்போ வெளியுள்ள படம்.
6: அதுக்கப்புறம் தமிழ் ஆக்கத்துல வந்தது அந்த மலையாள படம்
7: என்ன
6: பாடல்? மோட்டார் பைக்ல பயணம் செய்து கொண்டிருக்கீங்களா சங்கர்?
7: இல்ல இல்ல, கார்ல பயணம் செஞ்சிருக்கேன்.
6: கார்லயா?
7: ஆமா, மோட்டார் பைக் சனிக்கிழமை இருந்தேன். மழை வரதுனால
6: சரி சரி,
7: அங்க மழை வரும்.
6: நல்லது, நன்றி நன்றி நிகழ்ச்சி கேட்டது.
7: நன்றிங்க,
6: நிகழ்ச்சியோட பயணம் செய்யறதுக்கு நன்றிகள்.
7: நன்றி,
6: பாடல் ஒலிக்கும். நன்றி,
7: நன்றி சொல்லணும். நிகழ்ச்சி கொண்டு வரீங்க, நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
6: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம் அண்ணா தேவகுமார், நலமா இருக்கிறீங்களா?
6: நலம் தேவகுமார், நன்றி. நீங்கள் எப்படி
8: நிகழ்ச்சிகள் தெரியாத சுவையா இருந்தது. இனிமையான பழைய இசையமைப்பாளர்கள் எல்லாத்தையும் நினைவு வந்து இருந்தீங்க, உங்களுக்கு சிறப்பா இருந்துச்சு. சரி மட்டும் தந்துருந்தோம். எனக்கு இன்றைக்கு காற்றுள்ள வரை அந்த படத்துல இருந்து செவ்வந்தி செவ்வந்தி அந்த பாடல்.
6: காற்றுள்ள வரை என்ன?
8: ஆமா,
6: செவ்வந்தி செவ்வந்தி
8: நிக்கிறாவோ.
6: நன்றி நன்றி தேவகுமார்,
8: நன்றி நன்றி.
6: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம்
9: மாலை. வணக்கம் வசன் சாரா.
6: சாரா சொல்லுங்கள். மாலை வணக்கம்.
9: எனக்கு வந்து வேற பாட்டுக்கு எடுத்து வச்சு உங்களோட நிறுத்தி கேட்டு ஒரு பாட்டை மாத்திட்டேன். எனக்கு மலர் ஆயிரம் மலர்களே மலருங்கள் அந்த பாட்டு.
6: ஆயிரம் மலர்களே மலருங்களா?
9: நான் நினைக்கிறேன் படம் புதிய வார்ப்புகள் நினைக்கிறேன். ஆமா,
6: நிறம் மாறாத பூக்கள்.
9: நிறம் மாறாத பூக்கள். ஆமா,
6: ராதிகா நடிப்பில் வெளிவந்த.
9: நல்லது. நன்றி
6: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
10: காசிநாதன்
6: கதையுங்கள். என்ன தூரத்துல இருந்து கதைக்கிற மாதிரி? சொல்லுங்கள் என்ன பாடு.
10: எனக்கு ஹிந்து வைரவேலு
6: உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா?
10: என்னம்மா?
6: இந்த பாடலுக்கு தான் நமக்கு தேசிய விருது கிடைச்சது. முதல்
10: முதல் முதலே கிடைச்சது.
6: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
11: வணக்கம். சிவானந்தன்.
6: சிவானந்தன் சொல்லுங்கள்.
11: வெள்ளி விழா படத்திலிருந்து ஒரு நல்ல பாட்டா போடும்.
6: வெள்ளி விழா திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் ஒலிக்கும். நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.
11: நன்றி.
6: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
12: வணக்கம். நான் கலியவர்தன் கேட்கிறேன். என்ன?
6: ஓ கலியவர்தன் வணக்கம்.
12: நான் கேட்கும் பாடல் படம் தர்மபத்தினி. பாட்டு நான் தேடும் செவ்வந்தி பூ வீது.
6: என்ன எல்லாரும் செவ்வந்தி பூ விட வரீங்க. நான் தேடும் செவ்வந்தி பூ வீது. நன்றி கலியவர்தன்.
12: பாட்டுக்கு நன்றி. என்ன?
6: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
13: வணக்கம். இனிய மாலை வணக்கம் வாசன் அவர்களே. நான் ஸ்ரீராம் பேசுகிறேன்.
6: மாலை வணக்கம் ஸ்ரீராம். ஒன்றியல்ல இருந்து ஸ்ரீராம்.
13: ஆமா ஆமா, நல்லூர் அடைமலை என்று சொல்லலாம்.
6: ஒன்றியல்ல
13: கொட்டு கொட்டாண்டு கொட்டி விட்டுறது இப்பதான் ஓய்ந்திருக்கிறது. அவ்வளவு நல்ல மலை.
6: இங்க மலை நல்ல மலையில இங்க சாறு கொஞ்சம் சாறு தூரல்
13: சாறு. இங்க அடைமலை என்று கூட சொல்லலாம். அவ்வளவுதான். அந்த ஊர்ல வெள்ளம் வந்துட்டு வாங்க.
6: ஓ அப்படி
13: அப்படி அப்படி வர வர அங்க அப்படி இல்லதானே உடனே ஓடி கொடுத்துருந்தானே. அப்படி அப்படி ஒரு மலை வந்து ஒரு அரை மணி நேரமா அப்படி பேசிச்சது. நல்லதானே. பூமியும் பூமியும் சுத்தமாகும், தூசம் இல்லாம போகும். அடுத்தது மலைக்கு நிலம் காட்டு தீயும் பெறாது. சிறப்பு சிறப்பு. எனக்கு பாடல் வந்து இந்த பாட்டு மதுரை மாறி கொழுந்து வாசம்.
6: மதுரை
13: மறிக்கொழுந்து வாசம்
6: நல்லா இருக்கும். விட்டு விட்டு
13: விட்டுன்றோம்.
6: நன்றி நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
14: வணக்கம் வணக்கம் வணக்கம். இனிய மாலை வணக்கம் கண் கேக்குறேன். நல்லா நல்லா இருந்தது உங்களுடைய நிகழ்ச்சியில. அந்த செய்திகளை எல்லாம் நல்லா நல்லா சொல்லிக் கொண்டிருந்தீங்க, கேட்டுக் கொண்டிருந்தோம். ஆறுல இருந்து ஏழு மணி வரைக்கும் மற்ற ராகங்களை பற்றியும் சொல்லிக் கொண்டிருந்தீங்க. அவ நீங்க எப்பவுமே ராகங்களை பற்றி கேட்கறீங்க தானே. ரொம்ப நன்றி. எனக்கு இன்றைக்கு வந்து வி குமார் ஒரு படத்துல இருந்து ஒரு பாட்டு போடும்.
6: நன்றி நன்றி கண்ணன். நிகழ்ச்சி
14: நன்றி.
6: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
15: வணக்கம் பாசன்.
6: வணக்கம். வாங்க.
15: எப்படி இருக்கிறீங்க?
6: நலம் நலம். நீங்கள் எப்படி? என்ன இழைக்கிறீர்கள் நிர்மலா?
15: ஓ கொஞ்சம் சுகம் இல்ல. ஆச்சலும் இருமல்
6: எனக்குந்து
15: பைரவில இருந்து நானூறு சிந்து காவடி சிந்து அந்த பாட்டு
6: சித்ராமாக்கா
15: மற்றதும் கூட நிகழ்ச்சி எல்லாம் கேட்டுக்கொண்டு போன கிழமையும் காய்ச்சல் தான் கேட்டு கொண்டிருந்தேன். நான் படுத்துக்கொண்டு
6: நிகழ்ச்சி கேட்கறது வர முடியல.
15: ஓ வர முடியும். கதை கேளாம இருமல்
6: அதால. நன்றி. இந்த சுக இனத்தோடையும் ஓடோடி வந்து ஒரு பாட்டு கேட்டு கதை சொல்லி போனது.
15: ஓமோ நானேஜ பூவுலி வாசலில் அது போடுவீங்க.
6: அந்த பாட்டு தான் போட்டுனாங்க. அந்த திரைப்படத்திலிருந்து பாட்டு போட்டுனாங்க பூவுலி வாசல். தீபம் திரைப்படத்திலிருந்து பூவடி வாசல் இல்லையாரடி வந்தது அந்த பாட்டுக்கு சித்ராமா பாடையில பாடிருந்தா போட்டு
15: பாடையில
6: சரி நன்றி நன்றி
15: நன்றா இருந்தது நீங்க உங்க நிகழ்ச்சி எல்லாம் போன கிழமையே நல்ல போன கிழமை நான் எடுத்து சொல்லணும்னு கதைக்கிழமை இருந்தது இப்ப வரும் பிள்ளைகள் வரும் பலரும் பிள்ளைகளுக்கு நீங்க சொல்றது நல்ல அறிவுரை
6: நன்றி
15: நன்றி நன்றி
6: நேரம் 7:19 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இந்த வேளையில் நாங்கள் நிகழ்ச்சிகளில் பல நேர்களது பாடல்கள் ஒளிபரப்பில் காத்திருக்கின்றன. அத்தனை நேர்களது பாடல்களும் ஒளிபரப்பாகும். இப்பொழுது தவம் ஒரு பாடல் விரும்பி கேட்டார். தவம் கார்ல போய் கொண்டிருந்தவர் வீட்டை போய் சேர்ந்தாரோ தெரியவில்லை. தவம் கேட்டால் நிச்சயமாக இது சந்தோஷம். அவர் வீட்டிலும் போய் நிகழ்ச்சி கேட்பவர்கள் எங்களது நேர்கள் என்ற வகையில் இப்போது தவத்தின் விருப்ப பாடல் நீயா திரைப்படத்திலிருந்து

0: அந்த பாடல் ஒலித்த இந்த நேரம் 7:24 நேர்களே. இலங்கையில் கொரணை நகரில் உள்ள பிறப்பில தனியார் வகுப்பு நிலையம் ஒன்றின் உரிமையாளர் ஐஸ் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்ட செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது. கைது செய்யப்பட்டவர் கொரணை நர்த்தனகல பகுதியைச் சேர்ந்து 44 வயதுடையவர் என தெரிய வந்திருக்கின்றது. சந்தேக நபரிடமிருந்து 15 கிராம் 250 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஒரு கையெழுக்க தொலைபேசி மற்றும் சிம் அட்டை இலத்திரனியல் தராசு என்பனவும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. சந்தேக நபர் கொரணை பகுதியைச் சேர்ந்த பிரபல வர்த்தகர் ஒருவரின் மகன் எனவும் தெரிய வந்துள்ளது. அதிகாரிகள் நர்த்தனகலவில் உள்ள அவரது வீட்டுக்கு சென்றபோது அவர் அங்கிருந்து தப்பியோட முயற்சித்ததாகவும் தெரிவிக்கப்படும். அதேவேளை குறித்த சந்தேக நபர் மீது இதற்கு முன்னரும் போதைப்பொருள் தொடர்பான பல குற்றச்சாட்டுகள் உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. கைது செய்யப்பட்டவர் ஒரு தனியார் கல்வி நிறுவனத்தை நடத்துபவர் என்ற நிலையில் இது மாணவர்கள் மத்தியில் இவரது செல்வாக்குகள் அல்லது இவரது விற்பனை சார்ந்த விடயங்கள் எந்த அளவுக்கு பரவி இருக்கும் என்ற சந்தேகம் இப்போது வலுப்பெற்றிருக்கின்றது. நேரம் 7:26 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இந்த வேளையில் நிகழ்ச்சியில் ஒரு நேரை இணைத்துக் கொண்டு பயணிப்போம். வணக்கம்.
1: வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
0: ஓ, நலம் ரமேஷ், நன்றி. நீங்கள் எப்படி? நலம்தானே?
1: நலம்தான், நலம்தான். இவ்வளவு சீக்கிரம் எக்ஸ்பிரஸ் ஏறணும்னு இடம் கிடைச்சு நான் எதிர்பார்க்கல. பையில வைக்க போனேன்.
0: இல்ல, பயணியெல்லாம் ஏறி இறங்கிட்டோம். இப்ப நீங்கள் பாடலொலிக்கும் நன்றி ரமேஷ். நிகழ்ச்சி
1: வணக்கம்.
0: நேரம் 7:26. இந்த வேளையிலே நாங்கள் வான்கூவர் பவான் பூவரசன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் விரும்பி கேட்டார். அந்த பாடலை இப்பொழுது ஒலிக்கின்றது.

0: இதய துடிப்பு சுயமான் தமிழ் HD
1: கேளுங்க, கேட்டுக்கொண்டே இருங்க. ஹைபிரிட் டிஜிட்டல் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்.
2: Everything okay? No problem, Dijinam.
3: Bar kalamu closing da, tadikira nadi.
4: The customer you're trying to reach is not available.
5: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
6: வருடங்களுக்கு ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
7: நேர்களை, கடந்த மணித்தியாலத்துக்கு முதல் 5 மணி தொடக்கம் 6 மணி வரை எங்களது நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்ட நேர்கள் எப்பொழுது தமது பாடல் ஒலிக்கும் என்று காற்றலைகளில் இப்போது காத்திருப்பார்கள். அவர்களது பாடல்கள்தான் இப்போது ஒலித்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக பிரதிபா விரும்பி கேட்ட பாடல் ஒன்று ஒலிக்க இருக்கின்றது. கொழும்பு பேருந்து நிலைய மெலசல கூடத்துக்கு அருகில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் பௌத்த பிக்கு ஒருவர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கின்ற செய்தி வெளியாகி இருக்கின்ற அதேவேளை, புகையிலை சிகரெட் விற்பனையை தடை செய்யும் வகையிலான சட்டம் ஒன்றை கொண்டு வருவதற்கான பணிகள் இடம்பெற்று வருவதாக புகையிலை மற்றும் மதுசாரம் தொடர்பான தேசிய அதிகார சபையின் தலைவர் விசேட மருத்துவர் ஆனந்த் ரத்னாயக்கா தெரிவித்திருக்கின்றார். பல நாடுகளில் புகையிலை மற்றும் மதுசாரம் போன்றவற்றுக்கு தடைகள் இருப்பது போல இலங்கையிலும் இந்த தடைகள் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக சொல்லப்படுகின்றது. அதேவேளை, இலங்கை மெய்வல்லுநர் தெரிவுக்குழுவின் அனைத்து உறுப்பினர்களும் இன்றைய தினம் ராஜினாமா செய்திருக்கின்றார்கள். பல முக்கிய காரணங்களை முன்வைத்து இந்த தேர்வுக்குழு தனது உறுப்பினர் பதவியிலிருந்து இன்று விலகியிருக்கின்றது. ராஜினாமா கடிதத்தை அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சின் செயலாளரிடம் ஒப்படைத்திருக்கின்றார்கள். டிஏ தயாரத்ன, கேர்னல் MKB ஜெயசேகர, ரவி வித்யாலங்கார ஆகிய மூவரும் இவ்வாறு மெய்வல்லுநர் குழுவிலிருந்து தமது பதவிகளை ராஜினாமா செய்து வெளியேறியிருக்கின்றார்கள். இலங்கையில் இவ்வாறு பரபரப்பான பல செய்திகள் வெளிவந்த இருக்கின்றன. குறிப்பாக அண்மையில் இலங்கையிலே ஒரு தனியார் வைத்தியசாலை மருத்துவ பரிசோதனை, குறிப்பாக இரத்த பரிசோதனைக்காக அதிக அளவு பணம் செலவிட்டதையொட்டி 30 லட்சம் ரூபாய் என்று நினைக்கின்றேன் அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. அதிகளவு பணம் 550 ரூபா இரத்த பரிசோதனைக்காக அறவிட்டமைக்காக கந்தர்மடத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அதிகளவு தண்டம் விதிக்கப்பட்டது. அதேபோல் இன்றைய தினம் ஒரு ஹோட்டல் ஒன்றுக்கு போத்தலில் அடைக்கப்பட்ட தண்ணீரை, போத்தல்களில் அடைத்து விற்கப்படுகின்ற தண்ணீருக்கு அதிக பணம் செலவிட்டதற்காக பல மில்லியன் ரூபாய் தண்டப்பணம் வழங்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அதிக விலைக்கு குடிநீர் போத்தல் விற்பனை செய்த சுற்றுலா நிறுவனம் ஒன்றுக்கு 1 மில்லியன் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கின்றது. நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு குடிநீர் போத்தல் விற்பனை செய்த சுற்றுலா நிறுவனத்துக்கு இந்த 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு இலங்கையில் தற்போது நுகர்வோர் அதிகார சபை பல இடங்களிலே திடுதிப்பென்று பரிசோதனைகளை மேற்கொண்டு அந்த நிறுவனங்களுக்கு எதிராக பாரிய அளவிலான இந்த சட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேரம் சரியாக 7:36.

0: இனிய இசையின் இதய துடிப்பு சுயமாத்தமிழ் HD
1: கேளுங்க, கேட்டுக்கொண்டே இருங்க. ஹைபிரிட் டிஜிட்டல் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்.

0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
5: CMR தமிழ் HD.
4: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
5: தமிழ் HD
4: தமிழ் HD.

நேர்களை, 23rd காமன்வெல்த் போட்டிகள் தற்போது ஸ்காட்லாந்தின் தலைநகர் கிளாஸ்கோவில் இடம்பெற்று வருகின்றது. ஸ்காட்லாந்து யூகே யுனைடெட் கிங்டம் ஐக்கிய ராஜ்யத்தில் இருக்கின்ற 4 நாடுகளில் ஒன்றாக விளங்குவது ஸ்காட்லாந்து. இந்த ஸ்காட்லாண்டின் தலைநகரம் கிளாஸ்கோவில் தான் இப்போது ஸ்காட்லாண்டில் உள்ள கிளாஸ்கோ நகரத்தில் 23rd பொதுநலவாய நாடுகள் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஃபிஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகளுக்கும் பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகளுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. எப்படி என்றால் நேர்களே, 23rd ஃபிஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் தான் தற்போது அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ ஆகிய நாடுகளில் நடைபெற்று முடிந்திருக்கின்றன. ஸ்பெயின் அதன் சாம்பியனாக மாறியிருக்கின்றது. அதேபோல் தற்போது நடைபெற்று வருவது 23rd பொதுநலவாய நாடுகளின் விளையாட்டுப் போட்டிகள். பொதுநலவாய நாடுகளின் விளையாட்டுப் போட்டிகளும் ஃபிஃபா உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டிகள் ஆரம்பமான 1930ஆம் ஆண்டு தான் ஆரம்பமாகின என்பது குறிப்பிடத்தக்கது. 4 வருடங்களுக்கு ஒரு முறை அந்த போட்டிகள் நடைபெறுகின்றது. பொதுநலவாய நாடுகளது விளையாட்டுப் போட்டிகள் உலக ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளை அடுத்து இடம்பெறுகின்ற மிகப்பெரிய தடகள விளையாட்டுப் போட்டிகளில் ஒன்றாக விளங்குகின்றது. பொதுநலவாய நாடுகள் என்பது பொதுவாக பிரித்தானிய சாம்ராஜ்யத்தின் கீழ் காலனித்துவ நாடுகளாக இருந்து பின்னர் விடுதலை பெற்று இன்று சுதந்திர நாடுகளாக இருக்கின்ற நாடுகளின் கூட்டமைப்பு தான் பொதுநலவாய நாடுகளின் கூட்டமைப்பு. பொதுவாக 54 நாடுகள் வரை அதில் அங்கம் வகித்தாலும் இந்த வருடம் 77 நாடுகள் இந்த பொதுநலவாய நாடுகளின் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு கொள்ளுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது ஜூலை மாதம் 23rd ஆரம்பமான போட்டி ஆகஸ்ட் மாதம் 2rd வரை மிக கோலாகலமாக நடைபெற்று வருகின்றது.

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்? வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 905-456-8433.
6: அது தேவகுமார் விருப்பத்தில் ஒழிக்கின்றது.

0: நேயர்களே, டொரண்டோ பெரும்பாகத்தின் தற்போதைய வெப்பநிலை 26 பாகை செல்சியஸாக நிலவுகின்றது. இரவு பொழுது 19 பாகை செல்சியஸ் வரை வீழ்ச்சி அடைய இருக்கின்றது. காற்று மணிக்கு 9 கிலோமீட்டர் வேகத்தில் தெற்கு நோக்கி வீசுகிறது. இந்த வேளையிலே இரவு பொழுதில் கடும் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் தொடர்பான ஒரு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது. இரவு பொழுதில் இன்றைய நாளிலே டொரண்டோ பெரும்பாக பகுதியில் பலத்த மழையும் இடியுடன் கூடிய மழையும் பெய்யக்கூடும் என்பதால் நிறுவனம் ஜிடிஏ நிறுவனம் நகருக்கான வெள்ள அபாய எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. இந்த வானிலை திங்களிரவு தொடங்கி விடியற்காலை வரை, நாளை செவ்வாய் விடியற்காலை வரை எதிர்பார்க்கப்படுகின்றது. திங்களிரவு ஆரம்பமாகும் இந்த மழை வீழ்ச்சி செவ்வாய்க்கிழமை அதிகாலை வரை தொடரும் என்று சொல்லப்படுகின்றது. பெருமழை மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. டொரண்டோ மற்றும் பிராந்திய பாதுகாப்பு ஆணையம் வெள்ள அபாயம் குறித்து முன்னெச்சரிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதால் ஆற்றங்கரைகள், ஓடைகள் மற்றும் நீர்நிலைகள் அருகில் செல்வதை தவிர்க்குமாறும், விலங்குகள் மற்றும் குழந்தைகளை வேகமாக செல்லும் நீர் மற்றும் ஈரமான சரிவுகளிலிருந்து தொலைவில் வைத்திருக்குமாறும், வெள்ள நீர் தேங்கியுள்ள சாலைகளில் வாகனங்களை இயக்க வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது. இரவு பொழுதில் கடும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் தொடர்பான எச்சரிக்கை ஜிடிஏ பகுதிகள் முழுவதும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. நேரம் 8 மணி.
1: மனத்தியால செய்திகள். சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ். சிறையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறு ஜனாதிபதி அருணகுமாரது ஜனநாயகமூடம் இருகரம் கூப்பி கும்பிட்டும் கேட்டுவிட்டோம். இனி எவ்வாறு கேட்பது என தெரியவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தெரிவித்தார். நேர்மையான அரசு சேவையை உறுதி செய்யும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் நேர்மை கலாச்சாரம் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலைத்திட்டத்தின் கீழ் கிண்ணியா பிரதேச செயலக ஊழியர்கள் இன்று நேர்மையான அரசு சேவைக்கான சத்தியப்பிரமாணத்தை எடுத்துக்கொண்டனர். நீட் தேர்வு வினாத்தால் கசிந்த விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சராக இருந்த தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ததை அடுத்து மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அத்துறையின் கூடுதல் பொறுப்பை நேற்று முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டார். பொதுசபையில் காலியாக உள்ள இடங்களை நிரப்புவதற்காக ஒன்டாரியோ, கியூபெக் மற்றும் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள 3 கூட்டாட்சி தொகுதிகளில் ஆகஸ்ட் 31 தேதியன்றே இடைத்தேர்தல்களை நடத்துவதற்கு பிரதமர் வாக்காணி அறிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கு எதிரான மற்றும் இந்துக்களுக்கு எதிரான மனப்பான்மை அதிகரித்து வருவதை எதிர்கொள்ளும் வகையில் உள்ளூர் மாநில மற்றும் தேசிய அளவிலான தேர்தல்களில் போட்டியிடுமாறும், அரசியலில் அதிக ஈடுபாடு காட்டுமாறும் இந்திய அமெரிக்கர்களை அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீ தனேதர் மற்றும் ராஜா கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனா்.